கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன்மங்கல் திருச்சி மற்றும் சேலம், த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோவையின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்று காலை 7 மணிக்கு சுகந்தம் வீச காத்திருக்கிறது சுகமான காலை நிகழ்ச்சியில். 7:20 பாட்டும் பதமும். 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிரித்திவிமான் சின்னர்வரின் இன்று அன்று இடம்பெறும். இன்று காலை 8 மணிக்கு

மாங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதோடு ராகம் 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம் 8:05 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 9:30 கேட்கலாம். மாங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். இன்று காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோவையின் நிகழ்வுகளின் நினைவுகள். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் கொடைக்கானல் ஏரிச்சாலையிலிருந்து வளம்பெற காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு நேயர்களின் கவிதை தொகுப்புகளோடு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் பண்பலை படைப்பாளிகள். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:30 மாயவழி மீளவழி விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேட்கலாம். நண்பகல் 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 பொன்னியின் செல்வங்கள் நாவல் தொடரின் வாசிப்பு. துள்ளலிசை பாடல்களின் அரங்கேற்றமாய் டோல் தமாக்கா தோல் 2:30. பிற்பகல் 3 மணிக்கு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனபாலன் அவர்களின் தெரிவில் வளம் பெற காத்திருக்கிறது உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்தூரிகையில் கலக்கல் கேள்வி. 4:30 கேட்கலாம். புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மாங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோவையின் வண்ணத்தூரிகையில் கலக்கல் கேள்வி. இடைக்கால இனிய மெட்டுக்களை சித்திர செவ்வானம் இன்று மாலை 5 மணிக்கு 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். இன்று மாலை 6 மணிக்கு திரையிசை கானங்களோடு பயணிக்க காத்திருக்கிறது கதம்ப மலர்கள். 6:10 கேட்கலாம். புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 6:40 பண்ணையும் பசுமையும், இன்று சிறுதானியங்களின் முக்கியத்துவம், ரகங்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். இன்றிரவு 7 மணிக்கு 100.5 நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சன கடிதங்களோடு வளம் வரும் தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் 7:50 சேவை செய்திகள் கேட்கலாம். இன்றிரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர் கண்மணிகளுக்காக தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சியாக இளமை பேசுகிறது. இரவின் தாளாட்டாய் வளம் பெற காத்திருக்கிறது 100.5 கொடைத்தீன்றல் இன்றிரவு 9 மணிக்கு. தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக பயணிக்கும் நினைவே சுகம் இன்றிரவு 10 மணிக்கு. இடைவிடாத பாடல்களின் அரங்கேற்றமாய் இரவு சிறகு இன்றிரவு 11 மணிக்கு. இவையாவும் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இணைந்த இருங்கள் நேயர்களே. நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளோடு இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது அருள்மாலை.

0: அன்பாடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. அருள் மாலை நிகழ்ச்சி மீண்டும் வலம் வரும் நாளை காலை 5 மணிக்கு. இனி வசந்த விடியல் வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவேகாவிற்கு புதிய அரசு அமைப்பதில் மேலும் சில உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிக ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். மேற்குவங்க பிஜேபி அரசு பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். ரயில்வே மதுரை கோட்ட மொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும், சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி 100.5 இல் இது கொடைக்கானல்.

0: கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நேர்களே, நம்முடைய எண்ணங்களும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமையும். எனவே உயர்ந்த எண்ணங்களோடும் அன்பான உறவுகளோடும் வாழ்க்கை பாதையில் பயணித்து மனநிறைவோடு வாழ்ந்திட உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறது 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நல்குறவு குரல் எண் 1042.

0: வறுமை என்று சொல்லக்கூடிய பாதி ஒருவனுக்கு இப்பிறவிலும் மறுபிறவியிலும் வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் இல்லாமல் செய்வதற்கு வந்து சேரும். குறள் எண் 1042 அதிகாரம் நல்குறவு.
1: இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும்.
0: வறுமை என்று சொல்லக்கூடிய பாவி ஒருவனுக்கு இப்பிறவிலும் மறுபிறவியிலும் வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் இல்லாமல் செய்வதற்கு வந்து சேரும். குறள் எண் 1042 அதிகாரம் நல்குறவு.

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சி வழங்குவோர்
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
0: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
3: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
2: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
3: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
2: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
3: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலைவாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
5: 39 நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
4: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
5: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.
6: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
7: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
8: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சி வழங்குவோர்
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
11: மதுரை மக்களே, உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
12: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
11: மே 8, 9, 10 மற்றும் 15, 16.

0: பதினேழு வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
1: கால் 8220782333.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
4: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சி வழங்குவோர்
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் தேரழுந்தூர் தேவாதிராஜன் கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

0: திருத்தலத்தில் ஆமருவியப்பன் என்று பெருமாள் அழைக்கப்படுகிறார். என்ன காரணம்? வடமொழியில் கோசகன் என்று பெயர். அதாவது பசுக்களின் சிநேகிதன். அதுவே தமிழில் ஆணிறைகளின் பாதுகாவலன் என்ற பொருளில் ஆமருவியப்பன் என்றானது. தேரழுந்திய ஊர்தான் தேரெழுந்தூர் என்றானது. வடமொழியில் ரதமக்னபுரம் என்று பெயர். ஏன் தேர் அழுந்தியது? கிருஷ்ணாரண்யம் என்று அழைக்கப்படும் இந்த தலத்தில் பரந்தாமன் பசுக்களையும் கன்றுகளையும் மேய்த்து கொண்டிருந்தார். அப்போது விண்ணில் தன் தேரில் பறந்து கொண்டிருந்த சேதி நாட்டு மன்னனான உபரிசரவசு அவரை பார்த்தும் பார்க்காதவனாக தொடர்ந்து பறக்க முனைந்தான். அதை உணர்ந்த பரமன் கீழே விழுந்த தேரின் நிழலை தன் வலதுகால் பெருவிரலால் பற்றி இழுத்து அந்த தேர் திருக்குளத்தில் விழுந்து அழுந்துமாறு செய்தார். இதனால் இத்தலம் தீர் அழுந்தூர் என்றாயிற்று. தன் தவறு உணர்ந்து வருந்திய அரசன் அங்கே தவம் ஏற்றிக் கொண்டிருந்த அகஸ்தியரின் அறிவுரைப்படி எம்பெருமானை வழிபட்டு மன்னிக்க வேண்டினான். அப்போதும் அவனிடம் கொஞ்சம் ஆணவம் ஒட்டி கொண்டிருந்ததை அறிந்த பெருமாள் அவனிடம் தனக்கு 1000 குடங்கள் வெண்ணெய் சமர்ப்பிக்குமாறு ஆணையிட்டார். மன்னனான எனக்கு இது பெரிய விஷயமா என்று அகம்பாவத்துடன் உடனே அந்த முயற்சியில் இறங்கினான் உபரி சரவசு. ஆனால் 999 குடங்களில் மட்டுமே வெண்ணெய் சேகரிக்க முடிந்தது. எவ்வளவு பிரயணத்தப்பட்டும் 1 குடம் மட்டும் காலியாகவே இருந்தது. உடனே ஏமாற்றும் எண்ணம் தோன்றியது அவனுக்கு. ஒன்றுதானே, மற்றவையோடு சேர்த்து வைத்து விட்டால் தெரியவா போகிறது என்று குதர்க்கமாக நினைத்தான். அப்படியே செய்தான். ஆனால் கிருஷ்ணனுக்கு இந்த கள்ளத்தனம் தெரியாதா என்ன? அவன் சமர்ப்பித்த குடங்கள் எல்லாமும் காலியாகுமாறு செய்தார். திகைத்து போனான் உபரி சரவசு. அந்த கணமே அவனுடைய ஆணவம் ஒழிந்தது. ஏமாற்றும் குணமும் மறைந்தது. பெருமாளையே முழு சரணாகதி அடைந்தான்.
1: களங்கமில்லாதவா கருணையினாலயம் வேத சத்தியம் வேங்கடரமணா.
0: கோயிலில் உற்சவர் தரிசனம் உற்சாகம் கொள்ள வைக்கிறது. ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருபுறங்களிலும் இருக்க கூடவே ஒரு பசுவும் ஒரு கன்றும் தெய்வாதிராஜனை செல்லமாக உரசியபடி நின்றிருக்கின்றன. பெருமாளுடன் இந்த ஆணிறைகள் எப்படி சேர்ந்தன? இதற்கு ஸ்ரீமத் பகாவதம் ஒரு சம்பவத்தை கூறுகிறது. கிருஷ்ணனை மட்டும் தனித்து தரிசித்து மகிழ விரும்பினான் பிரம்மன். அதற்கு எப்போதும் அவனை சூழ்ந்திருந்த ஆவினங்கள் தடையாக இருந்தன. உடனே அந்த அன்பு இனங்களை அங்கிருந்து அகற்றி இந்த தளத்தில் ஒளித்து வைத்தான். பிறகு தனித்திருக்கும் மாயக்கண்ணனை கண்குளிர கண்டான். ஆனால் மாதவனுக்கு மாக்களின் பிரிவும் அவற்றின் வேதனையும் தெரியாதா என்ன? அவனுக்கு இந்த பசுக்களின் தீனமான குரல் காதில் விழாமலாயிருக்கும். உடனே இந்த தளத்துக்கு விரைந்து வந்து அவற்றை விடுவித்தான். அந்த சம்பவத்தின் சாட்சிதான்

0: இந்த உற்சவர் விக்கிரகம். வழக்கமாக கோயில்களில் கருடன் துவஜஸ்தம்பத்துக்கு கீழே பெருமாளை நேர்பார்வையாக பார்த்தபடிதான் அமர்ந்திருப்பார். ஆனால் இத்தலத்தில் அவர் பெருமாளுக்கு அருகிலேயே பவ்யமாக வணங்கியபடி காட்சி தருகிறார். இதற்கும் ஒரு காரணம் உண்டு. ஒரு சமயம் தேவேந்திரன் கருடனை கூப்பிட்டு தன்னிடம் இருந்த வைரமுடியையும் விமானத்தையும் தந்தான். அவை பெருமாளுக்கு உரியவை என்றும் அவற்றை எந்தெந்த பெருமாளுக்கு பொருந்துமோ அவரவரிடமே சீர்பித்து விடுமாறு கேட்டுக்கொண்டான். கருடன் தன் அனுபவ அறிவின் அடிப்படையில் வைரமுடியை கர்நாடக மாநிலம் மைசூர் திருநாராயணபுரத்தில் உள்ள செல்லப்பிள்ளை பெருமாளிடம் சமர்ப்பித்தான். விமானத்தை தீரிழந்தூர் தேவாதிராஜனுக்கு அர்ப்பணித்தான். தனக்கு விமானம் அளித்து தன் இருப்பிடத்துக்கு புது பொலிவு சேர்த்த கருடனுக்கு தனி மரியாதை அளிக்க விரும்பினார் தேவாதிராஜன். அதனாலேயே கருடனை இங்கே தனக்கு பக்கத்திலேயே இருத்தி கொண்டார். இங்குள்ள யோக நரசிம்மர் சந்நிதியும் குறிப்பிடத்தகுந்தது. இதே தலத்திலே பிறந்து ராமாயண காவியத்தை ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றிய தன் பக்தன் கம்பனுக்கு ஏற்படவிருந்த அபவாதத்தை அங்கேயே விரட்டி அடித்தவர் இந்த நரசிம்மர். மயிலாடுதுறை கும்பகோணம் பாதையில் அமைந்துள்ளது தீரிழந்தூர்.
1: கோடை பண்பலை நூறுபுழியாய்ந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: செய்தி சேவை. கொடைக்கானல் குண்டுப்பட்டி இந்தியன் நகர் பி காலனி முத்துமாரியம்மன் திருக்கோவில் சித்திரை உற்சவ திருவிழாவில் இன்று காலை 10 மணிக்கு மேல் பி காலனி சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து பறவை காவடி மற்றும் காவடிகள், அழகு குத்தல், சிறுவர் சிறுமியரின் சுவாமி அலங்காரம் ஆகியன நடைபெறவிருக்கிறது. மாலை 4:30 மணியளவில் முளைப்பாரி எடுத்தல், அதனைத் தொடர்ந்து இரவு வான வேடிக்கையுடன் சப்பாரம் ஊர்பவனி வருதல்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
5: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: விவரங்களுக்கு 9524936156.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில் கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
7: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோவை.
8: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: நேர்களே, இது உங்கள் உள்ள கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல்.
1: பெண்கள் குழந்தைகளுக்கு நேரும் வன்முறைகளுக்கு என்னதான் சட்டம் தண்டிச்சாலும் நம்ம மனசு மாறணும். பெண் பிள்ளைங்கன்னா இதுதான், ஆண் பிள்ளைங்கன்னா அதுதான், அப்படி பழைய டயலாக் வேணாம், மாறணும். பெண் ஆண் சமத்துவம், பாலினம் மரியாதை, இத பத்தி நம்ம வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளைங்ககிட்ட சொல்லி கொடுப்போம்.
2: சாதி பாகுபாடு எப்படி சமூகத்திற்கு ஒரு ஆபத்தோ, அதே போல பாலின பாகுபாடும் ஒரு ஆபத்து தான். சமத்துவம் காண்போம்.
3: சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
4: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.

0: அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
2: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
2: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
3: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
11: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சி வழங்குவோர்
12: Shiva Textiles, மாட்டுத்தாவணி, மதுரை.
8: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles, மாட்டுத்தாவணி, மதுரை.
13: கோடி பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
14: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இனிப்பும் நிலையிற நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான க்யூட்டான ஒரு தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: என்னோட பேர் வந்து கெண்ட்ரிக் ரோபன்.
0: ரோபனா நீங்க? எங்க பச்சு உங்க பல்லெல்லாம் காணா?
1: என்னோட பல்லெல்லாம் நான் சாக்லேட் சாப்பிட்டு ரொம்ப சாக்லேட் சாப்பிட்டு சொத்து பல்ல ஆக்கிட்டேன்.
0: அப்படியா? சரி சரி. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: பிறந்தது வந்து நான் வந்து திண்டுக்கல். அதனால இங்கதான்.
0: இங்கதானா? இங்கன்னா எங்க?
1: கொடைக்கானல்.
0: சரி, கையில் அழகா ஒரு மோதிரம் பட்டுக்கீங்களா, இது யார் வாங்கி கொடுத்தது?
1: எங்க தாத்தா.

0: உங்க தாத்தா பேர் என்ன?
1: ஜெய்பால் தியாகராஜன்.
0: என்ன பண்றாங்க தாத்தா?
1: கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க் பண்றாங்க.
0: வாவ், சரி சரி. நீங்க தாத்தா கூட போயிருக்கீங்களா?
1: நிறைய வாட்டி போயிருக்கேன்.
0: நீங்க போய் வேலை செய்யறவங்களுக்கு நீங்க வேலை சொல்லிருக்கீங்களா? நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க?
1: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
0: எவ்வளோ? ஒரு 100-200?
1: அதையும் தாண்டி.
0: அதையும் தாண்டி நிறையா இருக்காங்களா? சரி, இப்போ எங்களுக்கு பூந்தளிர் நேரத்தில் என்ன சொல்லுறீங்க?
1: எது வேணாலும்.
0: எது வேணாலும் சொல்லுவீங்களா? எதாவது சொல்லுங்களேன், நாங்கள் கேட்குறோம்.
1: ரைம்ஸ் சொல்கிறேன்.
0: எங்கே சொல்லுங்கள், கேட்போம்.

0: This is the dancing. This is the day that the Lord has made. அவ்வளோதான்.
1: வாவ், ரொம்ப அழகா பண்ணீங்களே, இது யார் சொல்லி கொடுத்தாங்க?
0: எங்க ஸ்கூல்ல பிரின்சிபல்.
1: அவங்க பேர் என்ன?
0: கல்பனா மேம்.
1: கல்பனா மேம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அழகா அதை பாட சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க மியூசிக் கிளாஸ்ல போவீங்களா?
0: மியூசிக் கிளாஸ் போக மாட்டேன்.
1: நிறைய பண்ணி தருவாங்க.
0: பேஸ்ட்ரி கவர்னர் அந்த மாதிரி கேக்லாம் நிறைய கேக் பண்ணுவாங்க, தருவாங்க. டெசர்ட் பண்ணி தருவாங்க. செம்மையான சாப்பாடு பண்ணி தருவாங்க.
1: வாங்க, எனக்கு என்ன பண்ணி தர சொல்லுவீங்க?
0: ஏதாச்சும் சொல்லுவேன்.
1: எப்ப வர?
0: எப்பயாச்சும் வாங்க.
1: எப்பயாச்சும் வரவா? சரி சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லியே, நீங்க கூப்பிட்டு வர சொல்றீங்களா? வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.
3: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
3: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
5: Jenny's Institute of Hotel Management.
6: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
5: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
6: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
5: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
6: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
7: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965-23999.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த

0: விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி மதுரை.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
5: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
4: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
5: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.
6: திண்டுக்கல்லில் NACA அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
7: 2026-27 ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: PG பிரிவில் MA தமிழ், இங்கிலீஷ், MCOM, CA, MSc மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாட பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலைவாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
11: கொடிப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சி வழங்குவோர்
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.
13: அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவேக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிகா ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. விசிகாவை பொறுத்தவரை தங்களது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த இரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் தவேக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தவேக தலைவர் திரு விஜய் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அரசமைக்க ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ள ஆதரவு கடிதங்களை வழங்கினார். இந்நிலையில் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் மாளிகையில் நேற்று ஆளுநரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். தமது கட்சியின் சார்பில் மன்னார்குடி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு காமராஜ் கையெழுத்திட்டதாக போலியான கடிதம் தவிக்க சார்பில் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து ஆளுநரிடம் தாம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுகளை தவிக்க மறுத்துள்ளது. தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக BJP அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளை BJP மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியும்

மாநிலத்திலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நைனா நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், திரு ரங்கசாமியை முதலமைச்சராக முன்மொழிந்து எங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துவிட்டோம் என்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையில் கூட்டணி அரசு வரும் மே 13 பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களையும் காங்கிரஸ் 1 இடத்தையும் பிடித்துள்ளன. முதன்முறையாக போட்டியிட்ட தவிக 2 இடங்களில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தமிழக

0: முன்மொழிந்து எங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்து விட்டோம் என்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையில் கூட்டணி அரசு வரும் மே 13 பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களையும் காங்கிரஸ் 1 இடத்தையும் பிடித்துள்ளன. முதன்முறையாக போட்டியிட்ட தவிக 2 இடங்களில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளை காப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து திருங்காமலை மீட்புக்குழு பணியாற்றிய 10 ஆண்டுகளை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இமயமலை போன்ற கடினமான பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் இக்குழுவின் பங்கு மகத்தானது என்று பாராட்டினார். ஒரு வலிமையான இந்தியா என்பது எல்லை பாதுகாப்போடு பேரிடர் காலங்களில் மக்களின் உயிரை உறுதி செய்வதிலும் அடங்கியுள்ளது என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். திருங்காமலை மீட்புக்குழு வெறும் மீட்புப் பணியோடு நில்லாமல் இந்திய ஆயுதப்படைகளுக்கு ஒரு வலுவான தூணாகவும் பனிசரிவு மீட்புப் பணிகளில் உலகத்தரம் வாய்ந்த ஆற்றல் கொண்ட அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். +2 தேர்வில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நெசவாளரின் மகளான பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி 565 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அளித்த ஊக்கத்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடிந்ததாக தெரிவித்தார்.
1: என் பேர் காவ்யா. நான் 12th வந்து 565 எடுத்திருக்கேன். ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட். சென்னையில் படித்தேன். இந்த மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து என் டீச்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டு காரணம். டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி என்னுடைய உழைப்பு போட்டு நான் படித்தேன். நல்லாவே படித்தேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. என்னை கைட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இருவரி செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14 அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் அம்பாலா அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் இருந்து அம்மாநில அமைச்சர் திரு கிஷன்லால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மாணவர்களிடம் ராணுவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன்

0: கோவில் 43rd ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் பிரசித்தி பெற்ற அட்சயலிங்க சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். ரயில்வே மதுரை கோட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைகள் தொடர்பாக வட்ட அளவிலான குறைதீர் முகாம் இன்று நடைபெறவுள்ளது. தெற்கு ரயில்வேயில் முதன்மை தலைமை பணியாளர் நல அதிகாரியாக இந்திய ரயில்வே சேவை பிரிவை சேர்ந்த திரு நாராயணன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்தது. 143 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி 14.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: மாட்டுத்தாவணி
1: மதுரை,
2: குமாரபாளையம்
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
2: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோவை.
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
3: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சி வழங்குவோர்
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.

0: கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்டானமஸ் காளிப்பட்டி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
4: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: விவரங்களுக்கு 9524936156.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்
0: வழங்கிய வசந்த விடியல்.
6: கொடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் வலம் வரும் நாளை காலை 6 மணிக்கு. இனி கேட்கலாம் ஆனந்தமான காலை பொழுதை வரவேற்க சுகமான காலை.
7: ஆகாஷ்வாணி கொடை பண்பலை 100.5.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே,

இன்பத்தின் அணிவகுப்பில் ஒரு அழகிய பயணம். பயணத்தின் நடுவில் ஏற்படும் அழகிய அன்பான தருணங்கள், அதை அழகிய அன்பினிசையோடு கொண்டாட அழைக்கும் மற்றும் ஒரு புதிய அத்தியாயமாக பிறந்துள்ள இவ்வழகிய நாளை புத்துணர்வு இசையோடு வரவேற்று மகிழ கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தின் சுகமான காலை நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: நீங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
7: இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்து மகிழ்கிறது கோடை பண்பலை 100.5.

இசை கானங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலின் நுறுப்புழியை சுகமான காலை. காலையில 7 மணி, அதுவும் பரபரப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாம். வீக் டேஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருப்போங்க, அதுவும் வீக்கெண்ட் அப்படின்னா சொல்லவே வேணாங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த ஜாலியான நேரத்தில் நமக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்குறது எப்படி இருக்கும், ஒன்றும் சூப்பராக இருக்கும் இல்லைங்க. அப்போ இந்த பாடலையும் கேட்டுட்டு வந்துடலாம்ல.

0: நீங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: மூரல்
1: பல்
0: அல்லது
1: முறுவல்
0: அல்லது
1: புன்சிரிப்பு
0: அல்லது
1: சோறு
0: அல்லது
1: பால்
0: மூரல்
1: முறுவல்.

0: நீங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோம்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: ஒரு இசை பயணமாக கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக.
1: Time to show some real love. Better be out.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுதாவணி மதுரை.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
3: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
11: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: வணக்கம் அண்ணா.
13: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
12: மன்னா எனக்கு 1 மாதம் லீவு வேண்டும்.
13: என்ன, 1 மாதமா? ஏன் அமைச்சரே, என்ன ஆனது? உடலுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன?
12: உடம்புக்கெல்லாம் ஒன்றுமில்லை மன்னா, ஏதாவது ஒரு குளிர் பிரதேசத்திற்கு சென்று இந்த கோடையை கொண்டாடி விட்டு வரலாம் என்று இருக்கிறேன்.
13: அமைச்சரே, கோடையை கொண்டாட நீங்கள் சென்று விட்டால் கோட்டை நிர்வாகத்தை யார் பார்ப்பது?
12: அரண்மனையை பார்ப்பவர்கள் பார்ப்பார்கள் மன்னா. நான் கோடையை கொண்டாடி விட்டு வர குளிர் பிரதேசத்திற்கு செல்லத்தான் வேண்டும்.
13: ஏன் அமைச்சரே, உங்களுக்கு வழங்கி இருக்கிற வீடு ஏசி செய்யப்பட்ட வீடு. நீங்கள் அரண்மனைக்கு வரக்கூடிய கார் ஏசி கார். அரண்மனை முழுக்க சென்ட்ரல் ஏசி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி குழுகுழு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஏதோ வருடம் முழுக்க வேகாத வெயிலில் நின்று மலையை வெட்டி பிளப்பது போல குளிர் பிரதேசத்திற்கு கோடையை கொண்டாட போகிறேன் என்கிறீர்கள். உங்களுக்கு விடுமுறை எல்லாம் கொடுக்க முடியாது அமைச்சரே.
12: மன்னா, நான் கூண்டில் அடைபட்ட பறவை போல அரண்மனை விட்டால் வீடு, வீடை விட்டால் அரண்மனை என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எப்போதுதான் சுதந்திரம் கிடைக்கும்?
13: அமைச்சரே, கூண்டுக்குள்

0: அடைபட்ட பறவை போல என நீங்கள் சொல்லுகிற போதுதான் எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. இன்று உலக வலசை போதல் தினம்.
1: மன்னா, நீங்கள் உலகத்தின் வலப்பக்கம் போனால் என்ன, இடப்பக்கம் போனால் என்ன? என்னை முதலில் வெளியே செல்ல விடுங்கள் மன்னா.
0: அமைச்சரே, வடப்பக்கம் இடப்பக்கம் எல்லாம் இல்லையா, இன்று உலக வலசை போதல் தினம் என்று சொல்லுகிறேன்.
1: அப்படி என்றால் மன்னா?
0: அமைச்சரே, வலசை போதல் என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று வருதல் என்று பொருள். முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் இடமே ஒரு பறவைக்கு தாய் நிலம். பறவைகள் தங்களின் வாழ்விடத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இருப்பிட சிக்கல், கடும் தட்பவெட்ப நிலை, உணவு பற்றாக்குறையை தவிர்க்க தாய் நிலங்களில் இருந்து வாழும் சூழல் நிறைந்த இடங்களுக்கு சென்று திரும்புவதை வலசை போதல் என்கிறார்கள் பறவையாளர்கள். அவ்வாறு செல்லும் பறவைகளை பாதுகாத்தல், அதனுடைய இருப்பிடத்தை பாதுகாத்தல், அதன் வலசை பாதைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுத்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல், இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தத்தான் 2006 ஒவ்வொரு ஆண்டும் மே 2 வார இறுதியில் உலக வலசை போதல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அமைச்சரே,
1: ஓஹோ அப்படியாமண்ணா.
0: அமைச்சரே, நாமோ மதுரையிலிருந்து சென்னை செல்ல இவ்வளவு தூரமா என அங்கலாய்ப்போம். ஆனால் பறவைகள் ஆண்டுதோறும் 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாதாரணமாக இடம்பெயர்ந்து செல்கின்றன. அமைச்சரே,
1: அடே அப்பா, என்ன மண்ணா சொல்கிறீர்கள்?
0: நமது கட்டை விரல் பருமனில் உள்ள ரகங்காரா பறவை முதல் குதிரை அளவு கொண்ட நெருப்பு கோழி வரை இந்தியாவில் 1263 பறவை இனங்களும் தமிழகத்தில் 520 பறவை இனங்களும் இருக்கின்றன. அமைச்சரே, இதில் 160 பறவை இனங்கள் வலசை செல்லக்கூடியவை. தமிழகத்தில் வாலாட்டு குருவி ஒவ்வொரு ஆண்டும் ரஷ்யா சென்று வருமாம். வரிதலை வாத்து மங்கோலியாவில் இருந்து புறப்பட்டு 21120 அடி உயரமுள்ள இமயமலையை கடந்து 8000 கிலோமீட்டர் தொலைவை 2 காலத்தில் பறந்து நம் தமிழ்நாட்டின் கூந்தங்குளத்தை வந்து அடையுமாம். உலகில் மிகவும் நீண்ட தூரம் பறக்கக்கூடிய வலசை பறவை ஆர்டிக் டென். இது ஒரு முறை வலசை சென்று திரும்பி வர 70900 கிலோமீட்டர் பயணிக்கிறது. அமைச்சரே, இந்த குட்டி பறவை ஒவ்வொரு ஆண்டும் வடதுருவத்திலிருந்து தென்துருவத்திற்கு போய் வருகிறது. 30 மட்டுமே வாழும் ஆர்டிக் டென் தன் வாழ்நாளில் பறக்கும் தூரம் நிலவுக்கு 3 சென்று வரும் தூரம். அமைச்சரே,
1: என்ன சொல்கிறீர்கள்?
0: ஆமாம் அமைச்சரே, அது மட்டுமல்ல, தமிழில் மூக்கான் என நாம் அடையாளப்படுத்தப்படும் கார்பிட் பறவை இறைக்காகவோ தண்ணீருக்காகவோ எங்கும் தரையிறங்காமல் 8 பட்டினியாக பறந்து 10200 கிலோமீட்டரை கடக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. இந்த வலசை போதலில் சில பறவைகள் புறப்படும் முன் கூட்டமாக எப்படி அணிவகுத்து செல்வது என்று கூட ஒத்திகை பார்க்கின்றன. அமைச்சரே, கண்டம் விட்டு கண்டம் செல்லும் பறவைகள் பெரும்பாலும் ஆங்கில எழுத்து வி வடிவில் பறக்கின்றன. இப்படி பறப்பதனால் அந்த பறவைகள் தங்களுக்குள் தகவல் தொடர்பு செய்து கொள்வது சுலபமாக இருக்கிறதாம். அமைச்சரே, இப்படி ஒவ்வொரு பறவைகளிலும் ஒவ்வொரு ஆச்சரியமான செய்தி இருந்து கொண்டே இருக்கின்றன. அமைச்சரே, இதில் மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், இதுபோல வலசை போகும் பறவைகள் நம்முடைய ஊருக்கும் வருகிற போது அதனை தொந்தரவு செய்யாமல், அதனை வேட்டையாடாமல், அதன் கூட்டை கலைக்காமல், அது உணவு தேடுவதற்கு இடையூறு செய்யாமல் நாம் அமைதியாக இருந்தாலே அது பாதுகாப்பாக வந்து திரும்பி செல்லும். அமைச்சரே, ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்லட்டும். அமைச்சரே, 90% கடல் பறவைகளின் வயிற்றில் நாம் தூக்கி எறிந்த பிளாஸ்டிக் பைகள் இருக்கின்றன. அதனால் பிளாஸ்டிக்கையும் தவிர்ப்போம், நாம் இடம் தேடி வரும் பறவைகளையும் பாதுகாத்து வைத்து மகிழ்ச்சியாக வழி அனுப்பி வைப்போம்.
1: சிறப்பு சிறப்பு மன்னா, அருமை ஆச்சரியமூட்டும் செய்திகளாக சொன்னீர்கள். சரிமண்ணா, அப்படியானால் நானும் பறவைகள் போல ஒரு குளிர் பிரதேசத்திற்கு வலசை போய் வந்து விடட்டுமா?
0: சரி அமைச்சரே, நீங்கள் ஒரு குளிர் பிரதேசத்திற்கு சென்று கோடையை கொண்டாடிவிட்டு வாருங்கள். நீங்கள் திரும்பி வருகிற போது நம்முடைய அரசவையில் ஒரு புதிய அமைச்சர் இடம்பெற்றிருப்பார்.
1: எதற்காக மன்னா?
0: ஆமாம் அமைச்சரே, உங்களை அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டால் உங்களுக்கு பதிலாக ஒரு புதிய அமைச்சரை நியமித்துத்தானே ஆக வேண்டும்.
1: என்ன?
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும்

0: நாமக்கல்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி.
2: இன்று மே 9 நாடுகளை கண்டறியும் பயணியும் வணிகரும் காலனித்துவவாதியும் ஆனவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இவர்

இத்தாலியின் துறைமுக நகரமான ஜெனோவாவில் 1451 பிறந்தார். கொலம்பஸின் பயணத்தில் முதலில் அடைந்த தீவு பகாமாஸ் என கூறப்படுகிறது. கொலம்பஸ் புதிய உலகிற்கான தனது கடைசி பயணத்தை ஸ்பெயினில் இருந்து தொடங்கிய நாள் இன்று ஆண்டு 1502. பயணம் செய்வதற்கான வாகனங்கள் இன்று பல்வேறு மாற்றங்களையும் பரிமாணங்களையும் பெற்றிருக்கின்றன. சொகுசாக தூங்கிக் கொண்டே செல்லும் அளவுக்கு பயணம் சிறப்பாக உள்ளது. ஆனால் ஆரம்ப காலங்களில் பயணம் செய்த வண்டிகள் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தன. அதில் ஒன்றுதான் ஆம்னி பஸ். குதிரையால் செலுத்தப்படும் முதலாவது பயணிகள் வண்டி பம்பாய் நகரில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் இன்று ஆண்டு 1874. இரண்டாம் உலகப்போர் என்பது 1939 1945 ஆண்டு வரை நடைபெற்ற போர் ஆகும். இதில் அனைத்து பேரரசுகள் உட்பட பல நாடுகளும் கலந்து கொண்டன. உலக வரலாற்றில் அதுவரை கண்டிராத வண்ணம் மிக பெரும் அளவில் இப்போர் நடைபெற்றது. ஏறத்தாழ 10 கோடி போர் வீரர்கள் இதில் பங்கு கொண்டனர். பெரும் இன அழிப்பு, அணுகுண்டு வீச்சு போன்ற

0: ஐந்தாம் ஆண்டு வரை நடைபெற்ற போராகும். இதில் அனைத்து பேரரசுகள் உட்பட பல நாடுகளும் கலந்து கொண்டன. உலக வரலாற்றில் அதுவரை கண்டிராத வண்ணம் மிக பெரும் அளவில் இப்போர் நடைபெற்றது. ஏறத்தாழ 10 கோடி போர் வீரர்கள் இதில் பங்கு கொண்டனர். பெரும் இன அழிப்பு, அணுகுண்டு வீச்சு போன்ற பெரும் உயிரிழப்பு நிகழ்வுகள் நடந்த இப்போரே வரலாற்றில் அதிக அளவு உயிர் சேதத்தை ஏற்படுத்திய போராகும். கிழக்கு போர் முனை 2ஆம் உலகப் போர் ஐரோப்பாவில் முடிவுக்கு வந்த நாள் இன்று ஆண்டு 1945. மகாராஷ்டிராவின் கோதாலுக்கில் பிறந்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு எதிராக இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது உருவான சமூக மற்றும் அரசியல் தலைவர்களில் ஒருவராவார். மகாத்மா காந்தி வளர்ச்சி பெற்று வந்த ஆண்டுகளில் கோகலே அவருக்கு மிக பிரபலமான அறிவுரையாளராக இருந்து வந்தார். இந்திய சுதந்திரத்தில் முதன்மையான பங்காற்றிய கோபாலகிருஷ்ண கோகலையின் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1866. 15ஆம் நூற்றாண்டில் ஆந்திராவில் உள்ள கடப்பா மாவட்டத்தில் தாளபாக்கம் எனும் கிராமத்தில் பிறந்தவர் அன்னமாச்சாரியார். திருவேங்கடவன் மீது இவர் பாடிய பாடல்கள் சங்கீர்த்தனைகள் என்று புகழ் பெற்றவை. இவரது வாழ்க்கை மையமாக வைத்து அன்னமையா என்ற தெலுங்கு திரைப்படம் கே ராகவேந்திராவின் தயாரிப்பில் தயாரிக்கப்பட்டது. இவர் 32,000 மேற்பட்ட கீர்த்தனைகளை கர்நாடக இசைமுறையில் இயற்றியுள்ளார். புகழ்பெற்ற கர்நாடக இசைக்கலைஞர் அன்னமாச்சாரியாரின் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1408.
1: மே திங்களின் 2வது சனிக்கிழமையும்
2: அக்டோபர் திங்களின் 2வது சனிக்கிழமையும்
1: கடைபிடிக்கப்படும் சிறப்பு நாள்.
2: இந்நாளானது
1: ஆப்பிரிக்கா யுரேசிய வலசை போகும் நீரில் வாழும் பறவைகளின் பாதுகாப்பு மீதான
2: ஒப்பந்தத்தின் தலைமை செயலகத்தினால் ஏற்படுத்தப்பட்டது.
1: இன்று சர்வதேச வலசை போகும் பறவைகள் நாள்.
2: தொடங்கப்பட்ட ஆண்டு
1: 2006. தஞ்சையில் கரந்தை தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்ததோடு
2: 30 ஆண்டுகள் அச்சங்கத்தை கட்டி காத்தவர்.
1: தமிழ் மொழியை பிற மொழிகளின் சிறப்புகளை சேர்த்து மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய
2: தமிழ் அறிஞரும் வழக்குரைஞருமான
1: தமிழவேல் உமா மகேஸ்வரனார் நினைவு நாள்
2: என்று
1: ஆண்டு
2: 1941.
1: 1996
2: சென்னை பூங்கா நகர் தொகுதியில் போட்டியிட்டு
1: தமிழக சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார்.
2: தமிழக சிறு சேமிப்பு திட்ட ஆலோசனை குழு துணைத் தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறார்.
1: அடுக்கு மொழிகளில் வசனங்கள் பேசுபவர் என அறியப்படும் நடிகர்,
2: இயக்குனர்,
1: பாடகர் என பன்முகம் கொண்ட
2: விஜய டி ராஜேந்தர் பிறந்த நாள்
1: இன்று
2: ஆண்டு
1: 1955. மலையாள திரைப்படம் பிரேமம் மூலம்
2: அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர்.
1: மருத்துவ பட்டம் பெற்றதோடு
2: பல மொழி படங்களில் வலம் வந்து கொண்டிருக்கும்
1: நடிகை சாய் பல்லவி பிறந்த நாள்
2: என்று
1: ஆண்டு
2: 1992.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
3: பிருத்வி Women's Innovator, your perfect partner. Prithvi, Prithvi, Women's Innovator, your perfect partner.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: படிக்கும் போது ஸ்டூடெண்டா, முடிக்கும் முன்பே பிளேஸ்மெண்டா.
3: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சில் கோட் 2630.
4: கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: தாவணி மதுரை.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
9: புதிய பல சுவாரஸ்யங்களை கொண்டு மகிழ்விக்கும் வாழ்க்கை புத்தகத்தின் இன்றைய கனவுகளை புத்துணர்வாய் கொண்டு மகிழ்விக்கும் இனி இசையோடும் இன்பம் தரும் அழகிய தருணங்களையும் அணு அணுவாய் மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: கேட்டோம் கோடை பண்பலை 105 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: கொடை பண்பலையின் ஒரு புள்ளி 5 மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
4: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். ரயில்வே மதுரை கூட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: ஆகாஷ்வாணி 100.5 இது கொடைக்கானல்.
6: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
7: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: 105 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 7

0: வழங்கும் மனதோடு ராகம்
1: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
4: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
3: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். For admission call 9439-6014.

0: காலை வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். நேர்களே, இந்த உலகத்தில் மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் புன்னகை. எனவே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் என கூறி தூரத்து சொந்தங்களை அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வழக்கமான மாவட்ட நேயர்கள் தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கக்கூடிய நேயர்களும் பங்கு பெற்று சிறப்பிக்கலாம். இந்த எண்களில் அறிமுக நேயர்கள் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 பொதுவான நேயர்கள் 24, 24, 26 மற்றும் 290, 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045, 42. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் இனிய காலை. வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: குள்ளங்குளம் சதீஷ்குமார். ராவணமோட குள்ளம் சதீஷ்குமார், துபாயில இருந்து.
0: சதீஷ்குமார் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம். நிலையத்தில் அனைவரும் நலம் தானே?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். துபாய் எப்படி இருக்கு?
1: துபாய் பரவாயில்ல, நல்லா இருக்கு. நம்ம இன்னைக்கு தூரத்து சொந்தம் நிகழ்ச்சி வர்ற டயத்துல எனக்கும் அங்க லீவு, ஹாலிடே, ஒரு வாரத்துல வீக்லி லீவு.
0: சரிங்க. இங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர் நீங்க?
1: தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் மாவட்டம்.
0: ராமநாதபுரம் மாவட்டம். அடுத்து எப்ப வருவீங்க ராமநாதபுரத்துக்கு?
1: இப்பதான் வந்து 5 மாசம் ஆகுது. வருஷம் வருஷம் வந்துருக்கேன். அடுத்த வருஷம் வரல. லீவுக்கு
0: வருஷத்துக்கு எத்தனை தடவை வருவீங்க?
1: 10 ஒரு மாசம் லீவு கொடுப்பாங்க கம்பெனி. டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா 2 வருஷம் கழிச்சு வந்தோம்னா கம்பெனி டிக்கெட் கொடுப்பாங்க.
0: கொடுப்பாங்க. சரிங்க. இதுவா என்னவா இருந்தாலும் சரி, நம்ம ஊர் திருவிழா, நம்ம ஊர் நிகழ்வுகள், இதுல எல்லாம் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இருந்தாலும் தொழில் ரீதியா அதையெல்லாம் சமாளிச்சுக்க வேண்டியதா இருக்கும் இல்லைங்களா? சரிங்க, இதுவும் கடந்து போகும். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடல் வந்து வெந்து தெரிஞ்சு கடந்த மல்லி பூ வச்சு வச்சு வாடகை.
0: நன்றிங்க. பாடல் கேட்கலாம்.

0: ஆட்டை தீண்டு மாட்டை தீண்டு, ஆனா சில மனிதனை மட்டும் தீண்டக்கூடாதுன்னு இன்னைக்குமே சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுதான் தீண்டாமைன்னு ஒரு கவிஞர் சொன்னாரு. தீண்டாமைங்கிற சமூக நோய் வராம இருக்க நம்ம பசங்களுக்கு சமத்துவம் பகுத்தறிவை வளர்க்க சொல்லிக் கொடுப்போம். சமூக சீர்திருத்தவாதிகளோட எழுத்துக்களை படிக்க ஊக்குவிப்போம்.
1: சாதி பாகுபாடு, அது நம் எல்லோரையும் பின்தள்ளும் ஒரு சங்கிலி. சமத்துவம் காண்போம், சாதிய பாகுபாட்டை களைவோம்.
0: சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம். படிக்க

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 7382812345.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
7: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
6: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
7: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
6: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
7: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
8: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
9: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
10: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
11: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
10: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
12: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 999.

0: 7439 6014.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 7382812345. வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்
4: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
7: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
6: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
0: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
8: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு.
11: போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
12: புத்தரிடத்திலே போய் ஒருவன் கேட்கிறான், சுவாமி, இந்த உலகத்திலேயே கெட்டவன் யார் என்று ஒரு கேள்வியை கேட்டான். கெட்டவன் யார் என்ற உடனே நிறைய கெட்ட பழக்கங்கள் உலகத்தில் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் வரிசையாக சொல்லி, இது செய்தால் கெட்டவன், இது செய்தால் கெட்டவன், அது செய்தால் கெட்டவன் என்று சொல்லலாம் அல்லவா? புத்தர் எப்படி பதில் சொல்லவில்லை? இந்த உலகத்திலேயே மிகவும் கெட்டவன் யார்? இது கேள்வி. புத்தர் சொல்கிறார், பிறரை பற்றிய அக்கறை இல்லாதவன். முடித்துவிட்டார். யாருக்கு பிறரை பற்றிய அக்கறை இம்மியும் இல்லையோ அவன் மிகவும் கெட்டவன் என்று புத்தர் குறிப்பிடுகிறார். பிறரை பற்றிய அக்கறை இல்லாதவர்கள் ஏன் பிழையானவர்களாக கருதப்படுகிறார்கள்? த கன்சர்ன் ஃபார் அதர்ஸ். நாம் பேசத் தொடங்குகிற போது கூட எதிரில் இருக்கிற இவர்கள் என்ன பாடுபடுவார்கள் என்பதை பற்றி ஒரு பேச்சாளன் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு உணவு பரிமாறும் போது கூட இவர்கள் இந்த உணவில் எந்த அளவுக்கு ஏற்பார்கள், எங்கு கஷ்டப்படுவார்கள் என்றெல்லாம் யோசிக்க வேண்டும். ஒரு முறை நான் ஒரு ஊரில் சாப்பிடப் போயிருக்கிறேன். அவர்கள் ஒரு இனிப்பு, விசேஷமான ஒரு இனிப்பு, அதை சொல்லி இதை சாப்பிடுங்கள் என்றார்கள். கை வைத்த உடனே சொல்லுகிறார்கள், அதை அப்படி சாப்பிடக்கூடாது, அதில் வாழைப்பழத்தை போட்டு பிசைய வேண்டும் என்றார்கள். என்னால் அது கற்பனை கூட செய்ய முடியவில்லை. கொஞ்சம் நெய்யையும் விட்டுக்கொள்ளுங்கள் என்றார்கள். நான் எனக்கு கொழுப்பு ஆகாது என்று சொன்னேன். இல்லை இல்லை, அதில் சர்க்கரையை போட்டு வெள்ளத்தை போட்டு பிசையுங்கள் என்கிறார்கள். அப்படி பிசைந்த காட்சியை என்னால் கற்பனை கூட செய்ய முடியாது, நான் அருவறுப்பாக வேண்டாம் என்கிறேன். அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அப்படித்தான் சாப்பிட வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு பரிமாற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். காரணம், அவர்கள் எப்படி சொல்லுகிறார்களோ அப்படித்தான் நான் சாப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களே ஒழிய, நான் எப்படி சாப்பிட விரும்புகிறேனோ அப்படி சாப்பிடுவதற்கு அவர்கள் அனுமதி தர தயாராக இல்லை. பிறரை பற்றிய அக்கறை இல்லாதவர்கள் சரியான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்கிறார்களா? நம் வீட்டிலேயே ஒருவர் வருவார், காஃபி சாப்பிடுங்கள் என்று சொல்வோம். இல்லை, எனக்கு வேண்டாம், ஒத்துக்கொள்ளாது என்றால் நம்ம அவர்கள் விட வேண்டியதானே? பரவாயில்லை, சாப்பிடுங்கள் என்பார்கள். அது என்ன பரவாயில்லை? நீ உயிரோடு இருந்தால் எனக்கு என்ன, உயிரோடு இல்லை என்றால் எனக்கு என்ன, பரவாயில்லை, சாப்பிடுங்கள். பிறர் மீது அக்கறை இல்லாத தன்மை சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியுமா? பகவான் ரமணரை பார்ப்பதற்கல்ல, அவருக்கு மதிய உணவு எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன பிள்ளை, பிஞ்சு பிள்ளை வருகிறது. அவருக்கு நாள்தோறும் ஒரு தாயார் உணவு சமைத்து அனுப்பி வைப்பார். அவர் தம்முடைய வளர்ப்பு மகள் சின்ன பிள்ளை, அவளிடத்திலே உணவை கொடுத்து அனுப்புகிறார். அந்த பிள்ளையை பார்த்த உடனே ரமணர் கேட்கிறார், ஏனம்மா குழந்தாய், உன் முகம் வாடி இருக்கிறது என்று. அது வெயிலிலே கொஞ்சம் மலையிலே மேலே ஏறி வந்து அவருடைய இடத்திலே வந்து அவருக்கு உணவு கொடுக்கிறது. ஏனம்மா உன் முகம் வாடி இருக்கிறது என்று கேட்கிறார். ஒன்றுமில்லை தாத்தா, ஒன்றுமில்லை தாத்தா என்கிறது. இல்லை இல்லை இல்லை இல்லை, என்னமோ, சரி நான் சாப்பிடுகிறேன், நீயும் என்னோடு சாப்பிடு என்கிறார்.

0: அந்த குழந்தை சொன்னது, நான் இன்றைக்கு விரதம், நான் சாப்பிட மாட்டேன். உனக்கு என்னமா விரதம், எதற்காக நீ விரதம் எல்லாம் இருக்கிறாய், ஒன்றுமில்லை சாப்பிடு, நானே சாப்பிடுகிறேன், இன்றைக்கு என்ன கிழமை, என்ன என்ன விரதம், நீ சாப்பிடு என்கிறார். இல்லை இல்லை, என் அம்மா சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு விரதம் இருக்க வேண்டும், நான் சாப்பிடக்கூடாது என்று. ரமணர் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்கிறார், அம்மா குழந்தைகள் காற்று இல்லாத போது விசிறியை வச்சு விசிறி கொள்வார்கள். சரி, நல்ல தென்றல் காற்று அடிக்கிற போது பைத்தியம் போல யாராவது விசிறியை கையில் வைத்துக் கொண்டு வீசுவார்களா? ஒருவர் விசிறியை விசிறி கொள்கிற போது, காற்று இல்லாத போது விசிறியை வைத்துக் கொண்டு விசிறி கொள்வார். நல்ல காற்று அடிக்கிற போது யாராவது விசிறியை வைத்துக் கொண்டு விசிறுவார்களா? மாட்டார்கள். இத்தனை பெரிய ஞானி என் பக்கத்தில் இருக்கிற போது உனக்கு என்னம்மா விரதம், நீ எங்காவது தனியாக இருந்தால் விரதத்தை பற்றி கவலைப்பட வேண்டும், பக்கத்திலேயே இத்தனை பெரிய ஞானி இருக்கிறேன், பிறகு என்ன விரதம், சாப்பிடு என்கிறார். தன்னை ஞானி என்று அவர் அகங்காரத்தோடு ஒரு நாளும் குறிப்பிட்டதில்லை. ஆனால் அந்த குழந்தையை சாப்பிட வைப்பதற்காக அந்த வார்த்தையை கூட பயன்படுத்துவதற்கு ரமணர் தயாராக இருக்கிறார். அந்த குழந்தையின் பசியை பற்றி கவலைப்படுகிறார். இந்த உலகத்தில் பிறர் மீது அக்கறை உள்ளவர்கள், பிறர் மீது கவனம் உடையவர்கள் உண்மையிலேயே மிக மிக நல்லவர்கள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி
3: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
4: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 7382812345.
7: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
8: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
7: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
8: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
9: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
11: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
12: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
11: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207 8233.
13: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரி
14: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
15: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
16: இசை பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இன்று தூரத்து சொந்தங்களுக்காக இப்ப யார் வந்திருக்கா, வாங்க. வணக்கம்
17: அன்பு அறிவிப்பாளருக்கு, இனிமையான காலை வணக்கம் கூறி தூரத்து சுத்தமாய் நிகழ்ச்சியோடு இணையும் நான் மயிலாடுதுறையிலிருந்து காத்து பேசுறேன் மேடம்.

0: நிலையத்துல எல்லாம் நல்லா இருக்கு மேடம்.
1: நல்லா இருக்காங்க கார்த்தி, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரிங்க கார்த்தி, மயிலாடுதுறை எப்படி இருக்கு இப்ப?
0: இப்ப கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு மேடம். ரெண்டு நாளா விட்டு விட்டு மழை பெய்யுது.
1: நிறைய கூலிங் கிடைக்குது
0: இல்லையா? கொஞ்சம் கம்மியா இருக்கு மேடம். ஆமா மேடம்.
1: சரி, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு வேலை மட்டும் இல்லாம நிறைய வேலைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எப்பவுமே அந்த வேலை கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கார்த்தி?
0: ஆமா மேம்.
1: அப்படி உங்களுக்கு எத்தனை வேலைகள் தெரியும்?
0: எனக்கு விவசாயம் கொஞ்சம் தெரியுமே. இப்ப அடுத்தது வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு மேடம், டிரைவரா இருக்கேன்.
1: சரி,
0: அதனால ரெண்டு வேலையும் பாத்துக்கோ. அந்த வேலை இல்லாதப்ப இந்த வேலைக்கு போவோம் மேடம். அப்பா கூட.
1: அப்பா கூட போவீங்க? அது வந்து நமக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். ஏன்னா இந்த வேலை இல்லாட்டி பரவாயில்ல, அந்த வேலையை செய்வோம். எங்கிட்ட ஒரு பக்கம் வருமானம் நமக்கு வந்துட்டே இருக்கணும்.
0: ஆமா மேடம்.
1: என்ன பாடல் வேணும் கார்த்தி?
0: எனக்கு ரப்பர் பந்து படத்துல இருந்து ஒரு பாடல் கொடுத்துருங்க மேடம்.
1: நன்றிங்க, பாடல் கேட்கலாம்.

0: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள்

0: மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 7382812345.
6: வழங்கிய மனதோடு ராகம்
2: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
8: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
9: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
10: கோடைப்பன் விலை நெருப்புள்ளி 5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
11: வைக்கிங்

0: நேர்களே, இது உங்கள் உள்ளம் கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். நம்ம கேட்டுட்ருக்கோம் மனதோடு ராகம் தூரத்து. சொந்தங்களுக்காக என்ன மாதிரி இசைகள் கொடுத்தாலும் அதை ரசித்து நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, அதோட மகிழ்ச்சியே தனி தாங்க. இப்போ இணைப்பில் வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் என்ற சிந்தனை வழிகளோடு கோத்தகிரியிலேருந்து ஃபாத்திமா.
0: கோத்தகிரி ஃபாத்திமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி.
0: சரிங்க, கோத்தகிரி அப்படின்னாலே டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு அதே பாடல் தான், பாடலா ஞாபகம் வருது. கோத்தகிரி கோழி கறி சிக்கன் கறி. ஆமா ஆமா, சரிங்க. இப்ப வந்து பொதுவா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும் இல்லைங்களா? அப்படி உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு? எஃப்எம் கேக்குறத திறமையாவே நினைச்சிட்டீங்களா? நிகழ்ச்சியில கேட்டு என்ன திறமைய
1: வளர்த்துக்கிட்டீங்க?
0: ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு.
0: எல்லாருக்காகவும் பாடல். நன்றிங்க, கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நேர்களே, நம் கோடை பண்பலையின் 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் பண்பலை படிப்பாளிகள். காலை 10 மணிக்கு கேட்கலாம் பண்பலை வானவில் இந்தியாவில். சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோவையின் நிகழ்வுகளின் நினைவுகள். கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம் என்று தூரத்து சொந்தங்களுக்காக. இப்ப இணைப்புல யாருங்க, யார் வந்திருக்கீங்க?
4: வணக்கம், கேரளா இடுக்கி மாவட்டம் வண்டன்மேடு ஜமால்.
3: ஐயா, எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கீங்க? நீங்கள் நிலையத்தில் அனைவரும் நலமா?
3: எல்லாரும் நல்லா இருக்கோம். சரிங்க, அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் வந்து பார்க்கும்போது அவங்கள வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயம்

0: எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதே உற்சாகப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். மகிழ்ச்சியா இருக்கணும், மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கணும்.
1: சரி, எப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருப்பீங்க?
0: மகிழ்ச்சி நம்ம மனசு தானே, மனசு எப்ப மகிழ்ச்சியா வச்சிருக்கோமோ அப்பெல்லாம் மகிழ்ச்சியா தான் இருக்கும்.
1: நல்ல பாடல்களை கேட்கும் போது, நல்ல விஷயங்களை வந்து செய்யும் போது, அப்படிலாம் இருக்கும்போது நமக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லைங்களா?
0: செய்தும் நன்றும் பிறர் தர வாரா. நம்ம மனசு சந்தோஷமா வச்சுக்கிட்டா நம்ம எப்பயுமே மகிழ்ச்சியா இருப்போம்.
1: நல்ல ஒரு சுற்றுலா இடங்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தான்.
0: நிச்சயமாக.
1: சரிங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்?
0: புதிய குஷி படத்துல இருந்து என் ரோஜா நீங்கிற பாடல்.
1: நன்றிங்க, கேட்கலாம்.

0: 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
1: நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்
3: கிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களே, வானொலிகளில் வர்ணஜாலம் படித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 மடதோடு ராகம். இப்ப இணைப்புல யாருங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம் மேடம்.
1: சொல்லுங்க குமாரையா, உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது?
2: என்னோட தன்மானம் தான், விட்டு கொடுக்காத தன்மானம்.
1: விட்டு கொடுக்காதயா இல்ல?
2: சொல்லுங்க.
1: ஹலோ,
2: சொல்லுங்க மேடம்.
1: விட்டு கொடுக்காத தன்மானம்.
2: ஆமா ஆமா.
1: சரிங்க, எந்த மாதிரி இடங்கள்ல?
2: பொதுவா தோட்டத்துல வேலைக்கு வர இடத்துல.
1: வேலைக்கு வர இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு முன்னாடி?
2: ஆமாங்க மேடம்.
1: சரிங்க சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: படம் வந்து வேட்டையன். பாடல் வந்து மனசிலாயோ.
1: மனசிலாயோ. சரி, ரொம்ப ஒரு பதட்டத்தோடய பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: இல்லங்க மேடம், நடந்துட்டு இருந்தேன் தோட்டத்துல.
1: தோட்டத்துக்குள்ள ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க?
2: வேலை நடந்துட்டு இருக்கு.
1: சரிங்க, அப்படியே வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு அவங்களையும் பார்த்துக்கிட்டு ஒரு பாடலை அப்படியே சந்தோஷமா கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க. உங்களுக்காகவே பாடல். நன்றிங்க.

இப்படி ஜோடு.

17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வானவில் 9:30 கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வானவில் இன்று நமக்கு தரும் தலைப்பு கோடை காலத்திற்கு ஏற்ற உணவு சைவமா அசைவமா சொல்ல வாருங்கள் இன்று காலை 9 மணிக்கு.
4: கோடை பண்பலை 100.5 சைபால்
5: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்
4: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: ஒரு ஆளு ராமகிருஷ்ணரை தேடி வந்தான். அவன் கையில 1000 பொற்காசுகள் வச்சிருந்தான். அதை அவர்கிட்ட கொடுத்து இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிட்டான். அவர் பார்த்தார், இது எனக்கு தேவையில்லை, ஆனாலும் உன்னுடைய மனசை புண்படுத்துறதுக்கு நான் விரும்பலை, அதனால் நீ கொடுக்கறத வாங்கிக்கிறேன்னார். வாங்கிக்கிட்டார். அப்புறம் கேட்டார், இதை பாரு, இனிமேல் இதெல்லாம் என்னுடைய இது தானே அப்படின்னார். ஆமாம், அதையெல்லாம் நான் உங்களுக்கே கொடுத்துட்டேன்னாவே. சரி, இப்போ நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணும்னார். என்ன செய்யணும் சொல்லுங்கண்ணா. இந்த நாணயங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கங்கை நதியில் எரிஞ்சிட்டு வா அப்படின்னார். இவனுக்கு அதிர்ச்சியாக போச்சு. என்ன பண்ணுறது, இனிமேல் அது முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாணயங்களையெல்லாம் அவருக்கே கொடுத்துட்டான். இனிமேல் அதெல்லாம் இவனுடையது இல்லை. பேசாமல் அவ்வளவையும் அள்ளிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போனான். போனவன் ரொம்ப நேரம் திரும்பியே வரல. ராமகிருஷ்ணருக்கு சந்தேகம், என்னாச்சு அந்த மனுஷனுக்கு, காசுகளோடு அந்த கங்கையில் குதிச்சுட்டானா, போகும்பொழுதே ஒரு மாதிரியாக தான் போனான், போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னார். அங்கேருந்த ஒருத்தர் ஓடி போய் பார்த்தார். அவர் போய் பார்க்கும்பொழுது அவன் அங்கேயே இருந்தான். அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்தார், வந்து விவரத்தை சொன்னார். அதாவது அவன் கங்கை கரையில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நாணயமாக 1, 2 எண்ணி எண்ணி வீசிக்கிட்டு இருக்கிறான். அவனை சுற்றி ஒரு கும்பல் நின்றுக்கிட்டு அவனை தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரத்தை சொன்னார் போயிட்டு வந்தவர்.

0: இதை கேட்டதும் ராமகிருஷ்ணரே புறப்பட்டு அங்கே போனாராம். என்ன இப்படி பண்ணிகிட்ருக்குற? நான் வந்து உன்னை அந்த நாணயங்களை கங்கையில் வீசி எறிய சொன்னேன், நீ ஏன் அதை எண்ணிகிட்ருக்குற அப்படின்னார். பழக்கம்தான் காரணம், நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா சேமித்து வச்சேன். இன்றைக்கி என்கிட்ட நிறைய இருக்குது, உங்களுக்கு ஒரு 1000 நாணயங்களை கொடுக்கணுங்கிறது என்னோடய ஆசை அப்படின்னா. இப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருந்தா நீ வந்து எண்ணுறது வந்து பொருத்தமாக இருக்கும். எல்லாத்தையும் இழக்கும்போது வந்து ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டு இழக்கிறதுங்கிறது சரியான செயல் இல்லை, அதனால் ஒரே தடவையாக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடும் அப்படின்னார். இது வந்து இழப்பது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலை, இதை வந்து நாம் யதார்த்த வாழ்க்கையில் சம்மந்தப்படுத்தி பார்த்து குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இழக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காசையெல்லாம் ஆற்றுலையும் குளத்துலையும் கொண்டு போய் எறிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு உபதேசம் பண்ணுறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எதையாவது ஒன்றை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதை மனப்பூர்வமாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மால் ஒருத்தர் ஒரு 100 ரூபா நோட்டை தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட கொடுத்து இது உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னார். அவர் பார்த்தார், இது இனிமேல் எனக்கு தானே சொந்தம் அப்படின்னார். ஆமான்னார் அவர். அப்படின்னா எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும்னார். சொல்லுங்கள் செய்கிறேன்னார் அவர். இந்த 100 ரூபா நோட்டை தீ வச்சு கொளுத்தி விடுவார். இவர் அதிர்ச்சியாகி அவரை பார்த்தார். இப்போ அவர் சொன்னார், நீ எனக்கு அன்பாக கொடுத்தது இது, இந்த நோட்டு கள்ள நோட்டுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், சீக்கிரம் கொளுத்தி விடு, அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்னாராம் அவர்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. மனதோடு ராகம், இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக வலம் வந்து சென்றது. தூரத்து சொந்தங்களுக்காக நிகழ்ச்சி மீண்டும் எதிர்வொலிக்கும் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேயர்களே.

இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடராகும்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கடற்படையின் புதிய தலைமை தளபதியாகவும், லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய ராணுவ தலைமை தளபதியாகவும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் வரும் 11 தேதி முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கிடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100 பிள்ளைங்கள் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.

0: நாமக்கல்
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: வழங்கும் வானவில்
1: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: புன்னகை வணக்கம் நேர்களே. வாழ்க்கை பயணத்தில் விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களில் ஒன்று நம் எண்ணங்கள். அந்த எண்ணங்களின் மாற்றமும் தோற்றமும் நம் எண்ணங்கள் தீட்டும் வண்ணங்களின் வெளிப்பாடு. அதை தினம் ஒரு வண்ண மாய்கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து திசைவானில் வண்ணம் தீட்ட வானவில் இன்று தீட்ட இருக்கும் வண்ணம் கோடை காலத்திற்கு ஏற்ற உணவு சைவமா அசைவமா. சொல்ல வரலாம் அன்பு உறவுகளே, இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம். 24 24 26 மற்றும் 290 333 முன்ன நேப்பிற்கு சுழியும் 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு ஜாண்டி பிரிட்டோ.
7: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள்.

0: உணவு சரியான முறையில், சரியான வகையில், சரியான நேரத்தில், சரியான அளவில் எடுத்துக்கொள்ளும் போது அது முறையாக ஜீரணம் ஆகி நலமான வாழ்க்கையை நமக்கு வழங்குகிறது. இதைத்தான் பொய்யில் புலவர் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று. சரி, எந்த உணவை எப்போது எடுத்துக்கொள்வது? ஆதி மனிதன் பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்த காலம் என்ற ஒன்று இருந்தது. அதன் பிறகு வேட்டையாடி உண்ட காலம் என்ற ஒன்று இருந்தது. பிறகு பயிர் செய்து சாப்பிட்ட காலம் என்ற ஒன்று இருந்தது. அத்தனையும் அப்படியே செரிமானம் ஆனது. காரணம் அவனது உழைப்பு. இன்று உழைப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. உழைக்க வேண்டியதும் குறைந்து வருகிறது. இயந்திரங்களின் ஆக்கிரமிப்பு அதிகரித்து கொண்டே வருகிறது. பாலை குடித்தால் கூட பல மணி நேரம் ஆகிறது ஜீரணம் ஆவதற்கு. இப்போது கோடைக்காலம், அக்னி நட்சத்திரம். அவ்வப்போது கோடை மழை பெய்தாலும் சுட்டரிக்கு வெயில் வீட்டுக்குள் கட்டி போட்டு இருக்கிறது நம்மை. எந்த உணவை எடுத்துக்கொள்வது, எந்த அளவை எடுத்துக்கொள்வது என்றுதான் கேள்வி. சைவம் என்றால் கொஞ்சமாவாக சாப்பிடுகிறோம். நான்கு வகை காய்கறிகள், நான்கு வகை குழம்பு, நான்கு ஸ்வீட்டு, ரசம், மோர் குழம்பு, மோர், தயிர், பாயாசம், அப்பளம், ஊறுகாய், வடை. இது ஒரு புறம். அசைவம் என்றால் மட்டன் நான்கு வகை, சிக்கன் நான்கு வகை, ஃபிஷ் நான்கு வகை, நண்டு, காடை, ஊர்வன, பரப்பன, எல்லாவற்றையும் ஒரு பிடி. இப்படி இருந்தால் எப்படி ஜீரணமாகும்? எப்படி செரிமானம் நடக்கும்? உடல் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? குடல் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? இந்த நிலையில் உங்கள் அனுபவம் என்ன? வாருங்கள், யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: அன்பு நண்பருக்கு. இனிய காலை வணக்கத்தோடு காங்கேயம் மோடப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.

0: ஐயா, கவிதை இருக்கிறதா?
1: சொல்றேங்க ஐயா. இப்ப சைவம் அசைவம் ரெண்டுக்கான வேறுபாட்டையும் சொல்லிடுறேங்க ஐயா. வெப்ப நேரத்தில் உடலை தட்பமாய் வைக்க உதவும் நுட்பம் சைவ உணவில் இருக்கிறது. நீர் ஆகாரங்கள் உடம்புக்குள் ஓடும் கோடை காலத்தின் ஓடையாகவே மாறுகிறது. தாவர உணவுகள் கோடை காலத்தை கடக்க பாலம் அமைக்கிறது. அசைவ உணவு, இது நட்சத்திர உணவுதான், இது நட்சத்திர உணவுதான், ஆனால் கோடை காலத்தில் அக்னி நட்சத்திர உணவு. உடல் சூட்டை தணிக்க அசைவ உணவு முச்சூட்டையும் தவிர்க்க வேண்டி இருக்கிறது. உடல் சூட்டை தணிக்க அசைவ உணவு முச்சூட்டையும் தவிர்க்க வேண்டி இருக்கிறது. இது குடல் பாதைகளில் பயணித்து உடல் உபாதைகளுக்கு வழிவகுக்கிறது. நேரமாகி ஜீரணமாவதும் காரணமாக இருக்கிறது. கோடைக்கு சைவ உணவே ஏற்றது.
0: அருமையான விளக்கம், அருமையான கவிதை, அருமையா சொன்னாங்க. நீர் ஆகாரம் குடலுக்குள் ஓடி ஓடையாக ஓடி எருமை அழகான இந்த வாழ்க்கையை அழகாக்குறது, அருமையாக்குறது. யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்?
2: காலை வணக்கங்க.
0: சொல்லுங்கள், யார்?
2: குள்ளக்காப்பாளை சித்ரா மாணிக்க பேசுறேன்.
0: சொல்லுங்கள் அம்மா.
2: பழைய சோறு பச்சை மிளகா, அந்த பாட்டு மாதிரி. பழைய சோறு இருந்தா தான் என்னைக்கே நம்மளுக்கு நல்லதுங்க. சுடு சோறு என்னைக்கு வேணா கிடைக்கும், பழசு கிடைக்காது. இந்த காலத்துல எல்லாம் நம்ம பழச பக்குவமா வச்சுக்கணும். எடுத்து வெளியே கொட்டினா நம்ம மறுநாள் நம்ம திண்டாடணும். காலையில எந்திரிச்சு அந்த தண்ணினால வடிச்சு உப்பு போட்டு குடிச்சுக்கலாம். முன்னர் காலத்துல கஞ்சி வடிச்சு சாப்பிட்டு இருந்த குடிச்சிட்டு இருந்த சாப்பாட்டுக்கு
0: முன்னே.
2: இப்ப அந்த கஞ்சிக்கே என்ன கஞ்சி எப்படி வடிக்கிறதுனே தெரியாம இருக்கிறோம்.
0: இப்ப கஞ்சி வைக்கிற கூட குக்கர்ல வச்சு பக்குவமா எடுக்கிறாங்க. ஆனாலும் பாருங்கள், நம்ம அந்த மண் சட்டியில போட்டு அந்த சாப்பாட்டை இரவு வைத்து விடியற் காலையில் அந்த நீராகாரத்தை அருந்துவது போல ஒரு தேவாமிர்தம் கூட இருக்காது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள், கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
9: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
10: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
9: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
10: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
11: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
12: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட

0: நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
5: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
4: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
5: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
4: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
5: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
6: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி, மதுரை.
7: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
8: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
7: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
8: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.
9: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
10: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
9: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
11: திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பெரியகுளம். பிளஸ் டூவில் மதிப்பெண் அடிப்படையில் 25%, 50% மற்றும் 75% கட்டண சலுகை உண்டு. மாநில அளவில் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கட்டணம் முற்றிலும் இலவசம். அனைத்து இளங்கலை மற்றும் முதுகலை பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. செல் 7373710626.
12: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
13: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
14: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
13: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
15: கோடி பண்பலை 100 பிளைந்தில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
16: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
15: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
16: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
17: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்.
18: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
17: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாய்ச்சல்.
19: இசையரசன் 100.5 விவாத அரங்கத்தில் இப்போது இணைவது யார்? வருக, வணக்கம்.
20: வணக்கம் சார். தூத்துக்குடி மாவட்டம் சென்னையை விட்டு மாரித்தாயனர். நல்லா இருக்கீங்களா சார்?
19: நல்லா இருக்கிறோம், சொல்லுங்க மாரி தாயி.
20: சார், சைவம் சைவம் தான் சார்.
19: என்ன நீங்க
20: இப்ப நம்ம வெயில் பயங்கரமா வெயில் அடிக்கு, ஒரு கமலஞ்சியோ ஒரு கூழோ ஒரு மோரோ கொண்டு போய் சாப்பிட மாட்டாங்க.
19: அது உண்மைதான். இருந்தாலும் நீங்கள் கடற்கரை ஓரமா இருக்கிறீர்கள், நீங்களே சைவத்திற்கு

0: சப்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை அவங்களுக்கு அடிக்கோட்டு காமிச்சாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அந்த ரோட்டு கடையில் நின்று அந்த சூப்பு சாப்பிட்டா தான், அந்த எண்ணெயில் பொறித்த கோழியை சாப்பிட்டா தான் அவங்க நிம்மதியாக தூங்க போங்க. ஆனால் தூக்கம் நிம்மதியாக இருக்காது. யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: காலை உணவை அளவோடு சாப்பிட்டு விட்டு தங்களுடன் கலந்துரையாட வந்திருப்பது ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
0: அப்படி என்ன அளவாக சாப்பிட்டீங்க?
1: நீங்க சொன்ன முன்னுரையை கேட்டுதான் சார்
0: சொல்லுங்கள்.
1: சார் இப்ப பாத்தீங்கன்னா இரண்டு உணவுமே ஏற்றது அளவோடு சாப்பிடும் பொழுது. ஏன்னா நம்ம வந்து வயதின் அடிப்படையில தான் உணவையே எந்தையுமே நல்லா நேரத்துக்கு சாப்பிடணும், அதே நன்றாக வேக வைத்தும் சாப்பிடணும். இன்னொன்னு சார், பொதுவான கருத்து, நாம சாப்பிடுவதை பார்த்து மற்றவர்கள் வியக்க வேண்டும் என்று சாப்பிடுவது உடலுக்கு கெடுதல், குறிப்பாக துரித உணவு.
0: அருமையா சொன்னார். இந்த துரித உணவு தான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே விழுங்குவது. அது வந்து என்னன்னா நம்ம பற்களுக்கு அரைத்து கொடுப்பதற்காகத்தான் இந்த பற்களின் அமைப்பே இருக்கிறது. ஆனால் பல பேர் பற்களை பயன்படுத்துவதே இல்லை. யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
2: அண்ணா வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: நான் வாங்கல இருந்து ராஜேஷ் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் தங்கச்சி, சொல்லுங்க.
2: நல்லா இருக்கேன் அண்ணா. கோடை காலத்துல வந்து சைவம் தானே?
0: அருமை.
2: எப்படின்னா சைவனை வடை பாயசோட சாப்பிடுறத விட பழைய சாப்பாடு கம்மங்குழு கேப்பக்குழு இருக்கு பாத்தியா, அது சாப்பிட்டா செமிக்கிற சக்தி அதிகமா இருக்கும், நல்ல தூக்கமும் வரும்.
0: இன்றைய சூழலில் அப்படி யார் சாப்பிடுகிறார்? காய்கறி வச்சா கூட பாத்தீங்கன்னா மேல்நாட்டு காய்கறிகள், அது வாயு தொல்லையை ஏற்படுத்தக்கூடிய காய்கறிகளை தான் அதிகமாக எடுத்து. நம்ம ஊர்ல உள்ள சுரைக்காய், பூசணிக்காய், பீக்கங்காய், இன்னும் சொல்ல போனால் அவரைக்காய், எத்தனையோ காய்கறி இருக்குது மிக அருமையாக. எங்கள் ஊர்ல சீனி வரகான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய காய்கறி இருக்கிறது, அதை விட்டு விட்டு அதையும் அடிக்கிட்டே இருந்தால் என்ன செய்வது? பழைய

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் தோடர் மக்கள் தங்கள் தனித்துவமான பண்பாடு மற்றும் கைவினை பாரம்பரியத்திற்காக அறியப்படுகிறார்கள். அவர்களின் முக்கிய கைவினை தோடர் எம்ப்ராய்டரி. புகூர் பெண்கள் செய்யும் பாரம்பரிய கைத்தையல் கலை. வெள்ளி துணியில் சிவப்பு மற்றும் கருப்பு நிற ஜியோமெட்ரிக் வடிவங்கள் தைக்கப்படுகின்றன. இந்த வடிவங்கள் இயற்கை, எருமை கொம்புகள், புனித இடங்களை பிரதிபலிக்கின்றன. இத்துணிகள் விழாக்கள் மற்றும் சடங்குகளில் முக்கியமாக அணியப்படுகின்றன. எருமை தோடர் சமூகத்தில் முக்கிய சின்னம். பால் சார்ந்த வாழ்க்கை முறையிலும் சடங்குகளிலும் அது மைய பங்கு வகிக்கிறது. எருமைகள் புனிதமாக கருதப்படுகின்றன. தோடர் பூசாரிகளின் சடங்குகளும் அவற்றோடு இணைந்துள்ளன. தோடர் சமூகத்தின் வாழ்வியல் இயற்கையோடு இணைந்த ஒரு உயிர்ப்பான பண்பாடு.
3: சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம், மேலும் விவரங்களுக்கு tholkudi.in.
4: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: திண்டுக்கல் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
8: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545 BE.

0: கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்சி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. GTN College of Technology, திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
5: இந்த முகாம்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
4: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8220782333.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோவையின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கானமகில் 100.5 வான் வழியை வலம் வந்து கொண்டிருக்கிறது விவாதரங்கம் வானவில் அகையார். இப்பொழுது இணைப்பில் வரலாம்
5: ஜான் பிரிட்டோ ஐயாவுக்கு. இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் ஐயா, நலமா? ஐயா
4: நலமா இருக்கிறோம் குணசேகரன், சொல்லுங்க.
5: நன்றியா ஐயா. இந்த கோடை காலத்துலயா நம்ம உடல்நிலை வந்து சீராக வைத்துக் கொள்ளணும் ஐயா. இந்த கோடை காலத்துல வந்து நிறைய வயிற்று பிரச்சனை, வேர்க்குரு, முகப்பரு, உடல் பிரச்சனை, சிறுநீர பிரச்சனை ஏற்படும் ஐயா. இப்ப நம்ம மருத்துவத்தை போனாலும் ஐயா சிக்கன் சாப்பாடு மட்டன் சாப்பாடுன்னு சொல்ல மாட்டாங்க ஐயா. இந்த காலகட்டத்திலயா நிறைய வந்து நீர் சத்துள்ள காய்கறிகள் பழங்களை தான் சாப்பிட சொல்லுவாங்க ஐயா.
4: சரி,
5: இப்ப எடுத்துக்காட்டியா சுரக்காய், புடலங்காய், பீச்சங்காய் சாப்பிடலாம். நிறைய கீரைகள் நிறைய சத்துள்ள நீர் சத்துள்ள கீரைகள் இருக்கு, அது சாப்பிடலாம் ஐயா. பழங்கள் நிறைய, தர்பூசணி, ஆரஞ்சு இதெல்லாம் சாப்பிடலாம் ஐயா. அப்புறம் ஐயா அந்த குளிர்ல அடைச்ச பானங்களை சாப்பிடாம ஐயா, மண்பானை தண்ணீர், குளிர்ந்த பழைய சோறு தண்ணீர் குடிக்கலாம் ஐயா. அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுயா.
4: நல்ல டாக்டர் மாதிரி பேசுறீங்க குணசேகரன். சரியா, இருந்தாலும் இளநீரை நீங்க மறந்துடுங்க. உங்க ஊர் பக்கம் அதிகமா இருக்கிறது, அதை சொல்லிருக்கலாம். யார் இப்பொழுதுனே இப்படி வரலாம். வணக்கம்.
6: நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களுடன் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புரியம்பட்டி மல்லிகா ஆறுமுகம் சார்.
4: சொல்லுங்க மல்லிகா ஆறுமுகம்.
6: நல்லா இருக்கீங்களா?
4: எல்லோரும் நலமா இருக்கிறோம் சொல்லுங்க.
6: சைவ உணவு ரொம்ப பிடிக்கும் சார்.
4: பிடிக்கும்.
6: மிளகா வாசி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதே போல நொங்கு சாப்பிடலாம் சார்.
4: அருமை அருமை அருமை.
6: நொங்கு சாப்பிடலாம். அதே போல பானாக்கரம் குடிக்கலாம்.
4: பானாக்கரம் அருமையா சொன்னீங்க. இந்த நொங்கு, அது தமிழ்ல உணங்குன்னு சொல்லுவாங்க. மிக அருமையான பனை மரம் அல்ல அது, அது பன மரம் அல்ல. பல்வேறு உயிர்களை காப்பாற்றக்கூடிய மரம் தான் பனை மரம். அதிலிருந்து வரக்கூடிய எல்லாமே எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நமக்கு ஏற்றதாக இருக்கிறது.
7: கூடி பண்பலை

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
2: மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அட்டானமஸ், காளிப்பட்டி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்,
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
3: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: வழங்கிய வானவில்
1: இணைந்து வழங்கியோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
9: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
10: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.
11: இந்த போறப்பு தான் எல்லாரும் செஞ்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா.

0: இந்த சாப்பாடு என்பதுதான் வாழ்க்கையின் பலருக்கு அடித்தளம். பசி என்று ஒன்று இல்லாவிட்டால் வாழ்க்கை அழகாக இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நோயாளி போகிறாரு. அவர் கொஞ்சம் வசதியான ஒரு பணக்காரர். போயிட்டு பசிக்கவே மாட்டேங்குது, மாத்திரை தாங்கன்னு சொன்னார். பின்னாடி ஒரு நோயாளி போகிறாரு, எனக்கு பசி வரக்கூடாது, அவர் ஏழை என்ன இப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவருக்கு பசிக்காக அலைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆக இந்த பசி என்பது ருசி அறிந்து சாப்பிடுதல்ல, அது வாழ்க்கைக்கு ஏற்றது, உடலுக்கும் குடலுக்கும் ஏற்றதைத்தான் உள்ளே அனுப்ப வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம், சொல்லுங்கள். யார்
1: கலைச்செல்விங்க?
0: யாருங்க?
1: ஏதூர் வட்டம் 50 கலைச்செல்விங்க.
0: சொல்லுங்கள் கலைச்செல்வி.
1: இப்ப பாத்தீங்கன்னா 100 மேல போயிட்டு இருக்கு, 100 டிகிரிக்கு மேல போயிட்டு இருக்கு வெயில். இந்த அடிக்கிற அடியில காலையில நல்லா ஒரு மோர் சோறு அல்லது ஒரு கேப்பக்கூழு, கம்மங்கூழு, சைடிஷா, சின்ன வெங்காயம், மோர் மிளகாய் இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அப்படியே அது டேஸ்டே செம்மையா இருக்கும்.
0: அருமை அருமை. அதாவது இந்த இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீர் சத்து உள்ள உணவுகளை சாப்பிடுகிறோம், அது இல்லையா தண்ணீர் குடித்து கொண்டே இருங்கள். யார் இப்பொழுது இணைப்பில் வருகள்?
2: வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளவன் காலை வணக்கம்.
0: சொல்லுங்கள் டாக்டர்.
2: இந்த வெயில் காலத்துல இங்க அசைவ உணவு விட சைவ உணவு மிக மிக நல்லதா. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அசைவ உணவு உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா வேனல் கட்டியா இருந்தா எனக்கு கேசியில பாத்தீங்கன்னா நிறைய வந்துகிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இருதயம், ரத்த அழுத்தம், சர்க்கரை, இந்த மூணு இல்லாத மனிதனே இல்லாம போயிட்டு நெருக்கி போச்சுங்க. அதனால ஒவ்வொரு அசைவ உணவு சாப்பிடாம சைவ உணவு சாப்பிட்டாங்கன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வருமானம் இழந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வேலை குறைஞ்சுக்கவும் சந்தோஷமா இருக்கும்.
0: இதுதான் உங்களுடைய பரிந்துரை இல்லையா?
2: ஆமாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செயற்கை குளிர்பானங்களை அதையும் தவிர்த்துட்டாங்கன்னா இன்னமும் உடல் நல்லா
0: இருக்கும். அருமையா. செயற்கை குளிர்பானம் அருமையா சொன்ன. இயற்கையா வரக்கூடிய குளிர்பானம் நிறைய இருக்கிறது. நம் நாட்டு தயாரிப்பே அழகாக இருக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, இந்த ரோட்டுக்கடையில் சர்பத் தராங்க, எலுமிச்சம்பழம் புளிஞ்சு அழகாக போட்டு தராங்க, அது சாப்பிடலாமே. அதாவது இளநீர் கிடைக்காத நேரத்தில் யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ராஜாராம் பேசுறேன்.
0: சொல்லுங்கள் ராஜா ராமன்.
3: அதாவது மிகினும் குறையினும் நோய்

0: நூலோர் வலிமுதலாய் மூன்று எழுத்தாய் அது பாத்தீங்கன்னா எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி சம விஷய உணவு இருந்தாலும் ரெண்டு பருவத்தையும் ஏற்றது. ஆனா இந்த வெப்ப பருவத்துல பாத்தீங்கன்னா வேனிய பருவத்துல பாத்தீங்கன்னா இயற்கையிலே உடல் பாத்தீங்கன்னா சூடு அதிகமாகும். அந்த குடல் பகுதியில் சுரக்கக்கூடிய திரவங்களை பாத்தீங்கன்னா அது அதிகப்படியான வெப்பத்தை தரக்கூடியது. அப்போ அதை சமப்படுத்துவது பாத்தீங்கன்னா வெண்பூசணி, வெள்ளரிக்காய், முள்ளங்கி, அவரக்காய், அந்த இது சுரைக்காய்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம கொத்தவரங்க அதெல்லாம் நீர் சத்து உடையது. அது பாத்தீங்கன்னா இந்த காலத்துக்கு தானே தக்க உணவு முடியாது.
1: அருமையா சொன்னாங்க ராஜாராமன். என்ன விஷயம் என்றால் கூடுதலாக இருந்தாலும் அது வயிறு கெடுக்கும், குறைவாக இருந்தாலும் வயிறு கேட்கும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
2: ஐயா வணக்கம். உருவநகர்ந்து ராஜகுமார் பழனிசாமி
1: சொல்லுங்கள் அம்மா.
2: ஐயா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நமக்கு தண்ணி கஞ்சி தாங்க நல்லது.
1: தண்ணீர் கஞ்சி
2: ஒரு புளித்த தண்ணி பானையை வச்சுக்கிட்டு நம்ம மத்தியான நேரத்துல ரெண்டு கருவாட்டு மிளகாய் ஊத்தி சாப்பிட்டுக்கிற வேண்டியதானுங்க ஐயா.
1: அதான் அருமை. இது கிராமத்து சாப்பாடு என்பது உங்கள் பேச்சிலேயே தெரிகிறது. அதுதான் நலமும் தருகிறது.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: திருச்சி சாரதாஸ்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
7: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: இசை பாடும் குயில் 100.5 வானவிலில் யார் இப்போது வருக?
10: வணக்கம் ஐயா. திருச்சி சமயபுரத்துல இருந்து குமார் பேசுறேன்.
9: சொல்லுங்கள் குமார்.
10: கம்பங்கூழு, கேப்பக்கூழு இது சாப்பிடலாம், கேப்ப களி சாப்பிடலாம்,
9: சைவ
10: சாப்பிடறது நல்லா அதுதான் நல்லா இருக்கு. இப்ப காலையில கடைக்கு வரும்போது என் மனைவி வந்து ஒரு 50 ரூபாய் கொடுங்க எதுக்குன்னு கேட்டேன். நுங்கு வாங்கறதுக்கு
9: அப்படி. அருமை, அருமை.
10: ஏன்னா நுங்கு சாப்பிட்டோம்னா நமக்கு ஜீரணமாகும், உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி நன்னாரி சர்பத்து பாட்டில் வாங்கி வச்சிருப்போம். கொஞ்சம் அப்பப்ப வேணுங்கும் போது, இந்த வெயில் ஜாஸ்தியா இருக்கும் போது கொஞ்சம் சாப்பிடும்போது சாப்பிடுவோம்.
9: அருமை. கொஞ்சம் அப்படி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அப்படி சாப்பிட்டுறது அது கொஞ்சம் தாகத்தை தணிக்கும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
11: ஐயா வணக்கம்.
9: சொல்லுங்கள் ஐயா.
11: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன் பேசுறேங்க. நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் ஐயா உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
9: சொல்லுங்கள் உலகநாதன் ஐயா.
11: இன்றைய கோடை காலத்தில் அசைவமா சைவமா சிறப்புன்னு கேட்டிருக்கீங்க. அதாவது வந்துங்க, காரசாரமா அசைவத்தை சாப்பிட்டு வயிற்றுக்கு ரொம்ப விவகாரமா போயிருக்கேன்.
9: சரி சரி சரி.
11: அதனால சைவங்கிறதே ரொம்ப சிறப்புங்க. அதை விட வந்து கம்மங்கூழ, எலுமிச்சம்பழ ஜூஸ் மதிய நேரத்துல எடுத்துக்கிறது, கம்மஞ்சோத்தை வந்து நைட்ல ஆக்கி தண்ணியில போட்டோம்னு வைங்க,
9: விடிய காலையில
11: காலையில இரவு நேரத்துல போட்டு ஊற வச்சுட்டு காலையில எடுத்து கரைச்சு தயிர் அதை கரைச்சு குடிச்சோம்னு பாருங்க. அதுதான் தேவைங்க.
9: அதான் ஒரு விஷயத்தை அருமையா அடிக்கோளிட்டார். காரம் விவகாரம். அந்த காரம் என்பது சைவத்தில் இருந்தாலும் சரி அசைவத்தில் இருந்தாலும் சரி அது விவகாரம் தான். அதனால பாருங்கள், அறுசுவையிலே மிக அருமையான சுவை துவர்ப்பு தான். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறோம். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்,
12: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
9: சொல்லுங்கள் அம்மா.
12: நலமா இருக்கீங்களா?
9: நலமா இருக்கும் சகோதரி, சொல்லுங்க.
12: அதாவது அறுசுவை உணவுகள்ல வந்து சிறந்தது சைவம் தாங்கண்ணா. ஏன்னா ஆதி காலத்திலேயே வந்து சாந்தமா இருக்கிறவங்க சாத்வீக உணவு எடுத்தவங்க போறாமே அசைவ உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளவே இல்லை.
9: உண்மை.
12: அரிசியில வந்து வெந்தயம் ஒரு கை அள்ளி போட்டுறணும், தேவையானதை போட்டு அதை நல்லா

0: குளூரா நல்லா போகும். பொங்க வேக விட்டு அந்த வெள்ளை பொடி இஞ்சி அதுல தட்டி
1: போட்டுருவேன்.
0: வேக வச்சுட்டு தேங்காய் பால் கடைசியில ஒரு மூடி ஊத்துங்களேன். அது மாதிரி தேனாமரம் எதுவும் இருக்காது. அதுக்கு வந்து துவையல்,
1: பல
0: துவையல்கள் இருக்கு பாத்தீங்களா, கொழு துவைய, கருவேப்பில துவைய, தேங்காய் துவைய, கடலை துவைய, எந்த துவையலாவது
1: அடிக்கிட்டே போலாம். இருந்தாலும் அது அசைவத்திலிருந்து சைவத்திற்கு மாற வேண்டும் என்பதற்கு அருமையா சொன்னாங்க. இதே இந்த வெந்தயத்தை வந்து கொதிக்க வச்சு அதுலேருந்து எடுத்து அந்த தண்ணீரை பருகலாம், இல்லை முதல் நாள் இரவு அந்த வெந்தயத்தை ஊற வைத்து மறுநாள் அந்த தண்ணீரை பருகலாம். அந்த வெந்தயத்தை நல்லா துணியில் கட்டி போட்டு முளைக்க வைத்து சாப்பிடலாம்.

0: சட்டைய போட்டுட்டு சட்டியில விழுந்துட்டா பொன்ன போல. எட்டாத கிளையில தொங்குகிற கனிகளும் கொட்டாட முடியல, உள்ள பசி தீரல. சாப்பாடு கேட்டுதான் கூப்பாடு போடுது, சோறு வழி பார்த்துதான் ஊர் உலகம் போகுது. வருத்தப்படுது கோழிதான்,
1: அமனே அமனே அமனே,
0: அத வருத்தத்தின்னா ஜாலிதான்.
1: ஐயோ ஐயோ ஐயோ.

0: ஓடி சோறுதுன்னு நாள் ஆச்சு.
1: என்னால நீங்க எது முக்கியம், சோறா முக்கியம்? கோழி தின்னு நாளாச்சு, முழு கோழி தின்னு நாளாச்சு, அண்ணே அண்ணே கோழி தின்னு நாளாச்சு, முழு கோழி தின்னு நாளாச்சு.
2: ஓடா கோழி தின்னு பயல.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
4: கான நீரோடை 100.5 வானவிலில் யார் இப்பொழுது வருக?
5: வணக்கங்க.
4: வணக்கம்.
5: சேலம் பேர் கோமதி குப்புசாமி. நல்லா இருக்கிறீங்களாங்க?
4: நலமா இருக்கிறோம் கோமதி அம்மா, சொல்லுங்க.
5: நாங்கள் வந்துங்க காலையில் வந்து சாப்பா அரிசி வந்து அளவு உடத்தம் போடுவேன்.
4: சரி.
5: நைட்டில் சமைக்கும் போது வந்து ஒரு தமர் சேர்த்தியே போடுவேன்.
4: சரி.
5: ஏன்னா அது நைட்டில் அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்து விடிஞ்சி வந்து அந்த கல்லக்கொட்டையும் வத்தல் நாலு சீரகம் வச்சு அதை நல்லா கெட்டி சட்னியே பண்ணி வச்சுக்குவோம்.
4: சரி சரி.
5: ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டு இது நல்லா நீச்சல் 7 மணிக்கு நல்லா கரைச்சி குடிச்சுமா அந்த கல்லக்கொட்டை சட்டினிக்கும் அந்த நீச்சனிக்கும் இன்னொரு கப்புன்னு சேர்ந்து குடிக்கணும். அவ்வளவு சூப்பரா குடிப்புங்க, நல்லா இருக்கும்.
4: சொல்லும் போதே அது வந்து சாப்பிடும் போல ஆசையா இருக்கு. சரி பரவாயில்லை, வாழ்த்துக்கள். அடுத்து இணையோதியார் இணைப்பில் வருக. வணக்கம், சொல்லுங்கள். யார் ஐயா இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். 100.5 வானவிலின் விவாத அரங்கம், கோடை காலத்திற்கு ஏற்ற உணவு சைவமா அசைவமா யார் இப்பொழுது வருக?
6: செல்லும் இடமெல்லாம் சிறப்பு, அது எங்கள் கோடை பந்தலை 100.5. ஐயா வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்கள்.
6: நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமலிங்கய்யா.
4: சொல்லுங்கள், சைவமா அசைவமா?
6: ஐயா இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா இங்க திருப்பூர் மாவட்டம் தான் பாத்தீங்கன்னா சாரல் மலையும் இருக்கத்தான் செய்யுது இடையில இடையில.
4: சரி.
6: அதனால வந்து ஆரோக்கிய உணவு, அதாவது அசைவ உணவும் ஆரோக்கியம் தானுங்கய்யா.
4: சரி.
6: எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அளவா எடுத்துக்கணும், அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது யாருனாலையும் மறுக்கவே முடியாது.
4: கண்டிப்பா கண்டிப்பா.
6: இப்ப நம்ம ஒரு உரமுறைக்கு போனோம்னா தான் அது ஒரு சிக்கலா ஏற்படுது. இங்கதான் கண்டுபிடிச்சாங்களோ இந்த பிராய்லரை, ஒரு 2 கிலோவை எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுல ஒரு 4 ஐட்டம் பாத்துக்குங்க, குழம்பு வறுவல் பொரிச்சது அப்புறம் 2 முட்டை பிராய்லர் முட்டை. இது எல்லாத்தையும் அதாவது முன்னாடியே பாடி இருக்காங்க பாருங்க, இதுல நீ உன்னத்தோடு மாமா அப்படின்னு
4: அதை ஆக வந்து இதுல என்ன விஷயம், ஆனா நீங்கள் அசைவ கடையில் தான் வச்சுக்கீங்க. சரி, இருந்தாலும் பாத்தீங்கன்னா முத்துராமன் சொன்னது மாதிரி எதை ஒதுக்க வேண்டும் என்பதை யோசித்து நாம் செயல்பட வேண்டும். ஒரு காலத்தில் வீட்டிலேயே கோழி வளர்ப்பாங்க. அந்த கோழி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள எல்லா சாப்பாடு சாப்பிட்டு அருமையாக வளர்ந்து நல்லா ஒரு ஒரு பருவத்துக்கு வரும்போது அதை நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஆடு, இது கடல் உணவுகின்ற போது மீன் எடுத்துக்கலாம். முத்துராமன் சொன்ன மாதிரி குறைந்த நாளில் வளர்ந்து கொழுத்து போகக்கூடிய அந்த பிராய்லரை சாப்பிடுவதால் நம்ம குடலுக்கு என்ன உபாது என்பது நாம் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலை

0: பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
4: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
5: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
7: இசை பாடி வரும் இளைய 100.5 வானவிலில் யார் இப்பொழுது வருக? வணக்கம்.
8: வணக்கம் சகோதரரே.
7: சொல்லுங்கள்.
8: ராணி தேனர், நல்லா இருக்கீங்களா சார்?
7: நலமா இருக்கோம் ராணி, சொல்லுங்க.
8: அதாவது சார், தாவர உணவுகள் தான் சாப்பிடணும் சார்.
7: அருமை, தாவர உணவுகள்.
8: ஆமா, அது நீர் காய்கறிகள், தோரக்காய், சௌசௌ, பீக்கங்காய், இளநீ குடிக்கலாம், பதனி குடிக்கலாம், மருந்து சாப்பிடலாம்.
7: இந்த காய்கறிகளையே அருமையாக வேக வைத்து அந்த சூப்பை சாப்பிடலாம், அது மிக நல்லது. யார் இப்பொழுது இணைப்பில் வருகிறார்?
9: ஐயா வணக்கம். ஐயா
7: வணக்கம்.
9: தேனி மாவட்டம் குள்ளப்பவனம்பட்டி ஐயா பேசுறேங்க. ஐயா
7: சொல்லுங்க. ஐயப்பன்,
9: அதாவது எல்லாமே நண்பர்கள் நல்லா சொல்லிட்டாங்க. அதாவது ஊர் திருவிழாட்டு வர்றப்ப மஞ்சள் நீராட்டு விழா வைப்பாங்களே.
7: ஆமா,
9: மஞ்சள் நீராட்டு விழா தண்ணியை ஊத்தி வைக்கிறது, பின்ன பானைக்கரம் எல்லாம் போட்டு எல்லாம் கொடுப்பாங்க. பொங்கல் வச்சு பானைக்கரம் எல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு எல்லாம் கொடுப்பாங்க.
7: சரி,
9: அந்த மாதிரி தான் சேர்க்கணும் ஐயா. அதே மாதிரி தண்ணியில அதிகமா குளிக்கணும் ஐயா, பத்த தண்ணியிலே 3 நேரமே குளிக்கணும்.
7: உங்க ஊர்ல 6 ஓடுது குளிப்பீங்க, நாங்க என்ன செய்யறது? நானும் சக்தியும், எங்க ஊர்ல மழை இல்ல, தண்ணீர் பஞ்சமா இருக்கு, கஷ்டப்படுறோம் நாங்க. ஆனா குளிக்காம இருக்க மாட்டோம். ஓகே, அருமையான ஒரு தகவல் வச்சிருக்காரு. அடிக்கடி அந்த குளிர்ந்த நீரில் உடலை வந்து சூட்டை குறைத்து கொள்ள வேண்டும். ஒரு கிராமத்துல, எங்க மலை கிராமத்துல காய்ச்சல் வந்து அவங்க வந்து மருத்துவத்தையே போக மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, தண்ணீரை குடித்து கொண்டே இருப்பார்கள். அப்படி கேட்டோம்னா, இந்த தண்ணீரை குடித்து கொண்டே இருக்க இருக்க உடல் சூடு குறைந்து காய்ச்சல் சரியாகிடும் சொல்லுவாங்க. அது உண்மையா நடக்கிறது? யார் இப்பொழுது இணைப்பில் வருங்க?
10: ஐயா வணக்கம்.
7: வணக்கம்.
10: நாமக்கல் மகளைப்பட்டி பீமன்.
7: ஆ சொல்லுங்க பீமன்.
10: ஐயா சைவம் தான் எப்பயுமே உடம்புக்கு நல்லது, ஆனா அதை கொண்டு போய் பிரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது.
7: யாருமே சொல்லாத ஒரு விஷயம், அருமையான விஷயம். சொல்லுங்க பீமன்.
10: இன்னொன்னு முக்கியமானது, பசிக்கிறப்ப மட்டும்தான் சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது. மணி 12 ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சுன்னு சாப்பிடக்கூடாது.
7: அதைத்தான் பெரியவங்க பசித்து புசின்னு சொல்லுவாங்க.
10: ஆமாங்க ஐயா,
7: அருமையா சொன்னா.
10: இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு விருந்துக்கு போனோம்னா, கடா விட்டு விருந்துக்கு போனோம்னாக்க, 30 பேர் சைவத்தில் இருந்தாங்கன்னா 300 பேர் அசைவத்தில் இருக்காங்க.
7: அவங்க என்ன செய்ய முடியும்?
10: ஒன்றும் பண்ண முடியாது.
7: அருமையா சொன்னாங்க. ஃப்ரிட்ஜில் அது வந்து, இந்த ஃப்ரிட்ஜ் என்பதுக்கு நண்பன் ஒருவன் அருமையாக சொல்லலாம், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிண அறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து தேவையில்லாத விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த மலை பிரதேசங்களில் என் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. அப்படியே மாவை எடுத்து வெளியே ஒரு 10 நிமிஷம் வைக்க மாட்டாங்க, நேராக இட்லி சட்டி தான் கொண்டு போவாங்க அந்த மாவை கொண்டு போய். யார் இப்பொழுது இணைப்பில் வருங்க? நலமா இருக்கிறோம், சொல்லுங்கள் பாக்யலட்சுமி.
11: அதாவது இப்ப வந்து நம்ம வீட்டுல வாங்கிட்டு இருக்கோம், வெளியில போய் பழத்தை வீட்லயே போட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி பழைய வாங்குறவங்க, அதுவே வீட்டுல போட்டு நம்ம
7: வெளியிலே வாங்குவது இப்பெல்லாம் ஈஸியா. மகளிர் பெண்களுக்கு வந்து ஈஸியான வேலை, மாவு பாக்கெட் 1, தயிர் பாக்கெட் 1, பால் பாக்கெட் 1, இவ்வளவுதான். மகளிர் கஷ்டமே படாம இப்ப என்ன செய்யறாங்க, ரோட்டு கடையில அருமையா வந்து இட்லியே செஞ்சு கொடுத்துறாங்க. இதை விட என்னன்னா, சப்பாத்தியை தேய்க்கிறதுக்கு வேலையே இல்லை. சப்பாத்தியை தேய்க்காமல் அப்படியே போட்டு எடுக்கலாம், வேலையே கிடையாது, அருமையாக செஞ்சு கொடுத்துறாங்க. ஆனால் சாப்பிட்ற அந்த ஆண்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு வந்து மகளிருக்கு தெரிய மாட்டேது. இதை விட விஷயம் என்னன்னா, இந்த முதல்

நாள் சமைத்த உணவை, வேக வைத்த உணவை, வேக வைத்த குழம்பை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் எடுத்து அப்படியே கொடுக்கறது. இதெல்லாம் உடலுக்கு உபாதை. சைவம் அசைவம், எல்லா நேரத்திலும் எப்போதும் எல்லா உணவுகளையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. இயற்கையின் படைப்பிற்கு ஏற்பத்தான் இந்த பூமியில் பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பறவைகளின் அலகுகளில் இருக்கின்ற நுட்பம் ஒரு பக்கம், பழங்களை உண்டு வாழக்கூடிய பறவைகள் அது ஒரு பக்கம், புழு பூச்சிகளை உண்டு வாழக்கூடிய பறவைகள் ஒரு பக்கம், அதன் அலகுகள் அப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன. விலங்குகளில் சைவம் மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய விலங்குகளின் பற்களின் அமைப்பு ஒரு விதமாக இருக்கும். அசைவ உணவுகளை தின்று தீர்க்கும் விலங்குகளுக்கு பற்களின் அமைப்பு வேறு விதமாக இருக்கும். ஆனால் மனிதனாகிய நமக்குத்தான் இரண்டையும் சாப்பிடும் அளவிற்கு பற்களின் அமைப்பை இயற்கை தந்திருக்கிறது, இறைவன் தந்திருக்கிறார். ஆனால் அதை உண்ணுகின்ற காலம்தான் செரிமானத்திற்கு அஸ்திவாரம், உடல் நலத்திற்கு அடிப்படை. ஒரு குறிப்பிட்ட வயது வரை என்ன வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்ற ஒரு காலம் இருந்தது. வயதான பிறகு இதைத்தான் சாப்பிட வேண்டும், கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று ஒரு காலமும் இருந்தது. ஆனால் இன்றைய இயந்திர உலகத்திலே ஓடி ஆடி வேலை செய்யும் பழக்கங்கள் குறைந்து போனதால் சாப்பாட்டு விஷயத்தில் மிகவும் மிகவும் கவனம் தேவை. சிறு வயதிலேயே தொப்பை இருக்கிறது, உடல் பருமன், புதிய புதிய நோய்கள், மூன்றை விளக்க வேண்டும். அருமையாக சொல்லுவாங்க, WWW, அந்த W இல்லை, மூணு W சொல்லிடுறேன், மூன்று ஒயிட்டு தான். ஒன்று பட்டை தீட்டப்பட்ட அரிசி, இன்னொன்று வெள்ளை சர்க்கரை, இன்னொன்று மைதா. ஆனால் இது இல்லாமல் யார் இருக்க முடியாதே சார், நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தவிர்க்க வேண்டிய காலத்தில் தவிர்த்துடலாம். இதை முற்றிலுமாக ஒதுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தான் இப்போது நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைய இளைய தலைமுறை உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கூட அக்கறை எடுத்து கொள்வதை, குறிப்பாக சொல்லப்போனால் உணவிலும் கவர்ச்சி, துரித உணவு, அதை சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு மரியாதை சமூகத்தில், ஒரு அந்தஸ்து. இதனால் உடல் நலமும் கெட்டு மனநலமும் கெட்டு அமைதியில்லா வாழ்வுக்கு நாம் தள்ளப்படுகிறோம். சரி, முடிவு என்ன, என்ன சொல்ல போகிறீர்கள்? சைவமோ அசைவமோ அளவோடு, அதுவும் வயதுக்கு ஏற்றது போல, காலத்துக்கு ஏற்றது போல எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: இதுவரை ரசித்தும் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
3: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்
4: இருப்பவனுக்கு உணவுதானே, இல்லாதவனுக்கோ உணவே விருந்து. கோடை காலம், அசைவம் அத்தியாவசியமாகிறது. சைவம் என்பது சகலமும் சொல்லும் உடலின் நண்பனாகிறது என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வானவில். கோடை காலத்துக்கு ஏற்ற உணவு சைவமா அசைவமா? நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜாண்டி பிரிட்டோ. இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் அனீஸ் மணிவண்ணன், கணினியாக்கம் வி சக்திகுமார், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கேனூர் ஜஹான். இனிடம் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக

0: உருவெடுத்துள்ள தவைக்க புதிய அரசமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தவைக்க அரசமைக்க ஆதரவளிப்பதா இல்லையா என்பதை இன்று அறிவிப்பதாக விசிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் தலைமை இன்று அம்மாநில மூத்த காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது. மேற்கு வங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ பிரதமர் திரு கம்லா பெர்சாதை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கடற்படையின் புதிய தலைமை தளபதியாகவும் லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய ராணுவ தலைமை தளபதியாகவும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் வரும் 11 முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். குடைக்கானல் பேரிஜம் ஏரி சுற்றுலா தலத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டு இருப்பதால் முன்னெச்சரிக்கை இன்று முதல் சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் வண்ண மீன்கள் மதிப்பு 41 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையின் காங்கேசன் துறையில் இருந்து தமிழகத்தின் நாகப்பட்டினத்திற்கு இயக்கப்படும் பயணிகள் கப்பல் நேற்றிரவு எஞ்சின் கோளாறு காரணமாக நடுக்கடலில் பல மணி நேரம் நின்றதால் பயணிகள் அவதிப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: கோடி பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோவை.
2: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
0: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
3: ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
4: வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? இந்த உலகத்தின் முதல் குரு அம்மா. இதுதான் உலகம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அறிமுகம் செஞ்சதும் அம்மா தான். ஒவ்வொரு குழந்தையும் தன்னோட வாழ்க்கையில அம்மாவைத்தான் தன்னோட முதல் குருவா பாக்கணும்னு சொல்லிதான் தமிழ்ல இந்த பழமொழியே உருவாகி இருக்கு. மாதா, பிதா, குரு, தெய்வம்னு

கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது உண்மைதாங்க. ஒரு குழந்தை எப்படி முதல் முறையா தன்னோட பள்ளிக்கூடத்துக்கு போறப்போ அம்மாவோட பிரிவை உணர்ந்து அழுகுதோ, அதே மாதிரிதான் ஒவ்வொரு குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இடையில ஒரு பெரிய உறவு பாலத்தை உருவாக்கி வச்சிருக்கிற இந்த இயற்கையில தான் அன்பு, கருணை, நேர்மை, மரியாதை எல்லாம் கலந்திருக்கு. ஆனா இதோட முடிஞ்சு போறதில்ல. அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு எளிய தருணத்தையும் அந்த அம்மாவோட நல்ல பண்புகளையும் அது மூலமா அந்த குழந்தை கத்துக்கிற நல்ல பண்புகள் எல்லாம் ஒரு விதம்னா, அந்த மாதிரியான ஒவ்வொரு தருணமும் ஒரு கதை உருவாகுது. சில பாடங்களா மாறுது, சில நேரங்கள் கண்டிப்பு, சில நேரம் வலிமை, சில நேரம் ஊக்கம், சில நேரம் தன்னம்பிக்கைன்னு கத்து கொடுத்து வாழ்க்கையோட சவால்களை எதிர்கொள்ள பல பாடங்களை கத்து கொடுக்கறதும் அம்மாவோட இயல்பான ஒரு நிலை. உதாரணத்துக்கு, நல்லா வளர்ந்த குழந்தைங்க வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் சோகமா இருந்தா, யாருகிட்ட சொல்றதுன்னு தெரியாம தனிமையில கதறி அழுதா, அந்த நொடி அவங்க அம்மா போன் பண்ணி எப்படி இருக்க அப்படின்னு கேக்குற ஒரு நிகழ்வு இருக்குல்ல, அது அப்படி ஒரு உன்னத உறவு. உணர்வுகளால கட்டப்பட்ட உறவு அது. அத பத்தி இன்னைக்கு நிறைய பேசலாம். நாளைக்கு சர்வதேச அன்னையர் தினம். இன்னைக்கு அம்மாவை பத்தி பேசினா அது சிறப்பானதா தானே இருக்கும். நம் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பேசலாம். அ அம்மா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ்கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் தாவணி, மதுரை.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
5: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
4: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
5: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
6: திண்டுக்கல்லில் NACA அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
7: 2026-27 ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: PG பிரிவில் MA தமிழ், இங்கிலீஷ், MCOM, CA, MSc மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
8: திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பெரிய குளம். விமான நிலையத்தில் பணிபுரிய வேண்டுமா? டிப்ளமோ படிப்புகள், ஏர் ஹோஸ்டஸ், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ், ராம்ப் ஆபீசர், கேபின் க்ரூ, கார்கோ எக்ஸிக்யூட்டிவ், ஆண் பெண் இருப்பாளரும் படிக்கலாம். அட்மிஷன் நடைபெறுகிறது, குறைந்த இடங்களே உள்ளன. செல் 7373710632.
9: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
11: அவள் ஒரு மௌன வீராங்கனை, அழுகையை கூட புன்னகையில் மறைக்கும் தேவதை, தன் கனவுகளை தியாகம் செய்து குடும்பம் காக்கும் நாயகி, சோர்வை சுமந்தாலும் அன்பை மட்டும் சிந்தும் இதயம் கொண்டவள், விழுந்தால் தூக்கி நிறுத்தும் உயிரின் முதல் தோழி, விழுந்தால் தூக்கி நிறுத்தும் உயிரின் முதல் தோழி அம்மா. அவள் அமைதியில் எழுதப்பட்ட அன்பின் காவியம் அம்மா. அவள் அமைதியில் எழுதப்பட்ட அன்பின் காவியம். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அமைதியா தூங்கிட்டு இருக்கிறப்ப அம்மா மட்டும் அமைதியா எழுந்து வீட்டு வேலைய செய்ய தொடங்குவாங்க. காலையில டீ போடுறதுல தொடங்கி காலையில டிஃபன், மதியம் சாப்பாடு, சாயங்காலம் ஸ்நாக்ஸ், இரவு உணவு, இப்படிதான் ஒவ்வொரு நாளையும் முழுசா கடத்துறாங்க. இதுக்கு நடுவுல வீட்டுல இருக்கிற தூசிகளை தட்டுறது, வீட்டை பெருக்கி சுத்தம் பண்றது, கொல்லப்புறத்தை சுத்தம் பண்றது, பரண்ல இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் சீர் பண்றது, பழைய பொருட்கள் எடுத்து போடுறதுன்னு எத்தனை எத்தனையோ வீட்டு வேலைகள். இது எல்லாமே ஒரு அம்மாவோட கைங்கரியத்துலதான் ஒவ்வொரு நாளும் நடக்குது. ஆனா அதுக்கான அங்கீகாரமோ பிரதிபலனோ கிடைக்குதா? அதுக்கு பதிலா அம்மா நான் சும்மா இல்லடா, அம்மா அம்மா என் ஆறுயிரேன்னு பாட்டா பாடி ஒரு புன்னகை, பெரும் சிரிப்பு, ஒரு கண்ணீர், ஒரு கவலை, இப்படியே கடந்து போயிடுறாங்க பிள்ளைகள். பிள்ளைங்க இப்படி தங்களோட வேலை, அதுல மூழ்கி கிடக்குற அவங்களோட வாழ்க்கை, இது எல்லாத்துக்குமே ஆதாரமே அம்மாதான் அப்படிங்கிற நினைப்பே இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் அதிகமா வர்றதில்ல.

அம்மாவோட தியாகம் அதுக்கு என்னதான் பேர் வைக்கிறது? அம்மானே பேர் வச்சுக்கலாம். அதுதானே எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரு. மிகப்பெரிய வலிமை கொண்ட அம்மாவின் அன்புலதான், எத்தனை மென்மை, எவ்வளவு மென்மையான விரல்கள் கொண்ட அந்த அம்மாவோட கைகள்ல தான் கிடைக்கும் பதிர அளவுக்கு அடியும். இது முரண் அல்ல அம்மா. நம் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் பேசலாம் அம்மா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
4: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
3: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
4: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.

0: தொடர்புக்கு 9524936156. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
4: கூடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோவையின் நல்வாழ்த்துக்கள்.
5: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோவை வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.

அம்மா அவளை மனதிற்கு அமைதி தரும் அடைக்கலம். அவள் அணைப்பு கவலைகளை கரைக்கும் மருந்தகம். கண்ணீரின் மொழியையும் மௌனத்தில் புரிய வைக்கும் அகம். சோர்ந்த நேரங்களில் நம்பிக்கையை விதைக்கும் விவசாயி. விழும் போதெல்லாம் உயிரை தாங்கும் நிலமகள். அம்மா, இந்த உலகமே மறுத்தாலும் அரவணைக்கும் சொர்க்கம். விழும் போதெல்லாம் உயிரை தாங்கும் நிலமகள். அம்மா, இந்த உலகமே மறுத்தாலும் அரவணைக்கும் சொர்க்கம். அம்மா அப்படிங்கிற சொல்லுக்குள்ள ஒரு உணர்வு பூர்வமான இணக்கம் இருக்கு. இன்னொரு தடவை சொல்லிதான் பாருங்களேன், வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிய வைக்கும். அப்பா, அண்ணன், தங்க, அக்கா, தம்பி, இப்படி ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் வீட்டுக்கு போறப்போ நம்ம வாய் உச்சரிக்கிற ஒரு வார்த்தை அம்மா. ஏன்னா அம்மா தான் பாதுகாப்புன்னு நாம ஜனிச்சப்பவே ஒரு புரிதலை ஏற்படுத்தின ஒரு உருவா உங்க. சூழ்நிலைகள் சாதகமா இல்ல, ஆறுதல் சொல்ல ஆள் இல்ல, தோல்விகள் தொலைச்செடுக்குது, ஏமாற்றங்கள் ஏங்க வைக்குது, வாழ்க்கை பயம் உறுத்துது. இருந்தாலும் அந்த பாரத்தையெல்லாம் தாங்க ஒரு தோல் இருக்குன்னா அது அம்மாதான். நீங்க இந்த உலகமே தலைமேல இடியா இறங்குதுன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனா, அட போடா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு அம்மா கேட்பாங்கல்ல, அப்ப அந்த குணப்படுத்துதலுக்கு எந்த ஒரு தெரப்பியும் ஈடாகாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் அம்மா கிட்ட தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும். சமையல்ல உப்பு கூடி போச்சா, ரெண்டு உருளைக்கிழங்க நறுக்கி போடு. வாழ்க்கையில கஷ்டம் கூடி போச்சா, அம்மா கிட்ட சொல்லு, எல்லாம் சரியாயிடும். இப்படி ஒருத்தர் சொல்றப்ப நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு காட்டாற்று வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடி வந்து மனச நிரப்போம். நம்பிக்கை துளிர்க்கும், அவ்வளவுதாங்க. ஏன்னா அம்மா நம்மோட ஒரு நிரந்தரமான அடைக்கலம். நம் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பேசலாம். அம்மா.

0: இதுவரை ரசித்தும் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோவை.
2: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244504444.
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
3: அம்மா மரபுகளின் மௌனமான காவலர். அவள் கைகளில் வாழ்கிறது குடும்பத்தின் பண்பாடு. அவள் சொல்லும் கதைகளில் குழந்தைகள் கற்பனையின் வேர்களை பிடித்து கதை விதை

இருக்கிறார்கள். திருநாட்களில் இனிப்பு தந்து உறவுகளை ஒன்றாக இணைப்பவள் அவளே. தாய்மொழியின் இனிமையை இதயத்தில் ஊற்றி மொழி அறிமுகம் செய்பவள் அவளே. ஆ அம்மா, தலைமுறைகளை இணைக்கும் உயிர் பாலம் அவள். அம்மா ஒரு பாரம்பரியத்தோட கட்டமைப்பு. தலைமுறை தலைமுறையா கலாச்சாரம், பாரம்பரியம், குடும்பம், சமுதாயம்னு எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஒரு நபர் அவங்க. தன்னோட வார்த்தைகளையும் செயல்களையும் தினம் தினம் செம்மைப்படுத்தி குடும்பத்தை உயிர்ப்போட வச்சிருக்கிறவங்களும் அவங்கதான். குழந்தைக்கு தாய்மொழிய கத்து கொடுத்து, பெரியவங்க வந்தா இப்படிதான் மரியாதை செய்யணும்னு சொல்லி கொடுத்து, சின்ன சின்ன விஷயங்கள்லயும் கவனம் செலுத்துறது அம்மாதான். உதாரணத்துக்கு, தினமும் நாம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம், அஞ்சு விரல்களையும் ஒன்னா சேர்த்துதான் சாப்பிடணும்னு கத்து கொடுத்தது அம்மா தானே. குழந்தை சாப்பிட பழகிறப்ப சில விரல்களை விட்டுட்டு சாப்பிடும், அப்போ அதட்டி அதை தடுத்து சரியா சாப்பிட பழக்கிறது அம்மா தானே. விரல் விட்டு சாப்பிட்டா உறவு விட்டு போகுங்கிறது சும்மா சொல்ற சொலவடையா இருந்தாலும் அத அர்த்தம் மிகுந்ததா மாத்துறது அம்மா தானே. நம் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பேசலாம். அ அம்மா.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
4: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
8: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தரமுடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: அம்மா வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஒளி தரும் தீபம் அவள். அவள் நடையில் நகர்கிறது இந்த உலகின் பொறுப்பு. அலுவலக சுமையிலும் அன்பை மறக்காத இதயம் அவளுடையது. சோர்வை சிரிப்பால் மறைக்கும் சக்தியின் வடிவம் அவள். குடும்ப கனவுகளுக்கு சிறகாக மாறும் பெண்மணி அவள். அ அம்மா வெற்றியும் தாய்மையும் இணைந்த காவியம் அவளே அம்மா. வேலைக்கு போற பெண்கள் இந்த உலகத்தோட நவீன பொறுப்பை ஏத்துக்கிட்டவங்க. அதுலயும் அந்த பெண்கள் அம்மாவா இருக்கிறப்ப இல்ல கூடுதல் பொறுப்பு ஏற்கிறப்ப அந்த பொறுப்பு இன்னும் 2 மடங்கா மாறுது. அவங்களோட வலிமையும் அர்ப்பணிப்பும் வீட்டையும் நாட்டையும் சரிசமமா சமநிலையோட நிலைநிறுத்துறதும் அந்த அம்மாக்களோட அடையாளமா மாறுறதும் ஒரு நிர்வாகத்தோட உயர்வு அடைஞ்சவங்களா அவங்கள மாத்துது. அலுவலகம், வகுப்பறை, மருத்துவமனைகள், பண்ணைகள், தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள், இப்படி எங்க அவங்க வேலை செஞ்சாலும் அவங்களோட அன்பும் பொறுப்பும் குடும்பத்து மேல இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கூடுதலா கவனிச்சு பாருங்களேன், அவங்களோட எல்லா செயல்பாடுகள்லயும் கொஞ்சம் கனிவு கலந்தேதான் இருக்கும். அது சமூக வேலையா இருந்தாலும் சரி, குடும்ப பொறுப்பா இருந்தாலும் சரி. வேலைக்கு போற அம்மா ஒரு இரட்டை கதாபாத்திரம். மெட்ரோ நகரங்கள்ல வீட்டுக்கு ரயில்ல போறப்ப அம்மாக்கள் காய்கறிகளை நறுக்கிட்டு போறத பாக்க முடியும். கிராமத்து வயல் வேலைக்கு போற அம்மாக்கள் முதுகுல குழந்தைய கட்டிட்டு போறத பாக்க முடியும். ஏன்னா இந்த சமூகம் அம்மாவுக்கு அப்படி ஒரு இரட்டை கதாபாத்திரத்தை கொடுத்திருக்கு. அம்மாக்கள்

அதை அப்படியே ஏத்துக்கிட்டு சிரத்தையோட செஞ்சு முடிக்கிறவங்க. அம்மா அவளே சமூகத்தின் விளக்கு, குடும்பத்தின் அகல் விளக்கு. நம் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பேசலாம். ஆ அம்மா.

ஆ அம்மா, பதின்ம வயதில் தோழியாகிறாள். கண்கள் கண்ணீர் கசக்க பின்னால் நின்று வலிமை சேர்க்கிறாள். தவறுகள் செய்யும் பிள்ளைகளை கடிந்து கொண்டு விளக்கம் சொல்கிறாள். கனவுகளுக்கு துணையாக நம்பிக்கை விதைக்கிறாள். மனதில் மறைத்த ரகசியங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு தருகிறாள். அம்மா வாழ்நாள் முழுவதும் பிரியாத உண்மையான தோழியாகிறாள். ஆ அம்மா, பதின்ம வயதில் தோழியாகிறாள். கண்கள் கண்ணீர் கசக்க பின்னால் நின்று வலிமை சேர்க்கிறாள். தவறுகள் செய்யும் பிள்ளைகளை கடிந்து கொண்டு விளக்கம் சொல்கிறாள். கனவுகளுக்கு துணையாக நம்பிக்கை விதைக்கிறாள். மனதில் மறைத்த ரகசியங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு தருகிறாள். அம்மா வாழ்நாள் முழுவதும் பிரி

யாது உண்மையான தோழியாகிறாள். அம்மா ஒரு அம்மா மட்டுமில்ல, அவங்க ஒரு தோழியா கூட இருக்கலாம். அந்த உறவு ரொம்ப மென்மையானதாகவும் அதே நேரத்துல வலிமையானதாகவும் இருக்கும். அது ஒரு நட்பு, அது ஒரு விசை, அது ஒரு இசை, அது திசை காட்டும் வசைப்பாடும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் படார்னு ஒரு அடி வைக்கும். அதுக்கப்புறம் அந்த உறவே அணைச்சுக்கும். இப்படிதான் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு வழிகாட்டியா அம்மா அப்படிங்கிற உறவு இருக்கு. ஒரு குழப்பம் வந்தா அம்மா கிட்ட கேக்கலாம், மனவேதனைனா அம்மா கிட்ட கேக்கலாம், தோல்வினா துவண்டு போகாம அம்மா கிட்ட கேக்கலாம். இப்படி பிள்ளைகளுக்கு எப்பவும் ஒரு நல்ல தோழியா ஒரு அம்மா இருப்பாங்க. இந்த 13 வயதுல ஆண் குழந்தைகள் சிலர் அம்மா கிட்ட இருந்து விலகி போவாங்க, இல்லனா விலக்கி வைக்கப்படுவாங்க. அந்த சூழ்நிலையில அம்மா மனசு வலிக்கும். தாங்கிட்ட ஏன் இந்த ஒரு பிரிவு காட்டப்படுதுன்னு ஏங்கும் அந்த மனசு. காதல் மாதிரியான கனவுகளால அம்மா கிட்ட பேசுற நேரம் குறைஞ்சு போகும். இது ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, பெண் பிள்ளைகளுக்கும் பொருந்தும். திசை மாறின காத்தாடியா அம்மா கிட்ட இருந்து விலகி போற அந்த பிள்ளைகளை வழிக்கு கொண்டு வர அம்மாக்கள் அவங்களுக்கு அறிவுரை மட்டும் இல்லாம வாழ்க்கையோட அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுக்கறவங்க. நம் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பேசலாம். அம்மா

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: அம்மா, எதிர்பார்ப்பில்லா அன்பின் உயிர் வடிவம் நீ. தவறுகளை கூட மன்னிப்பால் அணைக்கும் இதயம் நீ. உலகம் விலக்கினாலும் அருகில் நிற்கும் நிழல் நீ.

உலகில் கூட நம்பிக்கையை விதைக்கும் தேவதை நீ. தன் உயிரை மறந்து குடும்பத்திற்காய் வாழும் ஒளி நீ. அ அம்மா, முடிவில்லாத அன்பின் அழியாத காவியம். அம்மா ஒரு நிபந்தனையற்ற அன்பின் அடையாளமா ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு சில நேரங்கள்ல ஒரு வீட்டை கோயிலா மாத்துறது அம்மா அப்படிங்கிற அன்பு தெய்வம் தான் சொல்லுவாங்க. அதுவும் உண்மைதானே. எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் மாற்றங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு தன்னோட பிள்ளைகளுக்காக வாழ்றது அம்மா தானே. தவறுகள் செய்யற குழந்தைகளை தட்டி கேட்டும், கீழே விழுற பிள்ளைகளை தட்டி கொடுத்தும் முன்னேத்தி விடுறதும் அம்மா தானே. மன்னிப்பும் புரிதலும் கடினப்பட்ட மனசுக்கு மருந்து போடுறதும் மனக்குறைய தீர்த்து வைக்கிறதும் அம்மா தானே. சில நாட்களுக்கு முன்னாடி வெளியான 29 அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல ஒரு கதாநாயகன் தன்னோட செயல்களால தண்டிக்கப்பட்டு சிறையில இருக்கிறதா காட்டப்படும். பார்வையாளர்களோட நேரம் முடிஞ்சிடுச்சுன்னு அந்த கதாநாயகனை போலீசார் உள்ள அழிச்சிட்டு போறப்போ

உண்மைதானே? எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் மாற்றங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு தன்னோட பிள்ளைகளுக்காக வாழ்றது அம்மா தானே? தவறுகள் செய்யற குழந்தைகளை தட்டி கேட்டும், கீழே விழுற பிள்ளைகளை தட்டி கொடுத்தும் முன்னேத்தி விடுறதும் அம்மா தானே? மன்னிப்பும் புரிதலும் கடினப்பட்ட மனசுக்கு மருந்து போடுறதும் மனக்குறைய தீர்த்து வைக்கிறதும் அம்மா தானே? சில நாட்களுக்கு முன்னாடி வெளியான 29 அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல ஒரு கதாநாயகன் தன்னோட செயல்களால தண்டிக்கப்பட்டு சிறையில இருக்கிறதா காட்டப்படும். பார்வையாளர்களோட நேரம் முடிஞ்சிடுச்சுன்னு அந்த கதாநாயகனை போலீசார் உள்ள அழிச்சிட்டு போறப்போ அந்த கதாநாயகன் அவனை பார்க்க வந்த அந்த அம்மா கிட்ட ஒரு மன்னிப்பு கலந்த ஏக்கத்தோட கேப்பாரு, அம்மா ஒரு தடவை சிரிய அப்படின்னு. தன்னோட மகன் சிறையில இருக்கான், தவறு செஞ்சிருக்கானா இல்லையானே தெரியாத நிலைமையிலையும் அவன் தன்னோட மகன்தான் அந்த நேரத்துல ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு செயலை செய்ய சொல்லி கோரிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவங்க அம்மா இல்ல ஒரு நொடி கூட தயங்காம ஒரு அழுக ஒரு சிரிப்பு ரெண்டும் கலந்து மகனோட கோரிக்கைய நிறைவேற்றுவாங்க. அது திரைப்பட காட்சி, ஆனா நிஜமும் அதுதான். அம்மா பிள்ளைகளுக்காக எதையும் செய்வாங்க, அதுதான் அம்மா. நம் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பேசலாம். ஆ

ஆ அம்மா, இந்த சமூகத்தின் அடித்தளம் நீதானே. அம்மா, உன் வளர்ப்பில் உருவாகும் நல்ல மனிதம்தானே. அம்மா, அன்பையும் ஒழுக்கத்தையும் பிஞ்சு மனதில் விதைத்தவள் நீயே. அம்மா, குடும்பங்களை இணைத்து சமூகத்தை பலப்படுத்தும் வித்தை கற்றவள் நீதானே. அம்மா, தலைமுறைகள் கடந்தும் தியாகத்தின் விக்கிரகமாய் நிற்பவள் நீயே. அம்மா, இந்த உலகத்தை அழகாக்கும் உயிரின் ஒளி நீயே. அம்மா, சமூகத்தின் அடித்தளம் அம்மா அப்படின்னு சொன்னா அது மிக இல்லைங்க. ஒரு வலுவான சமூகம் உருவாக வலுவான குடும்பம் வேணும். அந்த வலுவான குடும்பம் ஒரு அம்மா கிட்ட இருந்து தானே தொடங்குது. அதுக்கு மேல அன்பு, ஒழுக்கம், தியாகம் இப்படி பல விஷயங்களை கலந்து ஒரு வீட்டை கட்டி எழுப்புற சக்தி அம்மாக்கு தானே இருக்கு. எதிர்காலத்துல எத்தனையோ பேர் வரலாம், ஆனா இன்னைக்கு என் குடும்பத்தை நான் தான் காப்பாத்தணும்னு உறுதி ஏற்கிறது அம்மா தானே. சின்ன வயசுல இருந்தே கருணையையும் நேர்மையையும் மரியாதையும் பொறுப்பையும் இரக்கத்தையும் சொல்லி கொடுக்கிறது அம்மா தானே. நம் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பேசலாம். ஆ

காலங்கள் கடினமாகலாம், காட்சிகளும் மாறலாம், வலிமையும் சேரலாம், பொறுமையும் இளைப்பாறலாம். ஆனால் எல்லாம் நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று சாந்த சொரூபியாய் நிற்பவளே அம்மா. இந்த உலகத்தை மென்மையாகவும் வலிமையாகவும் பிரகாசமாகவும் மாற்றும் ஒவ்வொரு அம்மாக்கும் கோடை பண்பலை 100.5. நாளை மே 10 சர்வதேச அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது இந்த உலகமே சொல்லும் ஆ அம்மா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை அன்னையின் அன்பில் வார்த்தெடுத்த வார்த்தைகளோடும் எண்ணங்களின் இணைந்து கலந்த அன்னையின் அன்போடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். நன்றி நேயர்களே.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரவீந்திரநாத் தாகூரின் சிந்தனைகள் இன்றளவும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் சுகாதார காப்பீட்டு திட்டம், அடல் ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு திட்டம் 11 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளதாகவும் இவற்றில் 91 கோடி பேர் இணைந்துள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியனுடனான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக மத்திய

0: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வாகனங்கள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகளில் தாவேக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தாவேக அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்க உள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக மீறியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்பட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், த்ரு ராவத், சூரஜ் கோலா இணைகள் ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெபேஸ் சீக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. கொளுத்தும் கோடை வெயில், சிலிர்க்கும் உணர்வுகள், மலரும் புன்னகை பூக்கள் என அனைத்தையும் கொண்டாடி மகிழும் அழகிய தருணமாக சுற்றுலா சொந்தங்களுடன் இனிய நாளை இன்னும் மெருகேற்ற மகிழ்ச்சியானதாய் மாற்ற கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். சுற்றுலா சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர் நிர்மலா சாந்தியுடன் அப்துல் கரீம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திண்டுக்கல் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 3505151.
5: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
6: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள், எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் casual frocks, t-shirts.

0: பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஊரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டு தாவணி மதுரை.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
4: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்த் & கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
6: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
7: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
10: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
11: இந்த முகாம்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
10: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
12: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகள் காலேஜ், RBS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9944396014.
13: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
14: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.

0: கிளப்ஸ், ஃபோரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர எம்என்சி பிளேஸ்மெண்ட்ஸ்.
1: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
2: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
3: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
4: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னு.
6: சரி சரி சரி சரி
7: சரி சரி சரி சரி சரி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
11: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ். சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ். ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், கோவையின் நல்வாழ்த்துக்கள்.

0: என் பேர் கார்த்திகா.
1: கார்த்திகா, ஏன் இப்படி ஓடுவீங்க? உங்களுக்கு பிடிச்சத நீங்க தைரியமா கேட்கலாம், வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாருல அவங்க அக்காவோட.
2: அதெல்லாம் நல்லா வாங்கி தருவாங்க.
0: யாருக்கு எங்களுக்கு இவளுக்கு என்ன வாங்குறாங்களோ அதான் எங்களுக்கும் வாங்கி தருவாங்க.
1: அப்படியா? சரி, அப்படி என்ன கேட்டு வாங்கிருக்கீங்க?
0: என் ட்ரெஸ்ஸே நாங்க மூணு பேத்துக்கு ஒருத்தர் எடுத்து கொடுத்ததான் மூணு பேத்துக்கு சேர்த்தாதான்.
1: இங்க கொடைக்கானல் வந்திருக்கீங்க, என்ன வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க?
0: சாக்லேட் தான் வாங்க முடியும்.
1: சாக்லேட், சரி, வேற எதுவும் வாங்க விருப்பப்படுறீங்களா? எடுத்துட்டீங்க, அது ஒரே மாதிரி கலர் தானா? இல்ல, அதுல கொஞ்சம்
3: வித்தியாசம்.
1: சரி, இருந்தாலும் மணி மணி பாத்து கேளுப்பா, நிறைய கேட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே இருக்காரு. என்ன பாடல் வேணும் உங்களுக்காக?
3: மலரே மௌனமா சாங்.
1: இந்த பூக்கள் எல்லாம் ரொம்ப மௌனமா இருக்கா? அந்த மௌனத்துக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்க ஒரே ரசனைக்கு மட்டும்தானே எங்களை பரிசுறாதீங்க அப்படின்னு எச்சரிக்கிற மாதிரி இருக்கா? நன்றி. ஏன் உங்களுக்காக பாடல் கோடை பங்களின் உருப்பள்ளி 5.

0: இதுவரை ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: கேட்போம். இப்ப வந்து நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா, கொடைக்கானல் பிரைன் பார்க் பக்கத்துல நிறைய பூக்கள் வந்து பூத்திருக்கு. அதுல சின்ன சின்ன பூக்கள்லாம் நிறைய பூக்கள் இருக்கு, கலர் கலரா இருக்கு. அந்த கலர் கலரா இருக்க பூக்கள் மாதிரியே இவங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் பேச போறோம். வணக்கம் சார், உங்க பேசுறேன்
1: பிரேம்சந்தர், ஆலங்குடி, புதுக்கோட்டை மாவட்டம்.
0: அடுத்தடுத்து கேட்க வேணாம், நானே சொல்லிடுறேன் அப்படின்றீங்களா? பிரேம்சந்தர்.
1: ஆமா
0: சரிங்க. இப்ப நிறைய ஃபேமிலியோட வந்திருக்கீங்க இல்லையா? இவங்க என்ன வேணும் உங்களுக்கு?
1: சிஸ்டர்.
0: இவங்க
1: வைஃப்.
0: சரி, அதாவது மனைவியும் நாத்தனாரும் சேர்ந்தே வந்திருக்காங்க. இதே மட்டும்தான் தான் வீட்லயும்?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரிங்க, நிறைய குட்டீஸ் வேற வந்திருக்காங்க. நீங்க பேசுறாங்க பாருங்க, எப்படி வீடியோ எடுத்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. கொஞ்சம் சத்தமா பேசுங்கப்பா அப்படின்னு வேற சொல்றாங்க.
1: கண்டிப்பா
0: அவங்களோட பேசலாம். வணக்கங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: ரவீனா.
0: நீங்க வந்து பழங்குடி போயிருக்கீங்க இல்லையா? இப்ப உங்க சொந்த ஊர் எதுமா?
2: காரைக்குடி.
0: காரைக்குடியில இருந்து ஆலங்குடி போயிருக்கீங்க. காரைக்குடி மசாலா வந்துட்டு நிறைய சீக்ரெட் நடந்ததுன்றாங்களே, அப்படி என்னெல்லாம் போட்டு தயாரிக்கிறீங்க அந்த மசாலாவ?
2: அதுதான் சீக்ரெட் சொல்லிட்டீங்கல்ல,
0: அதை சொல்லுங்க. எவ்வளவு சொல்லுங்க, அப்படி என்ன ரகசியமா நீங்க அதை சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டா நாங்க யூஸ் பண்ணுவோம்ல? காரைக்குடி மசாலா அவ்வளவு ஒரு புகழ் பெற்றது இல்லைங்களா? அது மட்டும் தானே, வேற எதுமா?
2: வேற சொல்றேன்.
0: என்ன உங்க மகன்கிட்ட கேக்குறீங்க? உங்கள்ட்ட யார மறந்து போச்சா? எத்தனை முறை போய் பாத்திருக்கீங்க?
1: ரெண்டு டைம் பாத்திருக்கோம்.
0: ரெண்டு தடவை பாத்திருக்கீங்க? அங்கேயே தான் இருக்கீங்க, ஆனா வந்து ரெண்டு தடவை தான்
1: இல்ல இருக்குது.
0: பாத்தீங்களா, 1000 ஜன்னல் இருக்கு. அதுக்காக வந்து போய் எண்ணி எல்லாம் பார்க்க முடியாதுங்க, வெளியே இருந்து ரசிக்கிற அவ்வளவுதான் அப்படின்றீங்களா? கொடைக்கானலுக்கு எப்பமா வந்தீங்க?
2: கமல் சாரோட பாடல
0: கேட்டுதான். சரிங்க, இப்ப இங்க உள்ள நிறைய மலர்கள் வந்துட்டு உங்களை சுத்திதான் இருக்கு. அதுல எந்த பூக்களை ரொம்ப பிரேமமா ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
2: ஐனா ரோசஸ் ரொம்ப அழகா இருக்கு, வண்ண வண்ண கலர்
0: கலரா பூத்திருக்கனால.
2: ஆமா
0: சரிங்க. இப்ப உங்க எல்லாருக்காக என்ன பாடல் கேட்கலாம்? என்ன
2: படிக்கிறீங்க?
0: அவர் சொல்றதுதான் கேட்கணுமா?
2: அப்படிலாம் இல்ல,
0: அப்படிலாம் இல்ல. கேட்டுக்கோ கேட்டுக்கோ. அப்பா கேட்ட பாடல இப்ப எல்லாரும் கேட்டு ரசிப்போமா?

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ். தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: இப்ப பிரெயின் பார்க்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு செல்ஃபி எடுத்து ரசிக்கிறாங்க, சில பேர் இங்க இருக்க பூக்களை பாத்துக்கிட்டு அந்த பூக்களையே சுத்தி சுத்தி வர்றாங்க, சில பேர் வந்துட்டு ஃபுட்பால் விளையாடுறாங்க. விளையாடுறதுக்குள்ள வயசே இல்லைங்க, சின்ன குழந்தைகள் கூட நம்மளும் சேர்ந்து விளையாங்க, நமக்கு எல்லாம் மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இருந்தாலும் அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி எல்லாம் விளையாடுறாங்க, என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத
5: அப்புறம்
4: இங்க வந்துட்டீங்க, வந்து ரொம்ப அமைதியா உட்காந்து எல்லாரையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இல்லையா?
5: நல்லா இருக்கு, இடம் நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு,
4: சரிங்க,
5: பாக்குறதுக்கு அமைதியா இருக்கு, கொஞ்சம் நம்ம அது திருப்தியா இருக்கு, கொஞ்சம் பாக்குறதுக்கு டைவர் நம்ம தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு,
4: மனசுக்கு ரொம்ப இதமாவும் இருக்கு,
5: இதமாவும்
4: இருக்கு. எந்த பிரச்சனைகளும் நம்ம கண்ணு முன்னாடி வரது இல்ல, அந்த அளவுக்கு வந்து
5: நம்ம வந்து அமைதியா நம்ம ரசிக்கிறதுக்கு நல்லா பசங்க, சின்ன சின்ன குட்டி பசங்க, பெரியவங்க எல்லாம் எல்லா வெரைட்டியா இருக்காங்கல்ல, ஜனங்க இருந்துட்டு எல்லா இடத்துல இருந்து வர்றாங்க, எங்க பையன் வந்திருக்கேன், மருமக எங்க பேர
4: வந்திருக்கு,
5: வெளியே போயிருக்காங்க அவங்க.
4: சரி, பேர பிள்ளைங்க எல்லாம் தாத்தா பாட்டி நீங்களும் அவங்ககிட்ட பாத்து ரசிச்சுட்டு வாங்க, நாங்க அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களை பிக்கப்
5: பண்ணிக்கிறேன்.
4: சரிங்க, உங்க பேர் என்னமா?
6: வெங்கட்ரமணி. வெங்கடரமணி.
4: வெங்கடரமணி. சரிங்கம்மா, அம்மா வந்து எப்பவும் அமைதியானவங்க தானா?
5: அமைதியா எங்க இருப்பாங்க, வீட்டுல நல்லாதான் இருப்பாங்க,
4: நல்லாதான் இருப்பாங்க. சரிங்க,
5: வெளியே பேச மாட்டாங்க, வீட்டுல எல்லாம் நல்லா இருப்பாங்க.
4: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
5: ஹேராம்ல சொன்ன
4: ஹேராம் படத்துல
5: ஹரிஹரன்,
4: நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அப்படின்றீங்க. எப்ப பாத்தாங்க அம்மா உங்களை?
5: நன்றிங்கய்யா.
4: தேங்க்யூ.

0: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
1: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
0: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ்

0: காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 லேக் FM இன்னைக்கு வந்துட்டு நிறைய சுற்றுலா பயணிகளோட

0: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: பேர் தாமோதரன்.
2: தாமோதரன் எங்க இருந்து வரீங்க?
1: கும்பகோணம் சுவாமிமலை கோவில்.
2: கும்பகோணம்
1: சுவாமிமலை.
2: சரி, கும்பகோணம்னாலே வெத்தலைதான் ஃபேமஸ் இல்லைங்களா?
1: கும்பகோணம் கோயில் தான் ஃபேமஸ்.
2: கோயில் தானா? அப்ப வெத்தலைங்க இல்லையா?
1: அதுக்கு பக்கத்துல தான்.
2: கொடைக்கானல் கேப்ப வந்தீங்க?
1: 2 டேஸ் ஆகும்.
2: 2 தான் ஆகுது. என்னென்ன இடங்கள்லாம் பாத்தீங்க?
1: ஓவரால் எல்லா இடமும் கவர் பண்ணிட்டோம்.
2: கவர் பண்ணிட்டீங்க? கண்கள்ல கண்ணு கேமரா வச்சு கவர் பண்ணிட்டீங்க இல்லையா?
1: உங்களுக்கு
2: ஒரு ஸ்நேகிதி. சரி, கோடை பண்பலை 100.5 நன்றிங்க. பாடல் கேட்கலாம்.

மௌனத்தின் மனம் பாடல்களில் இதம். இதை ஒன்றாய் தரும் நம் கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். இந்த லேக் எஃப்எம் நிகழ்ச்சி இந்த ஒரு மணி நேரமும் நம்ம சுற்றுலா சொந்தங்களோட ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானதாக வந்திருக்கும். நம்ம அறிவிப்பாளர் வந்து ரொம்ப அருமையான நேயர்களை வந்து பேசி சந்திச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலோட சூழ்நிலை எப்படி இருக்குது, காலநிலை எப்படி இருக்குது, மழை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் சே நம்ம கூட கொடைக்கானலுக்கு போகலாமே அப்படின்னு தோணியிருக்கும். இருந்தாலும் போக முடியல இல்லையா, அதனால் இந்த மாதிரி பாடல்களெல்லாம் கேட்டு ரசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. இதெல்லாத்தையும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே நிறைவுக்கு வந்துருச்சுங்க இன்னைக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சி. நன்றி.

0: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
0: வழங்கும் பண்பலை படைப்பாளிகள்.
2: இசை முகில் இளைய நூறு புள்ளி ஐந்திலிருந்து பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்சலங்கை நீயா.
4: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
3: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
4: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
3: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, இனி சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
4: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடிவரும், இளன் சிவப்பில் உடை கொடுக்க தினந்தோறும் தேடிவரும்.
3: பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
4: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள் நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சி இத்தனை உடைகள் உனக்கதற்கு, ஒன்று நினைத்தான் என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
1: பண்பலை படைப்பாளிகள். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் நண்பர்கள். நண்பர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் கணக்கிட்டால் ஏராளம், எண்ணத்தின் அடிப்படையில் கணக்கிட்டால் தான் உதைக்கிறது கணக்கு. எண்ணிக்கையின் அடிப்படையில் கணக்கிட்டால் ஏராளம், எண்ணத்தின் அடிப்படையில் கணக்கிட்டால் தான் உதைக்கிறது கணக்கு. மாலை நேரத்து பீர்க்கம் பூக்களைப் போல மகிழ்ச்சியாய் இருக்கும்போது தாராளமாய் சிரிக்கிறார்கள் ஏராளமானோர். சோதனைகள் வரும்போதுதான் திருவிழா முடிந்த தேரினை போல தனியாய் விட்டு சென்று விடுகிறார்கள். இலை உதிர்ந்த மரங்களை தேடி எந்த பறவைகளும் வந்து அமர்வதில்லை. அதுபோலவே பணம் இழந்து வறுமையில் வாடும்போது நம்பிக்கை தர வருவதில்லை யாரும். எதிரிகள் எப்போதும் வேடமிட்டு கொள்வது இல்லை, ஆனால் நண்பர்கள் என்று வேடமிட்டு கொள்ளும் நபர்கள்தான் நிறைய கலந்து விட்டார்கள். அதை சரிபார்க்கும் உரைக்கல் எங்கிருக்கிறது? எதிரிகளின் ஊடுருவலை எப்படியும் சமாளித்து விடலாம். நண்பர்களின் பெயரில் இருக்கும் சிலரின் நாடகங்களை சமாளிப்பதில் தான் சளிப்படைகிறது மனது. எதிரிகளின் ஊடுருவலை எப்படியும் சமாளித்து விடலாம். நண்பர்களின் பெயரில் இருக்கும் சிலரின் நாடகங்களை சமாளிப்பதில் தான் சளிப்படைகிறது மனம். தூரத்து நெருப்பு குளிர்காய உதவாது என்பார்கள். அதுபோல சில சூழ்நிலைகளில் தூரத்து நெருப்பாக தூரமாக சென்று விடுகிறார்கள். வறுமை குளிரில் நடுங்கும் போது தூரத்து நெருப்பு குளிர்காய உதவாது என்பார்கள். அதுபோல சில சூழ்நிலைகளில் தூரத்து நெருப்பாக தூரமாக சென்று விடுகிறார்கள். வறுமை குளிரில் நடுங்கும் போது எப்போதும் பேசிக்கொண்டிருப்பீர்கள் அலைபேசியில். கேட்டால் நண்பர்களிடம் பேசுகிறேன் என்று சொல்லுவீர்கள். இந்த ஆபத்து காலத்தில் அவர்களில் யாருக்கேனும் அழைக்கட்டுமா என்கிறாய். தகவல் தெரிந்தும் அமைதியாய் இருப்பவர்களை யார் என்று அடையாளம் காட்டியதே இந்த துன்பம்தான். இந்த ஆபத்து காலத்தில் அவர்களில் யாருக்கேனும் அழைக்கட்டுமா என்கிறாய். தகவல் தெரிந்தும்

அமைதியாயிருப்பவர்களை யார் என்று அடையாளம் காட்டியதே இந்த துன்பம்தான். சட்டை உள் பையில் பணத்தை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க, அதை ஒட்டியுள்ள இதயத்தில யாருக்கு இடம் கொடுக்கிறது? தெளிவு இருந்திருக்கணும் போல. சட்டை உள் பையில் பணத்தை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க, அதை ஒட்டியுள்ள இதயத்தில யாருக்கு இடம் கொடுக்கிறது? தெளிவு இருந்திருக்கணும் போல. கை துடைக்கும் காகிதமாய் தூக்கி எரிந்து விட்டீர்கள், இப்போது உங்கள் கைகளில் ஈரம் இருக்காது. உங்கள் மனது போலவே கை துடைக்கும் காகிதமாய் தூக்கி எரிந்து விட்டீர்கள், இப்போது உங்கள் கைகளில் ஈரம் இருக்காது. உங்கள் மனது போலவே உலகத்தை கவனிக்கும் சூரிய சந்திரனை போல, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் ஒற்றை நண்பன் போதும் இந்த யுகத்தினை கடந்திட. உலகத்தை கவனிக்கும் சூரிய சந்திரனை போல, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் ஒற்றை நண்பன் போதும் இந்த யுகத்தினை கடந்திட. எல்லோரையும் நம்பவும் வேண்டாம், யாரை நம்பியும் வாழவும் வேண்டாம். எல்லோரையும் நம்பவும் வேண்டாம், யாரை நம்பியும் வாழவும் வேண்டாம். நண்பர்கள் குறித்து நயமான கவிதையை காற்சலைகளில் தவழவிட்டிருக்கிறார் கரூர் மாவட்டம் கார்வழி முனைவர் உதயா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
2: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
3: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965253999.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
8: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள்.

0: எங்கும் எவரும் தர முடியாத விலையில் பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர்வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுதாவணி, மதுரை.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
2: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட Top 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
1: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
2: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.
3: திண்டுக்கல்லில் NAC-ஏ அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
4: 2026-27 ஆம் ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: PG பிரிவில் MA தமிழ், இங்கிலீஷ், MCOM, MCOM CA, MSc Max, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை. வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை படைப்பாளிகள்.
10: கோடை பண்பலையின் பண்பலை படைப்பாளிகளில் இனி திருநெல்வேலி மாவட்டம் VM சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் சொல்லியிருக்கும் பயணமும் வாழ்க்கையும். பயணமும் வாழ்க்கையும், பயணமும் சரி வாழ்க்கையும் சரி, அதிக பாரத்தை சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும். தேவையானதை எடுத்துச் சென்றால் அது சிரமமில்லாத பயணமாக அமையும். வாழ்வில் நிலையாமை பற்றி ஒரு கணம் சிந்தித்தாலே போதும், தான் என்ற ஆணவம் அழிந்து போகும். காலங்களின் ஓட்டத்தில் காத்திருக்காது கோபங்கள். என்றோ நடந்த தவறுகளை நினைத்து மௌனங்களை பரிசாக அளித்தால் குழப்பங்கள் தீர்வதில்லை. மௌனத்தின் காரணங்கள் மறந்தும் அடுத்த நொடி என்னும் அபூர்வத்தை கணிப்பவர் எவருமில்லை. எனவே நொடிகளை யுகமென எண்ணி வாழ்ந்திடுங்கள். அடுத்த நொடி என்னும் அபூர்வத்தை கணிப்பவர் எவரும் இலர். எனவே நொடிகளை யுகமென எண்ணி வாழ்ந்திடுங்கள். மனதை பரிமாறுங்கள். அன்பெனும் சாரலில் இணைந்தே நனைந்திடுங்கள். வாழ்க்கை எனும் நீரோட்டத்தில் துன்பங்கள் எல்லாம் கரைந்து போகும் மணல் மேடுகளே. வாழ்க்கை எனும் நீரோட்டத்தில் துன்பங்கள் எல்லாம் கரைந்து போகும் மணல் மேடுகளே என வாழ்க்கையின் சாராம்சத்தை தன் கவிதையில் வடித்திருக்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் VM சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன்.

100.5 பண்பலை படைப்பாளிகளில் தஞ்சாவூர் வல்லம் மதி தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு எதிர்பார்ப்பில் இருவர். எதிர்பார்ப்பில் இருவர். மழை வராதா என்ற எதிர்பார்ப்பில் வயல் உழவன். மழை விடாதா என்ற எதிர்பார்ப்பில் கடல் உழவன். மழை வராதா என்ற எதிர்பார்ப்பில் வயல் உழவன். மழை விடாதா என்ற எதிர்பார்ப்பில் கடல் உழவன். இறங்கினால்தான் இருவருக்கும் ஏற்றம். இறங்கினால்தான் இருவருக்கும் ஏற்றம். வயலில் அவனுக்கும் கடலில் இவனுக்கும் என தன்னுடைய கவிதையை தந்திருந்தார் தஞ்சாவூர் வல்லம் மதி.

0: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
0: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், கோவையின் நல்வாழ்த்துக்கள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பார்ந்தே. இன்று நம்ம வந்து பேச போறது பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயும் இருதய பாதிப்பு. இப்ப சர்க்கரை நோய்க்கும் இருதய பாதிப்புக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த சர்க்கரை நோய் மட்டும் பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க எந்த உறுப்புமே விட்டு வைக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இது ரத்தம் மூலமாவே இருக்கும், ரத்தத்துல அதிகமா இருக்கும். அப்ப ரத்தம் தான் உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் போகும். அப்ப இந்த சர்க்கரை அளவு அதிகமா இருக்கிறப்ப இருதயம் தப்பிக்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. முக்கியமா என்னன்னா சர்க்கரை நோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு நார்மலா இருக்கிறவங்களுக்கு காட்டிலையும் 3-4 மடங்கு இருதய பாதிப்பு அதிகமாக வர்றதா வந்து எத்தனையோ ஆராய்ச்சி கட்டுரைகள் சொல்லுது. இதன் கூட ஆல்ரெடி இவங்க வந்து ரொம்ப அதிகமான உடல் பருமனாக இருக்கிறாங்க, இல்லை ஆண்களாக இருந்தால் ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, பெண்களாக இருந்தால் அதிகமான உடல் பருமன் ப்ளஸ் வந்து மன அழுத்தத்தோடு இருக்காங்க, உடற்பயிற்சி இன்மையில் இருக்கிறாங்க, அது கூட அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரெஷர் இருக்குது, இல்லை தைராய்டு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆடான இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இருதய பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த இருதய பாதிப்பு வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணங்கள் நான் சொல்ற மாதிரி வந்து இந்த ரத்த குழாயில வந்து சர்க்கரை அளவு அதிகமாகிறப்ப என்ன வந்து இந்த ஆத்தரஸ்குலைஸ் பிளேக்னு சொல்லுவாங்க, அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியும்னா கொழுப்புகள் வந்து படிகிற தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நார்மலாகவே சர்க்கரை அளவு அதிகமாக கூடுறப்ப கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க, ட்ரை கிளிசரைட்ஸ், இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி கொழுப்பு சத்துக்கள்லாம் ரத்தத்தில் கூடும். அதே நான் கெட்ட கொழுப்புகள் அதிகமாகும், நல்ல கொழுப்பு குறைஞ்சி போயிடும். இந்த சுகரோட அளவுகள் அதிகமாக இருக்கிறது அப்போ சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுறது கட்டாயம் நேர்களே. ஸோ அதே நேரங்களில் இந்த மாதிரி இருதய பாதிப்புகளில் என்னென்ன பாதிப்புகள் வரலாம் அப்படின்னா நார்மலாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இருதயத்தில் ரத்த குழாய்கள், இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய்களில் கரனோரி ஆர்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து இருதயத்துக்கு ரத்தத்தை கொடுக்கும். அந்த ரத்த குழாய்களில் வந்து அடைப்புகள் வந்து அதை தான் நம்ம வந்து ஹார்ட் அட்டாக், மாரடைப்புன்னு சொல்லுவோம். ஒரு 3 வகையான ரத்த குழாய்கள் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஒரு அடைப்பு, 2 அடைப்பு, 3 அடைப்புன்னு வரும். இந்த அடைப்புகளை பொறுத்து மருத்துவர்களுடைய ட்ரீட்மெண்ட்டும் மாறுபடும். இந்த மாதிரி என்னென்ன தொந்தரவுகள் சார் இருந்தால் இருதய பிரச்சனை வர்றதுலாம் வாய்ப்புடுன்னு நம்ம தொடர்ந்து கேட்குறோம். ஸோ பாதி பேர் சுகர் பேஷண்ட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கும், சடனாக வேர்க்கிறமா இருக்கும், படபடப்பு இருக்கமாக இருக்கும், கழுத்து வலி இருக்கும், ஈவன் சில பேருக்கு நம்ம மூச்சு வாங்கும், பாதி பேருக்கு நெஞ்சு வலியே இருக்காது. ஏன்னா சர்க்கரைனால அந்த நரம்புகள் பாதிக்கிறது, உணர்ச்சி நரம்புகள் பாதிச்சனால அந்த வலின்ற ஒரு விஷயத்த சொல்லாமல் இருப்பாங்க. சில பேர் சைலண்ட்டாகவே பிரச்சனைகள் வந்துடும். இப்போ இது வராமல் இருக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அப்படியே சர்க்கரை இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, இதில் ஆண்களாக இருக்கீங்க, இல்லை பெண்களாக இருக்கீங்க, உடல் பருமனாக இருக்குது, ஸ்மோக் பண்ணுறோம், தூக்கங்கள் கெடுது, ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் எடுக்கிறோம், ஃபேமிலியில் அம்மா அப்பாவுக்கு யாருக்கும் இருதய பிரச்சனை, இதுவங்களாம் என்ன பண்ணோம், வருடம் ஒரு டைமாவது போயிட்டு உடற்பயிற்சி, அதாவது ட்ரெட்மில் சொல்லுவாங்க சரி, இசிஜி வந்து நம்ம நடக்க வச்சு எடுக்கிற அடுத்த எடுத்து பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இருதய டாக்டர் எக்கோ எடுப்பாங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கரோனரி ஆஞ்சியோகிராம்னு சொல்லுவாங்க, இருதயத்தில் வந்து ரத்த குழாய் அடைப்பிருக்கான்னு டெஸ்ட்டுகள் வந்து அது மருத்துவ ஆலோசனை பேரில் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாத்துக்காட்டிலையும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, சர்க்கரை இருக்கா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்பப்போ என்னென்ன ப்ரெஷர் எப்படி இருக்குது, ரத்த குழாய்கள் வந்து எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, காலுக்கு போகிற ரத்த குழாய்கள் எதுவும் பிரச்சனை, கொழுப்பு சத்து எப்படி இருக்குது, உடம்புல இருக்கிற ரத்தத்தோட அளவுகள் எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, இந்த மாதிரி சில சில பரிசோதனைகள் மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெகுலர் செக்அப்பில் பண்ணிடுவாங்க. அதனால் ஆரம்பத்துலேருந்தே நம்ம சர்க்கரை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தோம்னா இருதய பாதிப்பு வராமல் ரொம்ப நாளைக்கு நம்மளும் மற்றவங்க மாதிரி நீரோடி வாழலாம் நேர்களே.
2: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72-00-74-54-10. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்க

0: இயங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவளை நீலவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக.
3: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன்.
4: தொடர்ந்து நம்ம வந்து சைபர் குற்றங்கள் பத்தியும் அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, எல்லாருமே வந்து நம்ம வாங்குற பொருள்ல டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எதிர்பார்ப்போம். அது போல வந்து சில பொருட்கள் தேடுவோம், அப்ப வந்து சில திடீர்னு லிமிடெட் பீரியட் ஆஃபரு, லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு, இன்னும் டைம் லிமிடெட் டைமுக்குள்ள இந்த ஆஃபர் இதாயிடும், மோர் தென் 50% ஆஃபரு, அதே மாதிரி ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல், அந்த மாதிரி எல்லாம் திடீர் திடீர்னு நம்மளுக்கு வந்து லிங்க் வந்து இதாகும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம சோசியல் மீடியால வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். சோ அந்த மாதிரி பார்த்து நிறைய பேர் வந்து அந்த வெப்சைட்ல வந்து லிங்க் வந்து டச் பண்ணிடுறாங்க. அந்த லிங்க் வந்து பார்த்தோம்னா அவங்க அந்த பேமெண்ட் கரெக்டா பண்ணும் போகும்போது வந்து அதை அனேபிள் டு பே அந்த மாதிரி காமிக்கும். சப்போஸ் வந்து சில டைம் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி, வேற ஏதாவது ஏபிகே ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி அவங்க வந்து ரீடைரக்ட் பண்ணும். சோ அதுல இருந்தே தெரியும் அது வந்து ஒரு நம்பகமான விளம்பரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது மாதிரி விளம்பரங்கள் வரும்போது நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ரிமோட்டா வந்து உங்க போனை வந்து ஹேக் பண்ணி உங்களோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், எஸ்பெஷலி வந்து இந்த பேங்க்ல இருந்து வர ஓடிபிஸ் எல்லாம் எடுத்து நம்ப முடியாத அளவுக்கு சலுகைகள் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த பொருட்கள் வாங்குறதுல நம்ம வந்து அலர்ட் ஆயிக்கிறது நல்லது. அதனால மோர் தென் 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஏதாவது விளம்பரப்படுத்துறாங்கனாலே அது ஃப்ராடுங்கிறது, மோசடித்தனம் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்க லிங்க்ஸையோ அவங்க சம் ஏபிகி ஃபைல்ஸ் ஏதாவது ஃபார்வர்ட் பண்ணாங்க அது கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அன்ஆத்தரைஸ்டு ஏதாவது ஆப்ஸ் எதுவுமே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆண்ட்ராய்டுனா வந்து பிளே ஸ்டோர்லயும் நம்ம ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல வர்றது, வேற சோசியல் மீடியா ஃபேஸ்புக்ல வர ஏபிகே ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும்னா, இந்த பொருள் வாங்குற ஆர்டர் பண்றதுக்காக பீட்டருங்கிற ஒருத்தர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாக்குற பொருள் மோர் தென் 50% ஆஃபர் இருக்க மாதிரி ஹியூஜ் இயர் என் ஸ்டேல் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பாக்குறாரு. இவர் அதுக்குள்ள போயிட்டு பாக்கும்போது அது ஒரு திரும்ப ஒரு ஏபிகே ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி காமிக்குது. சோ அதனால வந்து அவர் கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணாம கேன்சல் பண்ணிடுறாரு. சோ நிறைய விஷயங்கள்ல பாத்தோம்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க, அப்புறம் அவங்க போனை ரிமோட்ல எடுத்துட்டு அவங்களுக்கு வர எஸ்எம்எஸ் பேங்க் டிரான்சாக்ஷன்ல வர எஸ்எம்எஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஓடிபி எல்லாம் இது பண்ணி அவங்களோட இதுல பாத்தோம்னா நிறைய அமௌண்ட் லாஸ் ஆயிடுது. சோ இந்த மாதிரியான மோசடிகள்ல இருந்தெல்லாம் நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கணும். ஏமாற்றப்பட்டீங்க அப்படின்னாக்கா உடனே வந்து 1930 நம்பருக்கு வந்து கால் பண்ணீங்கன்னா நீங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோ அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி உங்க பணத்தை வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக சைபர் கிரைம் போலீசார் வந்து வழிவகை செய்வாங்க. இதுல இருந்து வெளியே வந்துட்டீங்க, யாராவது உங்களை இந்த மாதிரி ட்ரிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் அந்த டீடைல்ஸ் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது லா என்போர்ஸ்மெண்ட் வந்து அந்த யார் அந்த மாதிரி பண்றாங்கன்னு அந்த அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்க ஷேர் பண்ற இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், மத்தவங்க வந்து இந்த மாதிரி மோசடிகளுக்கு ஆளாகாம தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது தகவல்கள் மோசடிகள்ங்கிற பட்சத்துல 1930 நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா www.cybercrime.gov.in அந்த போர்ட்டல்லையும் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். அது இல்லாம தமிழ்நாடு போலீஸோட ஆன்லைன் போர்ட்டல்லையும் வந்து ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது இல்லாம லோக்கல் ஸ்டேஷன்ஸ், எஸ்பி ஆபீஸ், கமிஷனர் ஆபீஸ்லயுமே சைபர் கிரைம் விங் இருக்கு, அங்கேயும் போட்டு நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நம்மளோட குறைகளை நிவர்த்தி செய்திருக்கிறது இல்லாம மத்தவங்களுக்கு இந்த மாதிரி நடக்காமலும் தவிர்க்கலாம். சோ நம்ம அதுல இருந்து வெளியே வந்துட்டோம், சரி கம்மியான அமௌண்ட் போயிருக்குது, யார்ட்டையும் வெளியே சொல்ல வேணாம், வெளியே சொன்னா அவமானம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்களை வந்து நம்ம காப்பாத்தலாம், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்ல இருந்து காப்பாத்தலாம், அடுத்தவங்களுக்கு ஒரு பாடமா அமையும். சோ இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி கோடேஃபம்.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவளை நீலவழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி நம்மோடு இதே நேரம்.
0: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
0: வழங்கிய பண்பலை படைப்பாளிகள்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
4: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
5: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
3: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
6: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டோனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: Shiva Textiles and Summer Vibes இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மாட்டுத்தாவணி மதுரை.
9: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
10: 39 நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
9: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
10: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
11: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
12: தொடர்புக்கு 9524936156.
13: சுடவேயில சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
14: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
15: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
16: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
17: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார் திருமங்கலம் மாயக்கண்ணன். சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு தாய் அன்பு. பத்தாய் மாதங்கள் பத்தாய் சுமந்து என்னை பெத்தாய், பத்தாய் மாதங்கள் பத்தாய் சுமந்து என்னை பெத்தாய். நிறை மாதம் இல்லாத தாய், குறை மாதத்தில் நடை குறையுடன் நான் பிறந்த தாய் என்பதை நீ அறிந்தாய். நிறை மாதம் இல்லாத தாய், குறை மாதத்தில் நடை குறையுடன் நான் பிறந்த தாய் என்பதை நீ அறிந்தாய். ஏறாத கோவில்களும் இல்லாததாய், வேண்டாத தெய்வங்களும் இல்லாததாய், மனம் தளராத அன்பான தாய்,

என்னை நடை பயில வைத்தாய், படிப்பறிவு இல்லாத தாய், திரையரங்கில் படம் பார்த்தாய், படத்தின் 2.5 மணி நேர கதையை 1.5 மணி நேரத்தில் எடுத்துரைத்தாய், மின்சாரம் இல்லாத காலத்தில் வானொலியில் வரும் பாடலுக்கு இயக்கம் இசை பாடல் வரிகள் யாருடையதாய் எனக்கு பொழிப்புரை வழங்கிய தாய். மின்சாரம் இல்லாத காலத்தில் வானொலியில் வரும் பாடலுக்கு இயக்கம் இசை பாடல் வரிகள் யாருடையதாய் எனக்கு பொழிப்புரை வழங்கிய தாய். வானொலி கேட்கும் ஆர்வத்தை எனக்குள் விதைத்தாய், ஆடு வளர்த்தாய், மாடு வளர்த்தாய், நாய் வளர்த்தாய், கோழி வளர்த்தாய், பூனை வளர்த்தாய், வீட்டை சுற்றியும் மரங்கள் வளர்த்தாய், பிற உயிர்கள் மீது அன்பு வைக்க கற்று கொடுத்தாய், வயக்காட்டில் வேலை செய்து என்னை படிக்க வைத்தாய், தெருவில் மோர் விற்று வந்து மோர் வாடையுடைய உன் முந்தானையால் என் முகம் துடைத்தாய், வயக்காட்டில் வேலை செய்து என்னை படிக்க வைத்தாய், தெருவில் மோர் விற்று வந்து மோர் வாடையுடைய உன் முந்தானையால் என் முகம் துடைத்தாய், உன் உழைப்பில் என்னை வளர்த்தாய், என் உழைப்பில் உனக்கு புது சேலை வாங்கி தருவதற்கு என்னாலும் எந்த எதிர்பார்ப்பும் எழாத தாய், கள்ளம் கபடம் இல்லாத தாய், சிறுவாட்டு காசை தந்த தாய், கள்ளம் கபடம் இல்லாத தாய், சிறுவாட்டு காசை தந்த தாய், 3 நாட்கள் கூட நீ முடியாமல் படுக்கையில் படுக்காத தாய், உன் இறுதி மூச்சு வரை உழைப்பை வெறுக்காத தாய், என்னாலும் அலுப்பை ஏற்காத தாய், வானளவிற்கு என் மீது அளவு கடந்த அன்பு வைத்தாய், உழைப்பை வெறுக்காத தாய், என்னாலும் அலுப்பை ஏற்காத தாய், வான் அளவிற்கு என் மீது அளவு கடந்த அன்பு வைத்த தாய், இப்பிறவியில் மட்டும் அல்ல இனி எப்பிறவியினும் தாயே நீதான் என் தாய்.

0: இனி வருகின்ற வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுக்கின்ற தலைப்பு பாலைவனம். பாலைவனம்,
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்டானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு நிசித் பிரமாணிக், திரு திலீப் கோஷ், திரு சுதிர்ராம் டுடு, திரு அசோக் கீர்த்தானியா, திருமதி அக்னிமித்ரா பால் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர்.

மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தாவேக்க புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து தேக்க நிலை நீடிக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு 2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை எதிர்நோக்கியுள்ளது. இது தொடர்பான முடிவினை இன்று அறிவிக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இதற்கிடையே பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்காக தாவேக்க குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றஞ்சாட்டினார். இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக்க மீறியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திமுக அமமுக உறுப்பினர்களின் ஆதரவை தாவேக்க கோரியதை சுட்டிக்காட்டியுள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திரு சதீசன், திரு ரமேஷ் சென்னிதாலா, கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சன்னி ஜோசப் ஆகியோர் புதுதில்லியில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பின்போது புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பினை தற்போது வகித்து வரும் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதையொட்டி இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ விவகாரங்கள் துறையின் செயலராகவும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் ராணுவ ஆலோசகராக தற்போது அவர் பணியாற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம், ஆயுள் காப்பீட்டு திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டங்களில் 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 21,500 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 660 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1,84,00,000 குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, ஏழை மக்களுக்கு காப்பீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக பயனாளிகள் எவ்வித சிரமமும் இன்றி இழப்பீட்டுத் தொகை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் இதுவரை 2,119 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 97 லட்சம் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதன் வளம் குறித்து பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மண் வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தின கொண்டாட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த சட்டங்கள் பயனளிக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரினிடாட் டொபாகோ உடனான நல்லுறவு பாரம்பரியம் மிக்கது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர் இரு நாடுகளுக்கிடையே கலாச்சாரம் விளையாட்டு

0: உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒற்றுமை காணப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்திற்காக 2,700 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் மேற்கு வங்க அரசு கையெழுத்திட்டவுடன் இந்த தொகை விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கையின் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் கப்பல் மோசமான வானிலை காரணமாக நடுக்கடலில் பழுதடைந்தது. கடலோர பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினம் நோக்கி பயணிகள் கப்பல் வந்து கொண்டிருந்தது. நாகப்பட்டினம் துறைமுகத்தை நெருங்கி சுமார் 2 கடல் மைல் தொலைவில் வந்தபோது திடீரென மோசமான வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கப்பலின் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த கப்பல் கேப்டன் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு நேரத்தில் கப்பலை நடுக்கடலில் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தினார். இச்சூழ்நிலை குறித்து கப்பல் நிர்வாகம் உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகள், இந்திய கடலோர காவல்படை, கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து அவசர உதவி கோரியது. பயணிகள் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து உடனடியாக இரவு நேர மீட்பு பணிகளை தொடங்கினார்கள். கடல் சீற்றமாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்த போதிலும் மீட்பு குழுவினர் துரித நடவடிக்கையால் கப்பலில் இருந்த இந்திய மற்றும் இலங்கை பயணிகள் அனைவரும் படிப்படியாக இயந்திர படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பயணிகள் அனைவரும் இரவோடு இரவாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: பஞ்சாபில் அம்மாநில தொழில்துறை அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவின் கூட்டாளிகளுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த ஓராண்டுக்குள் 3 முறை அமலாக்கத்துறை இதுபோன்ற சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டினார். சிலி வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிரஸ் மெக்கனா 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்த உள்ளார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் ஜீசாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 14-12, 8-11, 5-11, 11-7, 11-2 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் அபய் சிங்கை வென்றார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெப்டி சீக்மென்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
2: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397793313.
4: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
5: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மை.

0: மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 பண்பலை படிப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை மதுரை புது மாகாளிப்பட்டியரோடு சத்தியசீலன் தந்திருக்கும் மனம் விரும்புதே. மனம் விரும்புதே, மனதிற்குள் பயம், குழப்பம்,

0: இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பண்பலை படிப்பாளிகள். பண்பலை படிப்பாளிகளில் இனிவரும் கவிதை மதுரை புது மாகாளிப்பட்டியரோடு சத்தியசீலன் தந்திருக்கும் மனம் விரும்புதே. மனம் விரும்புதே. மனதிற்குள் பயம் குழப்பம் நீடிக்கும் போதெல்லாம் தேடிச் செல்வதும் மனம் நாடிச் செல்வதும் இங்கேதான். கோள்களின் அடிப்படையில் இயற்கை இயங்குகிறது. அந்த இயற்கை எப்போது தோன்றியதோ அப்போதே தோன்றியதுதான் வழிபாடு. வெள்ளி சனி ஞாயிறு என்று கிழமைகள் மாறினாலும் நோக்கம் மாறுவதில்லை. மன அழுக்கின் தேக்கம் கரைய அணுகுவதுவும் இங்கேதான். மனதில் அழுக்கின் தேக்கம் கரைய அணுகுவதுவும் இங்கேதான். உருவமாய் அருவமாய் என எப்படி இருந்தாலும் பருவந்தோறும் பாங்காய் பண்டிகைகளாய் கொண்டாடுவது மாறுவதில்லை. மேலிருப்பவன் பார்த்து கொள்வான் என்பது தைரிய வார்த்தையாகவும் மேலிருப்பவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது எச்சரிக்கை வார்த்தையாகவும் நம்மை செதுக்கி கொண்டிருக்கிறது. கடலில் திசையறியாமல் தத்தளிப்பவனுக்கு கலங்கரை விளக்கம் போல திசையறியாது தவிக்கும் நம்மை ஈர்க்கும் ஓர் விசை, நல்லிடம் சேர்த்து ஒட்ட வைக்கும் பசை. பொய்வேசம் இடாமல் முழுமனதோடு கோஷத்தை எழுப்பினால் பாவங்கள் நீங்கும். பொய்வேசம் இடாமல் முழுமனதோடு கோஷத்தை எழுப்பினால் பாவங்கள் நீங்கும், ஆனந்தம் பொங்கும். அதற்காகத்தான் நிறைந்து இருக்கிறான் எங்கும். பொய்வேசம் இடாமல் முழுமனதோடு கோஷத்தை எழுப்பினால் பாவங்கள் நீங்கும், ஆனந்தம் பொங்கும். அதற்காகத்தான் நிறைந்து இருக்கிறான் எங்கும். பற்றறுக்க பற்ற வேண்டிய புத்தியை பெற்றால் முக்தி கிடைக்கும். அதற்காய் செயல் அரும்புதே, அச்செயலை செய்ய மனம் விரும்புதே என்று மதங்களை கடந்து மனிதத்தை பேணிட கவிதை தந்தார் மதுரை புது மாகாளிப்பட்டி ரோடு சத்தியசீலன்.
3: கிடைத்ததை எடுத்து அடுத்ததை நடத்து.

இசை வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி தாராபுரம் பூலவாடி சாலை மகாலட்சுமி தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு ஏக்கம். ஏக்கம் வான ஊர்திகள் வட்டமிட, வண்ண விளக்குகள் மின்னிட, வசதி வாய்ப்புகளும் பெருகிட. வான ஊர்திகள் வட்டமிட, வண்ண விளக்குகள் மின்னிட, வசதி வாய்ப்புகளும் பெருகிட. வாழ்ந்த வயகத்தை விட்டு, வளர்ந்த அன்னை மடியையும் விட்டு, அனாதையாய் நான் அண்டை நாட்டில். வாழ்ந்த வயகத்தை விட்டு, வளர்ந்த அன்னை மடியையும் விட்டு, அனாதையாய் நான் அண்டை நாட்டில். ஏக்கமாய் ஏக்கம் என்ற தலைப்பில் கவிதையை நமக்காக எழுதி அனுப்பியிருந்தார் தாராபுரம் பூலவாடி சாலை மகாலட்சுமி.

0: இந்த வார பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், அபுபக்கர் சித்திக், சுமலதா, ஜான் டி பிரிட்டோ, நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.
1: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
2: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
0: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
2: பண்பலை படைப்பாளிகள். சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் தணைகள் பரிமாறும் தேகம்.
2: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
0: கோடை பண்பலை 100.5
2: பண்பலை படைப்பாளிகள். படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
0: நிலைய இயக்குனர்,
2: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
2: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும், ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது

நேற்று என்பது நாம் கடந்து வந்த வாழ்க்கையின் அழகிய பக்கங்கள். அது நம் நினைவு பெட்டகத்தில் பதிந்துள்ள பொக்கிஷம் போன்றது. இன்று என்பது நாம் ரசித்து கொண்டிருக்கும் புதிய அத்தியாயம். அதை தேனிசையோடு இசைத்த மகிழ கோடை பண்பலின் நொறுப்புள்ளி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. இசைக்கு இருக்கும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், தேனி காமையகவுண்டன்பட்டி வீரமணி, ஸ்ரீராம்குமார், மணிகண்டன், மாரியப்பன், முருகன் இவர்களின் விருப்பத்தில் 1961 எம்ஏ திருமுகம் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசனின் கவி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து.

0: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
0: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: ஒரு மணி 10 நிமிடத்தில் இணைந்திருக்கிற கொடை பண்பலை நூறு 5 நெஞ்சிலும் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் நாகர்கோயில் கோட்டாறு கோலப்பன். இவரின் விருப்பத்தில் 1952 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில், ஆர் சுதர்சனம் இசையில், கே பி காமாட்சி சுந்தரம் பாடல் வரிகளில், MS ராஜேஸ்வரி குரலில் இசைக்கிறது பாடல் பராசக்தி திரைப்படத்திலிருந்து.

0: கொடைப்பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

இசை தேரில் ஒரு இன்னிசை பயணமாக கொடை பண்களை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் கொடைரோடு, ராசதானி கோட்டை, சித்தன், மலர்கொடி, பிரபு, ஜனனி, காமணன் இவர்களின் விருப்பத்தில் 1968 கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் உயிரா மானமா திரைப்படத்திலிருந்து.

இசைக்குடியில் இன்னிசை மலர்களை மலரச் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தென்காசி சுப்புலாபுரம் குணசேகரன் பாரத் பிரியன் இவர்களின் விருப்பத்தில் 1965 சி ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து.

0: ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
0: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
0: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9 6 0 1 4.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
4: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
3: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
4: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.
5: திண்டுக்கல்லில் NAACA அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
6: 2026-27 ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: PG பிரிவில் MA தமிழ், இங்கிலீஷ், MCOM, MCOM CA, MSc Maths, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ், ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156.
9: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊற்றி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
10: குடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோவையின் நல்வாழ்த்துக்கள்.

அற்புதம் ஐந்து நிமிடத்துல சேர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தும் நெஞ்சதும் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தூத்துக்குடி வில்லாத்திக்குளம் ஆண்டனி செல்வன். இவரின் விருப்பத்தில் 1966 டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் மிஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து.

0: குடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

முப்பது நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். கொடை பண்பலை இன்னொரு புழு ஐந்துள்ளது நெஞ்சில் நிறைந்தவை. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கோவை சரோஜா, விஜயகுமார், திலகா, சுப்பிரமணியன், ராஜகோபால் இவர்களின் விருப்பத்தில் 1965 சாணக்கியா இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் கவி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் இசைக்கிறது பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
2: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
0: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
7: நாமக்கல் தங்கம் முற்றுள்ள

0: சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ஒரு பண்பலை நேயர் கேட்டிருக்காங்க, மெலனோமா அப்படின்ற தோல் சம்பந்தப்பட்ட புற்றுநோயை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. மெலனோமா அப்படின்றது வந்துட்டு மெலனின் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் இருக்குது நம்ம தோலில். நம்ம கருநிறத்துக்கும் வெள்ளை நிறத்து தோலில் வெள்ளை நிறமும் கருநிறமும் எப்படி வந்துட்டு நம்ம வித்தியாசப்படுத்துகிறோன்னா, அந்த மெலனின் ஒரு பிக்மெண்ட் வந்து நம்ம தோலில் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம கலர் வந்துட்டு நிர்ணயிக்கப்படுது. இந்த மெலனின்னு ஒரு பிக்மெண்ட்டு உருவாக்குற செல் பேர் தான் அந்த ஸ்கின்ல இருக்கிற ஒரு செல் பேர் தான் அந்த மெலனோமா கேன்சரை உண்டாக்குது. ஸோ அதனால் மெலனோமா அப்படின்னு சொல்கிற போது நாங்கள் எப்போவுமே கருப்பு அப்படின்றது நிறத்தை நிர்ணயிக்குவோம். ஸோ தோலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கருப்பு நிறத்தில் எந்த இடத்துல உடம்புல தோலில் இருந்தாலும் அது மறுவாகல் இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன தழும்பாக இருக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது புண்ணு ஆச்சுன்னா அந்த தோலில் வந்து தழும்பு பெருசாகும், தழும்பு வீங்கிட்டே போகும். அதுலேயும் பிக்மெண்டேஷன், அதாவது அந்த மெலனின்ற அந்த கெமிக்கல் வந்துட்டு நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் கருப்பாக தெரியும். ஆனால் மெலனோமான்ற புற்றுநோய் என்னென்னா அப்படியே என்னாகும், தோலை அப்படியே அரிச்சு பெருசாகிட்டே போகும். மெலனோமா வந்துட்டு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் எங்கே வந்து ஓசோன் லேயர் வந்துட்டு கம்மியாக இருக்கோ அந்த நாடுகளில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கின் கேன்சர் ரொம்ப காமன். அதில் மெலனோமா மிக மிக ரொம்ப காமன். இந்த மெலனோமா உருவானதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு புண்ணு மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஒரு சின்ன தோலில் ஒரு புண்ணு வரும், புண்ணு ஆறாது, இல்லை மருவு மாதிரி இருக்கும், அந்த மருவு ஆறாது, நம்ம திடீர்னு பார்த்தா பிளட் வரும், இல்லை நீர் கசியும் அல்லது ரத்தம் கசியும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அது வந்துட்டு சீக்கிரம் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அது எடுத்துடணும். ஏன்னா மெலனோமான்ற கட்டி ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ், அதாவது புற்றுநோய்கள்லையே நாங்கள் வந்துட்டு பயப்படுற ஒரு விதமான புற்றுநோய் வந்துட்டு மெலனோமா புற்றுநோய். இந்த மெலனோமா புற்றுநோய் ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, ரொம்ப சின்னதாக இருக்கும் போதே கல்லீரலுக்கு, மூளைக்கு மற்றும் நெறிகட்டிகளுக்கு பரவிடும். ஸோ நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஒழுங்கான டைமுக்கு பண்ணாமல் அது நெறிக்கட்டி வர்ற வரைக்கும் அல்லது லிவருக்குள்ளே பூந்து போகிற அளவுக்கு மக்கள் வரதுனால பேஷண்ட் பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கொடூரமாக ஃபாஸ்ட்டாக பரவும் எல்லா இடத்துக்கும். இப்போ இந்த மெலனோமா வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா, தோலில் வரும். எஸ்பெஷலி சூரியன் எங்கெல்லாம் நம்ம தோல் மேலே படுதோ அந்த இடங்களில் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா விரலுக்கு அடியில் கருப்பு நிறமாக வரும். நம்ம பார்த்துருப்போம், சில பேருக்கு அடிப்பட்டால் நம்ம விரலுக்கு அடியில் கருப்பு நிறம் ஹெமட்டோமான்னு சொல்லுவாங்க, ரத்த கட்டி ஆகும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரத்த கட்டிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரத்த கட்டி அடிப்பட்டால் வரும், வலிக்கும், கொஞ்ச நாளில் 3 வாரத்தில் அப்படியே காணாமல் போயிடும். ஆனால் மெலனோமா வந்துட்டு வலிக்காது, ஆரம்ப நிலையில் வலிக்காது, வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ நேர்களே, மெலனோமான்றது ஒரு கொடூரமான கேன்சர். எந்த மருவு நம்ம உடம்பு தோலில் வந்துட்டு எங்கே இருந்தாலும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது அல்லது நீர் கசியுது அல்லது ரத்தம் கசியுதுன்னா உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் காமிங்க, ஒரு சத டெஸ்ட் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

பெட்டகத்தில் உள்ள ரத்தினங்களாக மிளர்ந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள்

பள்ளிப்பாளையம், தமிழினியன், தன்யா, குகன், சாய் பிரணவ், சாய்ராம் இவர்களின் விருப்பத்தில் 1974 சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் மிஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் கவி வரிகளில் கே ஜே ஏசுதாஸ், பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து.

இசையில் கதை சொல்லும் இன்னிசை ராகங்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை. பண்பலை நொறு புள்ளி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சிலமலை, புகழ்மதி, சஞ்சனா, வர்ஷன், ஆத்விக், புஷ்பம் இவர்களின் விருப்பத்தில் 1962 பி ஆர் பந்துலு இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் எம் ராஜுவின் குரலில் இசைக்கிறது பாடல் பலிபாண்டியா திரைப்படத்திலிருந்து.

பாடும்

தடிக்கிட்டு

0: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
1: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
0: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
2: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் உயிரெழுத்து.

0: அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: பிற்பகல் 3 மணிக்கு உலாவர இருக்கும் உயிரெழுத்த நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனபாலன் அவர்களின் தெரிவில் இசைக்கியிருக்கிறது. இசைக்கு இருக்கும் நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி. இவர்களின் விருப்பத்தில் 1963 ஏபி நாகராஜன் இயக்கத்தில் கேவி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் குலமகள் ராதை திரைப்படத்திலிருந்து.

பசுமையான நினைவுகளும் தேனிசை கீதங்களும் என இதயம் வருடம் இனிய கானங்களோடு இசைத்து மகிழ்ந்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தன் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியடந்த நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: படகிலே பூங்குழலி, சேந்தனமுதன், இளவரசர் மூவரும் பயணிக்கத் தொடங்கினார்கள். வழியிலேயே வந்தியத்தேவன் இறங்கிக் கொண்டான். ஏனென்றால் அந்த படகிலே நால்வர் பயணித்துச் செல்வது என்பது சற்று சிரம சாத்தியமான விஷயம் என்பதால் அடிக்கடி இளவரசர் நினைவு திரும்புவதும் மறுபடி மயக்கம் போட்டு விழுவதுமாக இருந்தாள். பூங்குழலி அப்போது எழுந்து நின்றாள்.
1: முடியாது, என்னால் முடியாது. இளவரசருக்கு தெரிந்தால் என்னை மன்னிக்க மாட்டார். இன்னும் கொஞ்ச நேரம் படகில் இரு. அந்த மந்திரவாதியை சேற்றிலிருந்து எடுத்துவிட்டு வருகிறேன். இங்கிருந்து இந்த இடம் கிட்டத்தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே படகிலிருந்து கால்வாயின் கரையில் குதித்தாள். அப்படியானால் நானும் உன்னுடன் வருகிறேன். அந்த பாதகனிடம் உன்னை தனியாக விடமாட்டேன் என்றான் சேந்தன் அமுதன்.
0: இல்லை அமுதா, நீ படகில் இரு. இளவரசரை ஜாகிரதையாக பார்த்துக்கொள். நான் பூங்குழலியுடன் போய் வருகிறேன். எனக்கும் அந்த மந்திரவாதியை பார்க்க வேண்டிய காரியம் இருக்கிறது.

0: என்று சொல்லிவிட்டு பூங்குழலியை பின்தொடர்ந்து வேகமாய் ஓடினான் வந்தியத்தேவன். பூங்குழலியின் மனக்கண் முன்னால் மந்திரவாதி மார்பளவு சேற்றில் புதைந்திருக்க, அவனைச் சுற்றி நரிகள் நின்று அவனை பிடுங்கி தின்ன பார்க்கும் பயங்கர காட்சி தோன்றிக் கொண்டிருந்தது. அதற்கிடையே இளவரசர் அவளை பார்த்து, "பெண்ணே, நீ கொலைபாதகி" என்று குற்றம் சாட்டும் காட்சியும் தோன்றியது. இந்த காட்சிகள் அவளுடைய கால்களுக்கு மிக்க விரைவை கொடுத்தன. மந்திரவாதியை அமிழ்த்திய சேற்றுப்பள்ளத்தை அதிவிரைவில் நெருங்கினாள். அங்கே மந்திரவாதியை காணாமல் பெரும் ஏமாற்றம் அடைந்தாள். பின்தொடர்ந்து வந்த வந்தியத்தேவன் அவள் பக்கம் நெருங்கியதும் அவள் தயங்கி நிற்பதன் காரணத்தை கேட்டு தெரிந்து கொண்டான். "வேறு ஒரு சேற்றுப் பள்ளமாயிருக்கலாம். கோடிக்கரையில் எத்தனையோ பள்ளங்கள் உண்டல்லவா? நீ மறந்து போயிருப்பாய்" என்றான். புதரில் ஒரு முனை கட்டியிருந்த சேந்தனமுதனின் மேல் துண்டை பூங்குழலி சுட்டி காட்டினாள். பாவம், அவளால் பேச முடியவில்லை. "சேற்றில் அமிழ்ந்திருப்பான் என்று நினைக்கிறாயா?" "இல்லை, இல்லை. ரவிதாசனை அப்படியெல்லாம் கொன்றுவிட முடியுமா? அவனுக்கு 100 உயிராயிற்றே, தப்பிப்போயிருப்பான்" என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் புதரில் கட்டப்பட்டிருந்த துண்டை அவிழ்த்து எடுத்து கொண்டான். பூங்குழலிக்கு ஆதரவாக அவ்விதம் சொன்னானே தவிர, அவன் மனத்திற்குள் ரவிதாசன் மாண்டுதான் போயிருப்பான், அவனுக்கு இந்த கோர மரணம் வேண்டியதுதான் என்ற எண்ணமும் தோன்றியது. இருவரும் அங்கே மேலும் நிற்பதில் பயனில்லை என்பதை ஒருங்கே உணர்ந்தார்கள். மீண்டும் கால்வாயை நோக்கி நடந்தார்கள். கால்வாயின் கரைகளை அங்கே இருபுறமும் மரங்கள் மறைத்து கொண்டிருந்தன. ஒரு மரக்கிளையை பிடித்து கொண்டு நின்று இரு உருவங்கள் எட்டி பார்த்தது தெரிந்தது. அவற்றில் ஒன்று ஆண் உருவம், இன்னொன்று பெண் உருவம். "அதோ" என்று பூங்குழலி சுட்டி காட்டினாள்.
1: "ஆமாம், அவர்கள் யார் என்று தெரிகிறதா?"
2: "மந்திரவாதி ஒருவன், இன்னொருத்தி என் அண்ணன் மனைவி. எனக்கு முன்னால் அவள் வந்து மந்திரவாதியை விடுவித்திருக்கிறாள்."
1: "நல்லதாய் போயிற்று."
2: "நல்லது ஒன்றுமில்லை. கால்வாயில் படகு வருவதை அவர்கள் உற்று பார்க்கிறார்களே."
0: அந்த சமயம் இரண்டு உருவங்களில் ஒன்று திரும்பி இவர்கள் வரும் திசையை பார்த்தது. உடனே இரண்டு உருவங்களும் புதர்களும் அடியில் மறைந்துவிட்டன.
2: "ஐயோ, அவர்கள் நம்மை பார்த்து விட்டார்கள்."
1: "பேசாமல் என்னுடன் வா. நான் ஒரு யுக்தி செய்கிறேன். நான் என்ன சொன்னாலும் ஆச்சரியப்படாதே. என்னை ஒட்டியே பேசு" என்றான் வந்தியத்தேவன். இருவரும் முன்னர் சொன்ன உருவங்கள் நின்ற இடத்துக்கு சமீபமாக போனார்கள். அந்த இடத்தை கடந்து சிறிது அப்பால் சென்று கால்வாயின் ஓரமாக உட்கார்ந்து கொண்டார்கள். பின்னால் புதரில் மறைந்திருந்தவர்களுக்கு தங்கள் பேச்சு நன்றாய் கேட்கும் என்று வந்தியத்தேவன் நிச்சயப்படுத்தி கொண்டான்.
0: "பூங்குழலி, இதோ பார், ஏன் கவலைப்படுகிறாய்? மந்திரவாதி செத்து ஒழிந்து போனான். போனதே க்ஷேமம்" என்றான் வந்தியத்தேவன்.
2: "ஐயோ, என்ன பயங்கரமான சாவு!" என்றாள் பூங்குழலி.
0: "கொலை செய்துவிட்டு இது என்ன பரிதாபம்?"
2: "ஐயோ, நானா கொலை செய்தேன்?"
0: "பின்னே, அவன் சேற்றில் விழச் செய்தது யார்? நீதானே. திடீரென்று அப்புறம் உனக்கு பச்சாதாபம் வந்துவிட்டது. தப்புவிக்கலாம் என்று வந்தாய். அதற்குள்ளவனை சேறு விழுங்கிவிட்டது. தப்புவிக்கத்தான் வந்தாயோ, அல்லது செத்துப்போய்விட்டானா என்று பார்ப்பதற்குத்தான் வந்தாயோ? யார் கண்டது?
2: உன்னை யார் என்னை தொடர்ந்து வரச் சொன்னது?"
0: "வந்ததினால்தானே நீ செய்த கொலையை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது."
2: "அடி கொலைபாதகி!" "நானா கொலைபாதகி?"
0: "ஆம், சந்தேகமில்லை. நீதான் கொலைபாதகி. நான் மட்டும் யோக்கியன் என்று சொல்லுகிறேனா?"
2: "அதுவுமில்லை.
0: நான் இளவரசரை கடலில் முழுகடித்து கொன்றேன்.
2: நீ மந்திரவாதியை சேற்றில் அமுக்கி கொன்றாய்.
0: அதற்கும் இதற்கும் சரியாக போய்விட்டது. நான் செய்த கொலையை பற்றி நீ வெளியே சொல்லாமல் இருந்தால் நீ செய்த கொலையை பற்றி நானும் யாரிடத்திலும் சொல்லவில்லை."
2: "இளவரசரை கொன்றவன் நீதானா? சற்று முன் அவரை பார்க்கவே இல்லை என்று சொன்னாயே."
0: "வேண்டுமென்றுதான் அப்படி சொன்னேன். இனிமேல் அப்படி உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நான் கூறியதை ஒப்புக்கொள்வாயா மாட்டாயா?"
2: "மாட்டேன் என்று மறுத்தால்?"
0: "உடனே நந்தினி தேவியிடம் போய் நீ மந்திரவாதியை சேற்றில் அமுக்கி கொன்றதை கூறுவேன். நான் செய்த கொலைக்கு சாட்சியம் இல்லை, உன் கொலைக்கு சாட்சியம் உண்டு."
2: "எப்படி?" "நந்தினி என்னை என்ன செய்து விடுவாள்?"
0: "வேறொன்றும் செய்ய மாட்டாள். உன்னை பூமியில் கழுத்து வரையில் புதைத்து யானையின் காலினால் இடரும்படி செய்வாள்."
2: "ஐயோ, என்ன பயங்கரம்!"
0: "வேண்டாம் என்றால் நான் கூறுகிறபடி செய்வதாக ஒப்புக்கொள்."
2: "என்ன செய்ய வேண்டும்?"
0: "அதோ உன் அத்தான் கொண்டு வருகிறானே, அந்த படகிலே ஏறிக்கொள். இரண்டு பேரும் நேரே இலங்கைக்கு போய்விட வேண்டும். அங்கே போய் உன் இளவரசரை நினைத்து அழுது கொண்டிரு."
2: "எதற்காக நான் இலங்கை போக வேண்டும்?" "இங்கே இருந்தால் உனக்கு என்ன?"
0: "ஆ, நீ போய் பழுவேட்டரையரிடம் என்னை பற்றி சொல்லிவிட்டால் அவருக்கு என்ன இருந்தாலும் இளவரசர் பேரில் அபிமானம் உண்டு. என்னை பழிவாங்க பார்ப்பார். எனக்கு இந்த உலகில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிறது."
2: "அட பாவி, இளவரசரை நீ ஏன் கொன்றாய்? அதையாவது சொல்லிவிடு."
0: "சொன்னால் என்ன?" "நன்றாக சொல்லுகிறேன். இளவரசரும் அவருடைய தமக்கையும் சேர்ந்து ஆதித்த கரிகாலரின் ராஜ்யத்தை பறிப்பதற்கு

0: சதி செய்தார்கள். ஆதித்த கரிகாலர் என்னுடைய எஜமானர், அவருடைய விரோதி என்னுடைய விரோதி, அதனால்தான் இளவரசரை கொன்றேன். தெரிந்ததா, இந்த மகாபாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிப்பாய். அதை பற்றி நீ கவலைப்படாதே. நான் சொன்னபடி நீ செய்ய போகிறாயா இல்லையா?
1: செய்யாவிட்டால் வேறு வழி என்ன? அதோ படகு வருகிறது, போய் ஏறிக்கொள்ளுகிறேன்.
0: இதோ பார், நன்றாய் கேட்டுக்கொள். படகில் ஏறியதும் நேரே கடலை நோக்கி செல்ல வேண்டும். கோடிக்கரை பக்கம் திரும்பினாயோ, உன் கதி அதோ கதிதான். இங்கே இருந்து நான் உங்கள் படகை பார்த்து கொண்டிருப்பேன். படகு கடலை அடைந்த பிறகுதான் இங்கிருந்து நகருவேன்.
1: சரி சரி, இங்கே இரு, உன்னை 100 நரிகள் பிடுங்கி தின்னட்டும்.
2: வந்தியத்தேவன் செய்த சமிகையை பார்த்துவிட்டு பூங்குழலி அங்கிருந்து விரைந்து போய் படகில் ஏறிக்கொண்டாள். படகு மேலே சென்றது. வந்தியத்தேவன் அவளிடம் கூறியபடி அங்கேயே உட்கார்ந்திருந்தான். அரை நாழிகை சென்றது. படகு கால்வாயில் வெகு தூரம் வரை சென்று மறைந்தது. திடீரென்று வந்தியத்தேவனுக்கு பின்னால் என்று ஒரு பயங்கர சிரிப்பு கேட்டது. வந்தியத்தேவன் திடுக்கிட்டவன் போல பாசாங்கு செய்து சட்டென்று எழுந்து நின்று பார்த்தான். மந்திரவாதி புதர்களுக்கு மத்தியில் எழுந்து நின்று பேய் சிரிப்பது போல பயங்கரமாகச் சிரித்தான்.
3: ஐயோ, பிசாசு என்று அலறிக்கொண்டு
2: வந்தியத்தேவன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். பொழுது புலர்ந்தது. கருநிற அழகியான இரவெனும் தேவி உலக நாயகனை விட்டு பிரிய மனமின்றி பிரிந்து செல்ல நேர்ந்தது. நாயகனை தழுவியிருந்த அவளுடைய கரங்கள் லேசாக கடந்து விடுந்தன. வாழ்க்கையிலே கடைசி முத்தம் கொடுப்பவளைப் போல கொடுத்துவிட்டு இரவெனும் தேவி இன்னும் தயங்கி நின்றாள். மாலையில் மறுபடியும் சந்திப்போம். 4 ஜாம நேரந்தானே இந்த பிரிவு, சந்தோஷமாக போய்வா என்றது உலகம். இரவு தயங்கி தயங்கி உலகத்தை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சென்றது. உள்ளத்திலே அன்பில்லாத கள்ளக்காதலனைப் போல இரவு பிரிந்து சென்றதும் உலகம் மகிழ்ச்சியினால் சிலிர்த்தது. ஆஹா ஆஹா, விடுதலை என்று 1000 பறவை இனங்கள் பாடி களித்தன. மரங்களிலும் செடிகளிலும் மொட்டுக்கள் வெடித்து மலர்ந்தன. எங்கிருந்தோ வண்டுகள் மந்தை மந்தையாக வந்து இதழ் விரிந்த மலர்களைச் சூழ்ந்து கொண்டு இன்னிசை பாடி களித்தன. விதவிதமான வர்ணச் சிறகுகள் உள்ள தட்டாரப்பூச்சிகள் 4 பக்கங்களிலும் ஆனந்தக் கூத்தாடின. கீழ்வானத்தில் பொன்னிறம் கண்டது. வானச் சுடர்கள் ஒவ்வொன்றாக ஒளிமங்கி மறைந்தன. இதுவரையில் வானவீதியில் பவனி வந்து கொண்டிருந்த பிறைச்சந்திரன் நிற்கட்டுமா போகட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தான். ஓடையில் படகு மெல்ல மெல்லச் சென்று கொண்டிருந்தது. பட்சிகளின் கோஷ்டிகானத்தோடு துடுப்பு தண்ணீரை தள்ளும் சலசல சப்தமும் பூங்குழலியின் செவிகளில் விழுந்தது. திடுக்கிட்டு கண் விழித்தாள். ஒரு கிளையில் வெடித்த 2 அழகிய நீல நிற மொட்டுக்கள் ஒருங்கே மலர்ந்தது போல அவளுடைய கண்ணிமைகள் திறந்தன. எதிரே இளவரசரின் பொன்முகம் தோன்றியது. இன்னும் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். தூக்கம்தானா, அல்லது ஜுரவேகத்தில் இன்னமும் உணர்ச்சியற்று இருக்கின்றாரா? தெரியவில்லை. எனினும் அவருடைய திருமுகம் எவ்வளவு பிரகாசமாயிருக்கிறது!
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: அருள்மொழிவர்மரை பற்றி கேள்விப்பட்டிருந்த வந்தியத்தேவன் ஒரு பேரரசின் இளவரசராக மட்டுமே அவரை நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவரோட நெருங்கி பழக தொடங்கியதிலிருந்து பெரிய மனமாற்றத்தை பார்த்துக்கிட்டு வரோம். தூங்கிக்கிட்டு இருந்த அராபியர்களை கொல்லும் யோசனைக்கு உடன்பட மறுத்துட்டான். இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. 3 நாள்ல பொய் பொன சுருட்டு சமயோசித்த தந்திரம் இதிலெல்லாம் பற்றுவிட்டு போயிடுச்சுங்கிறார் ஆசிரியர். பொன்னியின் செல்வரை தன் வானமாக கருதி சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கிற பூங்குழலி இப்ப தனக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காக பார்க்க தொடங்கிட்டான். சேற்றில சிக்கிக்கிட்டவனின் ஓலக்குரல் கேட்டு மறுபடியும் திடுக்கிடுறார் அவர். இளவரசருக்கு தெரிஞ்சா என்னை மன்னிக்க மாட்டார்னு சொல்லிட்டு ரவிதாசனை விடுவிக்க ஓடுறார். சில குறிப்புகளை சிந்திப்போம். தாபம் என்கிற சொல்லுக்கு துன்பம், துயரம், வேதனை என்றெல்லாம் பொருள். இதை அடிப்படையாக கொண்டு உருவான தொடர்கள் அனுதாபம், பச்சாத்தாபம், பரிதாபம், மனஸ்தாபம். இப்படி அனுதாபம் இரக்கம், மனஸ்தாபம் மனத்தாங்கல், பரிதாபம் இறங்கத்தக்க நிலை, பச்சாத்தாபம் இறங்கத்தக்க நிலைக்கு உள்ளாக்கினதால ஏற்படும் பரிவு, கழிவிறக்கம், செஞ்ச காரியத்துக்காக அகச்சான்றின் உறுத்தல், இதன் காரணமாக விளையிற மன உளைச்சல், யானையின் காலினாலே இடரும்படி

0: தண்டனை. இதை கேட்டதுமே புறநானூற்று பாடல் நம் நினைவுக்கு வருது இல்லையா? சோழன் கிள்ளிவளவன் கடையெழு வள்ளல்கள ஒருவனான மலையமானின் குழந்தைகளை யானை காலிட்டு அழிக்க உத்தரவிட்டான். செம்பியன் மரபின் பெருமையையும் காரி மரபின் இரக்க குணத்தையும் எடுத்து சொல்லி கொல்லும் எண்ணத்தை கைவிடுமாறு அறிவுறுத்தினார் புலவர் கோவூர்கிழார். சொன்ன விதம் மனத்தை நெகிழ வைக்குது. அவங்க முகத்தை பார். முதல்ல யானையை பார்த்து அழுதாங்க, அப்புறம் அழுகையை மறந்து மருண்டு போய் பார்க்கறாங்க. விதவிதமா வர்ணச்சிறகுகள் உள்ள தட்டார பூச்சிகள் நாலா பக்கமும் ஆனந்த கூத்தாட்டின. ஒரே வாக்கியத்துல அருமையான சித்திரம். மிகவும் தொன்மையான உயிரினங்கள்ல ஒண்ணு தட்டார பூச்சி. இத தட்டாம்பூச்சி தட்டான்லாம் குறிப்பிடுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரு தும்பி. பெரும்பாலும் நீர்நிலைகளுக்கு பக்கத்துல கம்பியை போல நீளமான உடல் அமைப்புடன் காற்றில கூத்தாடுவதை காணலாம். இன்னொரு வகை இன்னும் மெல்லிய உடலுடன் இயங்குவதையும் பார்க்க முடியும். இது ஊசி தட்டார பூச்சி, ஊசி தட்டான், ஊசி தும்பி. சாதாரண தும்பியின் சிறகுகள் ஏற்ற தாழ்வா இருக்கும், ஊசி தும்பியின் சிறகுகள் இணைஞ்சிருக்கும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஹாய், வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுவரைக்கும் எல்லாமே நல்லா தான் போகுது தம்பி கனி. இருக்கட்டும், கோடை எஃப்எம் 100.5 கலக்கல் ஹிட் சாங்ஸ். இப்போ டோல் தமாக்கா தூள் நிகழ்ச்சியில் தூள் கிளப்ப இருக்கு. நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கணும்னு நினைச்சா ஆகா உலகம் என்ன ஆகிறது யோசிங்க. அதனால் எது நடந்தாலும் அதெல்லாம் நாம் ஏற்றுக்க தான் வேணும். அட, என்ன ஒரு தத்துவம்! எல்லாம் சரி, பாட்டு எப்போ வரும்? இந்தா அப்படி வருது.

0: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
0: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397933313.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

நேரம் 2:36. நேர்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில், அதாவது 3 மணிக்கு வர்ற உயிரெழுத்து நிகழ்ச்சி அழகாக இருக்கும் நம்ம நேயர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனபாலன். ஆகா, ரொம்ப சந்தோஷமா கோடை எஃப்எம் இல் டோல் தமாக்கா தூள் கேட்டுட்டு இருக்கோம். ரா ரா ரக்கம்மா ஏய்!

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலைசிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
6: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
5: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
6: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544177.
7: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
10: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

கொடைக்கானல் பண்பலையில் டோல் தமாக்கா தூள் கேட்டுட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு நாட்டோட மிகப்பெரிய சொத்துன்னு நமக்கு தெரியும். அவங்களோட எனர்ஜி ஆற்றல் வேற லெவல்பா. மாணவர்கள் அது சரியாக பயன்படுத்திக்கணும், எல்லாரோட விருப்பமும் அதுதான், ரைட்? ஆமாம், எதுக்கு இந்த விஷயம் இப்போ சொல்லணும்னு யோசிக்கிறீங்களா? நேரில் இன்னைக்கு இரவு 8 மணிக்கு வரும் இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கானது. 2 விளையாட்டுகள் இருக்கு, பஞ்சதந்திரம், தை தை தத்தை. வாங்க ஜாலியாக விளையாடலாம். எப்படி விளையாடணும்னு 8 மணிக்கு தான் சொல்வோம், கவனமாக கேட்டுக்கோங்க.

0: மூன்று மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேற்கு வங்கத்தின் புதிய முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றுக் கொண்டார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் மூன்று காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கையில் தாவேகா தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தாவேகா அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்கவுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேகா மீறியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் June 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உட்பட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. எகிப்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5. சத்தம் கே

வணக்கம் நேர்களே, உங்களின் கற்பனைகளில் தவழ்ந்த ரசனைகளின் கவி வரிகளையும் அதற்கான திரைசை பாடல்களையும் காற்றலை வழியை தந்து வரும் கோடை எஃப்எம்மின் உயிரெழுத்து நிகழ்ச்சியை இன்னைக்கு சிறப்பிக்கும் நம் நேயர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனபாலன். சங்கீதம் சார்ந்த திரைசை பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கும் நாமக்கல் ராசிபுரம் தனபாலன் அவரின் முதல் பாடல் சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து. முப்பெரும் தேவியருள் ஒருவரான சரஸ்வதியின் வாகனம் பசு கோமாதா. தனது வாகனத்தை வணங்கி சரஸ்வதி பாடும் பாடல் இதோ

0: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
0: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள்.

0: எங்கும் எவரும் தர முடியாத விலையில் பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வாட்டிகன் குர்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர்வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுதாவணி, மதுரை.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
8: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு பேரண்ட்ஸ் வந்து வந்தாங்க, அவங்க குழந்தை பிறந்து வந்து 1 மாதம் ஆச்சு, ஆனால் கால் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வந்து நல்லா வளைஞ்சிருக்கு கால். அவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. அவங்களோட இது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கால் சரி பண்ண முடியுமா, சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற இது தான். ஏன் குழந்தை கால் வளைஞ்சது அப்படிங்கிற டவுட் இது தான் மாற்றி கேட்டுருந்தாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, ஒன்று வந்து ஜெனிட்டல் ஒன்று வந்து ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்க கால் பிறவிலேயே வளைஞ்சி இருக்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொஷன். ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது குழந்தை வந்து ஒரு பொசிஷனில் கால் வளைச்ச மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, லாங் ஸ்டாண்டிங் இருக்கும்போது அந்த கால் வளைஞ்சிருக்கும். இதை 100%க்கு சரி பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் 6 மாதத்தில் இது வந்து நியூட்ரலுக்கு வந்துடும், ஸோ சரியாயிரும். பட் அதுக்கப்புறம் எல்லாமே அதுக்கப்புறம் இருக்க 4-5 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் மாதிரி தான். பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து மேனுப்புலேட் பண்ணிவிடுவோம், அந்த காலை வந்து நேர் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு நேர் பண்ண ட்ரை பண்ணுவோம், அது என்னென்ன கிரேடிங்கில் இருக்குன்னு கூட கிரேட் பண்ணுவோம். ஸோ சிடிவின்னு சொல்லுவோம். ஸோ கிரேட் பண்ணிவிட்டு கிளப் ஃபுட், இது பேர் வந்து கிளப் ஃபுட்டுன்னு சொல்கிறது. ஸோ அது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, நேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் டிஃபார்மிட்டிஸ் நிறையா இருக்கும், அதில் ஒன்று ஒன்றா கரெக்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ டக்குன்னு நம்ம நேராக எடுத்து கால வைக்க முடியுமோன்னு கேட்டால் அப்படி வைக்க முடியாது. ஒரு ஒரு டிஃபார்மிட்டியாக ஒன்று நம்ம கரெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கட்டில் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நேராக கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்குன்னு தனியாக ஷூஸ் இருக்குது, அந்த குழந்தைங்க வந்து ஃபுல் டைம் போடுற மாதிரி ஷூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு மட்டும் போடுற மாதிரி ஷூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து 100% இதாகும். இதில் மெயின் என்னென்னா, ஃபாலோஅப். கால் நேரம் ஆயிடுச்சு, நான் இதுக்கு மேலே டாக்டர் போய் பார்க்கல அப்படின்னு வந்த பேரண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 மாதத்தில் காலில் நேர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த ஷூஸ் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் கால் நேரம் ஆயிடுச்சே போடலன்னு சொல்லி விட்டுருவாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 மாதம் கழிச்சு எங்கிட்ட வருவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் திரும்பவும் கால் வளைஞ்சிருச்சு சார் அப்படின்னு. ஸோ திரும்பவும் அது மாவுக்கட்டு போட்டு நேர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஷூஸ் சொன்னால் தான் அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கரெக்டான ஃபாலோஅப். டாக்டர் பார்க்குறீங்க, ஸோ அது கரெக்டாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து காசுலாம் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து திரும்ப வராமல் இருக்கும்.
9: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது.
8: மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
7: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

நேரம் பிற்பகல் 3:18 கொடைக்கானல் பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்னைக்கு நாமக்கல் ராசிபுரம் தனபாலன் நேயரின் விருப்ப பாடல்கள் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இனி கொஞ்சம் சலங்கை. பாடலும் நாதஸ்வரமும் இரண்டர கலந்து விட்டால் மெய்மறக்க செய்துவிடும் பாடல் இது.

0: இந்த நிலம், இந்த காடு, இந்த மலை, இவை எல்லாம் இயற்கையின் ஒரு பகுதி. அதே போல பழங்குடி மக்கள் இந்த பசுமை சூழலின் இதயம். காடுகளை காக்கிறவர்கள் அவர்கள், விலங்குகளோடு பகிர்ந்து வாழ்கிறவர்கள் அவர்கள், இயற்கையை ஆளாமல் இயற்கையோடு வாழ்கிறவர்கள் அவர்கள். இது நம்முடைய பூமி போல அவர்களுடைய பூமியும். வாழவும், சிரிக்கவும், வாழ்க்கையை ரசிக்கவும் அவர்களுக்கும் சம உரிமை உண்டு. பழங்குடி மக்கள் நாகரிகத்தின் விளிம்பு அல்ல, நாகரிகத்தின் அடித்தளம். சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
1: மேலும் விவரங்களுக்கு tholkudi.in.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
6: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
5: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
6: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
7: திண்டுக்கல்லில் NACA அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
8: 2026-27 ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
7: PG பிரிவில் MA தமிழ், இங்கிலீஷ், MCOM, CA, MSc Max, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாட பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
9: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
10: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ, இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
12: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: குடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோவையின் நல்வாழ்த்துக்கள்.
14: மேற்கத்திய இசையின் தாக்கம் அதிகம் கொண்ட காலகட்டத்தில் கோடை பண்பலையின் உயிரெழுத்து நிகழ்ச்சி நாமக்கல் ராசிபுரம் தனபால நேயரின் விருப்பத்தில் கர்நாடக சங்கீதத்தை மையப்படுத்திய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இனி திருவிளையாடல். சங்கீதம் கற்றவர்களுக்கு என்றுமே கர்வம் இருக்கக்கூடாது என்பதை விளக்கும் பாடல், உணர்த்தும் பாடல்.

0: தெருக்கிறது கதா
1: கரிசம்
0: தெருக்கிறதா
1: பரணி
0: தெருக்கிறதை தகதிரி மக கக பப மத பபரி மக பபர பனிதா சனிரி தகதிரி

நாதஸ்வரத்திற்கும் நாட்டியத்திற்கும் நடைபெறும் போட்டி நடுவே நாட்டியம் மூலமாகவே நலம் விசாரிக்கும் பாடல். இப்போ உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தில்லானாம் மோகனாம்பாள்.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ, இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
9: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
11: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
6: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ, இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.

0: குரல்,
1: பல்
0: அல்லது
1: முறுவல்
0: அல்லது
1: புன்சிரிப்பு
0: அல்லது
1: சோறு
0: அல்லது
1: பால்
0: மூரல்
1: முறுவல்

0: பாட்டும் பதமும்
1: நேரம் பிற்பகல் 3:45. கொடைக்கானல் பண்பலை 100.5 உயிர் எழுத்து கேட்டுட்டு இருக்கோம். பாரம்பரிய இசைவாத்திய கருவிகளின் ஒலிகளை செவிகள் வழியே தந்துட்டு இருக்கும் உயிரெழுத்து நாமக்கல் ராசிபுரம் தனபாலன் விருப்பத்தில் நாம் பாடும் பாடல் நமக்காக மட்டுமல்ல பிறர் கேட்டு மகிழும்படியாகவும் இருக்க வேண்டும் என்பதை சொல்லும் பாடல் வானம்பாடி படத்திலிருந்து இசை வானம்பாடி நமக்கோடு FM இல்

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965239999.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.

0: கோடை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: நேரம் பிற்பகல் 3:54. நாமக்கல் ராசிபுரம் தனபாலன் விருப்பத்தில் வரும் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி லட்சுமி கல்யாணம். பெண்ணாக பிறந்து பருவ வயதை அடைந்து விட்டால் எத்தனை

நேரம் பிற்பகல் 3:54. நாமக்கல் ராசிபுரம் தனபாலன் விருப்பத்தில் வரும் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி லட்சுமி கல்யாணம். பெண்ணாக பிறந்து பருவ வயதை அடைந்து விட்டால் எத்தனை பேர்தான் பெண் பார்க்க வந்து தட்டி கழிப்பார்கள். அந்த வருத்தத்தில் பாடும் பாடல் இது.

0: நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்திலிருந்து. ஒருவரை காதலித்து வேறொருவரை மணக்க நேர்ந்ததும் விபரம் தெரிந்த கணவன் அந்த காதலை சேர்த்து வைக்க முயல்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் பாடும் பாடல்.
1: சொன்னது நீ தானா?
0: அவர்

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் மூன்று காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கையில் தாவேகா தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தாவேகா அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்கவுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேகா மீறியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் June 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடி பண்பலை 105.

0: காரவாடி பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மல்லசமுத்திரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
5: இந்த கல்வி

0: ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: வழங்கும் வண்ணத்தூரிகை
2: இணைந்து வழங்குவோர்
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: கோடை பண்பலை 100.5 இது வண்ணத்துரிகை. கலகலப்பாக பேச, குறும்பாக சிரிக்க, சின்ன சின்ன கேள்விகள் பெரிய மகிழ்ச்சி தர கோடை பண்பலை 100.5 வண்ணத்துரிகையில் இது கலக்கல் கேள்வி. கலக்கல் கேள்வியில் கலந்து கொள்ள பொதுவான நேயர்கள் வரலாம். 24 24 26 மற்றும் ஒரு எண் 290 330 33. மகளிர் 24 24 29. அறிமுக நேயர்கள் 24 24 24 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சுழியம் 4542. கலகலப்பான கேள்விகளோடு இங்கே மூத்த அறிவிப்பாளர் ஜான் டி பிரிட்டோ உடன் கனிமுத்து.

0: என்றும் நிகரான
1: கேட்டுக்கப்பா.
0: ஏன் கேளு.
1: ஏன்மா?
0: 3 மணி நேரம் விடாம
1: சே
0: தொடர்ந்து இப்படி ப்ரோக்ராம்
1: பண்றேன்.
0: டெடிகேஷனுக்கு ஒரு அளவு இல்லையாப்பா.
1: இல்லவாமா, என்ன சொல்லியிருக்காங்க, நல்லா வேலை பார்க்குறவங்கள நல்லா வேலை வாங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
0: அப்படியா? ஏன்ப்பா மாப்பிள்ள?
1: ஏமா,
0: ஒரு சந்தேகம்.
1: எதுக்குமா? இல்லைம்மா, அதை விட எனக்கு பயங்கரமான சந்தேகம்
0: இருக்கு. பிரியாணி வாடகை அடிச்சுக்கே இருந்துச்சு, அது வாடகை மட்டும் தானா இல்லை உள்ள சரக்கு வந்துச்சா?
1: மாமா அங்கே இருங்க, இதை பற்றி வெளியே பேசக்கூடாதா?
0: ஓ அப்படியா?
1: ஆமாம்,
0: அவங்க சாப்பிட்றதும் பார்த்து போயிட்டு நல்லா இருக்கு மாப்பிள்ள. உங்க சொல்ல
1: வாசனை வாசனை வந்ததா அதோட கிளம்பிடணும்
0: மாப்பிள்ள.
1: அதை விட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுல இறங்குனீங்கன்னா
0: இந்த பிரியாணி வாடகை டிரான்ஸ்மிட்டர் கேட்டு அங்கேருந்து போன் பண்ணுறாங்க. யோ நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்கன்ட்டு.
1: எப்படி அம்மா, வயர் வழியா போயிருக்குமா?
0: ஆமா ஆமா ஆமா.
1: இல்ல ஆள் மூலமா போயிருக்குமா?
0: நம்ம வந்து வயர்லெஸ் தான். நம்ம வயர்லெஸ் பண்ணாங்க, வயர்லெஸ்.
1: சரி ஆமா ஆமா. நான் ஒரு 5-6 நாள் அவங்க ஆளை காணோம், ரொம்ப வருத்தப்பட்டவமா.
0: ஆமா ஆமா.
1: நீங்க எங்க போனாலும் பல பிரச்சனை எழுத்துட்டு வரீங்கன்னு தெரியும்.
0: ஆமா ஆமா.
1: இருந்தாலும் இவ்வளவு பேருக்கு மத்தியில என்ன பிரச்சனை எழுத்துட்டு வந்தீங்கன்றத
2: எங்களுக்கு
1: இல்லப்பா இல்லப்பா. பொறுங்க பொறுங்க.
0: அந்த பிளான் அந்த பிளான் தான் தெரியுமில்ல.
1: ஏமா, நம்ம மைண்ட் வாய்ஸ் எங்கெங்கயோ போகுது, யாராரோ அட்டாக் பண்ணது அது மட்டும் தெரியுது. சரி எங்க போனீங்க அதை சொல்லுங்க.
0: யாருக்கு நம்ம மேல கோபம் இருக்கோ இல்லையோ, சக்திக்கு பயங்கரமான.
1: ஐயோ மாமா அங்க இருங்க, இதை விட பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்குது. நான் தான் சொல்ல மறுக்கிறேன்.
0: பிரியாணி சாப்பிடல?
1: இல்ல மாமா.
0: வாட மட்டும்
1: இல்ல, காமிக்க கூட இல்ல மாமா. அப்படி எட்டி பார்த்த வெளியே
2: ஆடாதீங்க மாமா, அங்கிலி மூக்குல பட்டு ரத்த கொட்டிருங்க மாமா.
1: யோ மாமா, நான் கேட்டேன் எங்க போனீங்க.
0: அதாவது
1: இப்பதான் அதாவதுல ஆரம்பிக்கிறீங்களா?
0: கம்பத்துக்கு போனேன்.
1: எங்க
0: கம்பம்?
1: எங்க நம்மூர் பக்கம்.
0: நம்மூர் பக்கம்.
1: சரி ஆமா.
0: அங்க ஒரு கும்பாபிஷேகம்.
1: கம்பத்துல கும்பாபிஷேகம் ஆச்சா? எழுதி வச்சுக்கோங்கப்பா.
0: அங்க போய் அட்டன்மெண்ட்.
1: சரி ஆமா.
0: அங்கேயும் ஒரு அம்பெடுத்துட்டு.
1: அதானே, நம்ம பிரச்சனை இருக்கலாம் தூக்க வராதோ. வீட்டிலோட அக்கா சொன்னாங்க, எப்பா அந்த பக்கம் போனா அவர் இருந்தா இந்த பக்கம் வர சொல்லுப்பா. போன பக்கம் பயங்கர பிரச்சனை இழுத்துட்டு வராரு, பஞ்சாயத்து இழுத்துட்டு வராரு, நம்ம தாங்க முடியல.
0: எங்க உடனே
1: பிச்சுக்கிற மாதிரி இருக்கு.
0: எங்க உடனே மல்லு கட்டிக்கே இருக்கேன்.
1: சரி என்னாச்சு மாமா சொல்லுங்க.
0: மாப்பிள்ள கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு இருந்தோம்.
1: எப்படி இப்படியா?
0: ஆமா ஆமா. அந்த அந்த பூசாரி கார்ல ஐயா கையில கும்பம் வச்சிருந்தாரு.
1: கும்பம் வச்சிருந்தாரா? சரி ஆமா. நீங்க என்ன பண்ணீங்க
0: ஐயா? ஒரு சந்தேகண்டே.
1: என்ன
0: என்ன என்னாரு ஐயா? நம்ம ஊர் கம்பம்.
1: சரி,
0: உங்க கையில கும்பம். கம்பத்துக்கும் கும்பத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டேன்.
1: ஏமா இப்படிலாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூசாரி மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா?
0: அவங்க தான்
1: பாராட்டு தெரிவிப்பாங்கன்னு சொல்ல வந்தேன்.
0: அங்க விரட்டுன விரட்டு.
1: சரி ஆமா.
0: அடு அனந்தம்பட்டி பாளையம் சின்னமனூர் தேனி அப்படியே பெரியவள வந்து
1: எப்படி அவங்க அப்படி கரெக்டா இருக்கு சொல்றீங்க?
0: எங்க
1: ஓடி வந்து பழக்கம். சரி அவங்க இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
0: அதாவது நம்ம

0: ஷாஜகான் இப்போ வந்து ஆளை பிடிச்சி வச்சிருக்கு.
1: எத்தனை பேருப்பா?
0: மூணு பேர்.
1: சரி ஆமா.
0: அவங்ககிட்ட கம்பத்துக்கும் கும்பத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா,
1: சரி ஆமா,
0: போற போக்குல ஏதாவது கேசரி ஏதாவது மிச்சம் கிச்சம் இருந்தா
1: கிடைக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு என்ன சந்தேகம்னா, இது முன்னாடியே சொன்னீங்கன்னா இதை விட பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன்.
0: வராங்க, வாங்க.
1: பங்காளி வேற காணும், இப்படி மாட்டி விட்டு கிளம்பிட்டாங்களா?
2: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வாங்க ஐயா. யாரையா
2: கண்டுபிடிச்சேன்? மாமனும் பங்காளியும் கண்டுபிடிச்சேன். நீங்க நடமா நடமா
1: பிரியாணி கிடைக்காத
2: வரைக்கும் தாமரம் பசங்க.
0: அது ஏன் கண்டுபிடிச்சீங்க? பசுவை பிடிச்சிக்கலாம்ல? கம்பத்துக்கும் கும்பத்துக்கும் என்ன
2: வித்தியாசம்?
0: இதெல்லாம் எப்படி
1: மாமனு பிடிச்ச பாட்டா சொல்றீங்க?
0: இது எப்படி தானா வருது?
1: வருதுமா?
0: சரி, அடுத்த ஆண்டு வாப்பா வாங்க.
1: நம்ம சங்கத்து உறுப்பினர்கள் இல்லையா, அப்படியே உதிக்கும் மனசுக்குள்ள இருந்து.
0: வாங்க,
1: எல்லாரும் முறைச்சு பாக்குற மாதிரி இருக்கோம். நாங்க திரும்பிக்கிறேன். இல்ல,
0: நம்மள இருந்து பாத்துக்கோ. வாங்க, வணக்கம்.
1: கம்பம் கும்பம்.
3: வணக்கம் சார்.
0: மாமியாரே
3: சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்க மாமியாரே, உங்க பேர்
1: சொல்லுங்க.
0: நீங்க எங்க மாமியார்? எனக்கு தெரியும், மத்தவங்க தெரியும் சொல்லுங்க.
3: தேனி மாவட்டம் சின்னமனூர் கப்பனாவாசிரங்க.
0: கேட்டுங்கப்பா.
1: ஏன்
0: எங்க மாமியார் பவுன் தாய் பேசுறாங்கப்பா?
1: அப்படியே கம்பம் முடிச்சுட்டு அப்படியே சின்னமனூர்ல வந்து
0: இறங்கவே இல்லை.
1: இல்ல, அதான் என்ன
0: சொல்லுங்க. கம்பத்துக்கும் கும்பத்துக்கும் என்ன வித்தியாசம்?
3: கம்பம்
0: ஊனிட்டீங்களா
1: கேப்பாங்க.
0: அப்புறம்
3: கொடிக்கம்பம்.
0: நெரு தாமரை சொல்லிட்டாரு. வரணா மதிய மதிய கஞ்சி சரியில்லை.
1: இல்லம்மா, நல்லா சாப்பிட்டு பேசலாமா வேணாமான்னு
0: யோசிக்கிறாங்க. அப்படியே வெளியே போய்
1: சரி
0: பிரியாணி வாசனைய திரும்ப அப்படியே ஒரு பிடிச்சி
1: வந்துடுறேன். சரி, உங்களுக்காக போறேன்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
8: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
9: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
8: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
9: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
10: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
11: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
10: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
13: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
14: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
13: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
14: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
13: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
14: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
13: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
15: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
16: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தரமுடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ் வட்டிகன்.

0: kurtis, quad sets, palazzo pants, எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸ் ஓட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபிள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டீ-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுதாவணி, மதுரை.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
2: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
1: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
2: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 7.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
7: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
10: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
11: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
12: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
10: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை,
12: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
13: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
14: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
15: அம்மா, எனக்கு இந்த சீட்டு கிடைக்குமா?
16: சில
15: விஷயங்கள் ரொம்ப விவரமா கேட்க
16: வேண்டிய.
15: வணக்கம். யாருப்பாது
17: இந்த பஞ்சு?
15: யார் மங்கள் பேர் பங்களி? இது எங்கேயோ
16: நான் என்ன சொல்றேன், இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கீங்க, பெர்மனண்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த நேரம் குறையுமா இல்லையா?
15: மாமா, மறுபடியும் இந்த நிரந்தரத்தை யாபடுத்தாதீங்க மாமா.
16: சொல்லுங்க, கும்பத்துக்கும் கம்பத்துக்கும் என்ன வித்தியாசம்
17: மாமா? கும்பகோணம் இருக்கு மாமா,
16: வேற ஏதாவது இருக்கா?
15: ஏன் ரொம்ப நல்லா இருக்கா? ராகு கேதுல சரியா இருக்கா? கும்ப ராசியில
18: தெரிஞ்சுக்கிட்டு
15: மாமா, அந்த பாட்டை வரை யாபடுத்திட்டாரு, கம்மங்காடு
16: மாதிரி பாட்டு.
15: அதுல ஒருத்தவங்க ரொம்ப நல்லா நடனம் மாட்டிட்டு இருப்பாங்களா?
16: ஆமா ஆமா,
15: இல்ல ரெண்டு பேரும் நடனம் ஆடுவாங்க.
18: மைண்டம் பண்றானே,
16: வாங்க.
19: சத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அண்ணன் ஜான் பிரிட்டோ அவர்களுக்கும், குழந்தைங்க நிலையத்துல பேசும்போது குழந்தையாவே மரியாதை கனிமுத்து அவர்களுக்கும்,
15: நூறு ஜகான்
19: என்னன்னு
16: தெரியல.
15: கம்பத்துக்கும் கும்பத்துக்கும் என்ன?

0: சொல்லிட்டீங்கன்னா திருவிழாவுக்கு போயிட்டு
1: சைவ
0: வந்துருவோம்.
1: சாப்பாடு இப்ப பிரியாணி சாப்பிடுறீங்களே, வேண்டாம் கோடைக்காலம் முடிஞ்ச பிற்பாடு சாப்பிடுங்க.
0: மறுபடியும் பிரியாணியா?
2: இல்ல மாப்பிள,
0: என்னவாமா
2: கால நடந்த சம்பவம் உனக்கு
0: தெரியும். ஆமா, என்னவா?
2: சைவ சாப்பாடு சாப்பிடுறது தெரியாம சொல்லிவிட்டேன்.
0: சரி ஆமா,
2: அதை இப்ப புடிச்சுக்கிட்டேன். அண்ணமா அடுத்த ஆன்மா வாங்க.
0: ஆக மொத்தம் பதில் வராது போல தெரியுது. இந்த வரைக்கும் ஏமா பிரியாணி அரை மணி நேரமா போயிரும் போல தெரியுது.
2: பதில் சொல்ல விட மாட்டோம், வாங்க. என்னம்மா அவ்வளவுதானமா? ஆ, இன்னும் ஒரு ஆள் இருக்காரு. யாருங்க?
0: கும்பத்துக்கு
2: என்ன வித்தியாசம்? ஓஹோ, கரண்ட் இல்லையா?
0: அதுக்கப்புறம் வந்து பேசல.
2: அவர் சொன்ன கான்செப்ட் புரியல. மின் கம்பம் இருக்கு.
0: ஓ சரி சரி,
2: மின் கும்பம் இல்ல. ஆமா அம்மா, என்னம்மா நாங்க பாட்டே கேட்க கூடாது? சரிங்கம்மா. அம்மா இந்த நூர் ஜனத்துக்கு
0: ஏன் இப்படி வளைச்சு வந்து சொல்லணும்? என்ன காரணம்?
2: நம்ம புரியுதா?
0: புரிஞ்சு. ஓ, நம்மள வந்து பரிசோதிக்கிறாரு.
2: இருக்கட்டும்
0: இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்.
2: வாங்க வாங்க வாங்க.
0: யாரு பாரு?
2: யார் பாரு?
0: அது வேற டிபார்ட்மெண்ட். ஆமா
1: சார், நாங்க தேனி மாவட்டத்துல இருந்து பொன்னமாவட்டி பேசுறோம் சார்.
2: தேனி மாவட்டம் எந்த ஊரு?
1: பொன்னமாவட்டி சார்.
2: பொன்னமாவட்டியா?
1: ஆமாங்க சார்.
2: சரி, இந்த கம்பத்துக்கும் கும்பத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டமே.
1: ஆமா சார்.
2: ம்,
0: தூத்துக்குடி
2: விளாத்திகுளம் மேல்மாந்தை கஜேந்திரன் ருத்ரகுமார் பிருந்தாலட்சுமி
0: உங்களை சேர்ந்து என்ன சொல்றாங்க?
2: கம்ப ராமாயணம் இருக்கு.
0: ஆஹா, கும்ப ராமாயணம் இல்ல,
2: கும்பகர்ணன் இருக்காரு.
0: கம்பகர்ணன் இல்ல,
2: கும்பக்கர தங்கையா?
0: கம்பக்கர தங்கையா இல்ல,
2: கம்பம் ஊரு.
0: சரி ஆமா,
2: கம்பத்துப்பட்டின்னு ஒரு ஊரு.
0: கும்பத்துப்பட்டி இல்ல,
2: கம்பங்கூழ் இருக்கு.
0: கும்பங்கூழ் இல்ல.
2: அப்புறம் கும்பால சந்தன கும்பா, வெள்ளி கும்பா, பித்தளை கும்பாலாம் இருக்கு.
0: கம்பத்துல அப்படி இல்ல. சரியாமா,
2: கும்பத்தை தலையில வச்சு ஆடலாம்.
0: எப்படி இப்படித்தானா?
2: ஆமா, கம்பத்தை
0: வாய்ப்பு இல்ல. அது மேல ஏறி வேணா ஆடலாம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
4: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397933313.
3: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம்.
6: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
7: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
6: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
7: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
6: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
7: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
8: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
9: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
8: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
10: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
11: தொடர்புக்கு 9524936156.
12: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
13: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
12: எப்படிமா?
13: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
12: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
14: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர
15: செவ்வானம். நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
16: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
14: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ்.

0: அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோவையின் நல்வாழ்த்துக்கள்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
0: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
6: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டுச்சு வைத்தோம் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் விமன் அட்டானமஸ் திருச்செங்கோட்.
7: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
9: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
10: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: விவரங்களுக்கு 9524936156.
7: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
11: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
6: வழங்கிய வண்ணத்தூரிகை
7: இணைந்து வழங்கியோர்
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
12: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
14: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
15: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோவை.
16: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
12: வழங்கும் வண்ணத்தூரிகை.
17: ஏமா
18: நீங்க
17: வெளிய போயிலா? இல்ல
18: சாப்பிட போனேன். தட்டை வச்சு ஒரு அப்பளத்தை வச்சா
17: தட்டு அப்பளம்.
18: ஆமா
17: சரி. ஆமா,
18: என்ன வேணும்? அப்பளம் வச்சுக்கு சோறு குழம்புல அது பூரியா?
17: இல்ல, நல்ல வேலை அப்பளத்தை வச்சாங்க. வேற ஏதாவது வச்சு நீங்க வேற ஏதாவது கேட்டீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு.
18: அப்புறம் என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு? மண்ணலி போட்டுக்க
17: இதிலிருந்தே தெரியுது வீட்டுல எவ்வளவு மரியாதை குடுக்கறாங்க அப்படின்னாக்கா.
18: நமக்கு நமக்கு வெக்கமான சூடு சொர்ண எதுவும்
17: வேணாமா? இங்க இருங்க. அப்படி இருந்துச்சு வச்சுங்களேன் பல விளைவுகளை சந்திக்க வேண்டியது. பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க
18: மழை மட்டையா போயிடணும்.
17: சரியாம்மா, சாமி கூட போனீங்க. சரி, ஏன் அக்காவோட சண்டை போடுறதே வேலையாவே வச்சிருக்கீங்க?
18: சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வயக்காட்டுக்கு போய் பூமி கும்பிடலான்னு சொன்னேன்.
17: என்னது
18: அடுத்து
17: நடவு? அதனால
18: அதுக்கு வரமாட்டேன்டா.
17: எதுக்குமா? தெரியாது.
18: பூமி கும்பிடுறது
17: நல்ல வேலை. அவங்களாவது தெரியாது. நாங்க இப்ப இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது.
18: அதுக்குதான் நான் சொன்னேன்.
17: சரியாம்மா,
18: சரி நீ வர வேணாம். சாமிக்கும் பூமிக்கும் என்ன வித்தியாசம்? அந்த அருவாள் எடுனா ஓடி வந்தேன்.

0: உங்க திறமைய அங்க போய் காமிச்சா எங்க பங்காளி கிட்ட காமிச்சிருக்கணும்.
1: வாங்க வாங்க கூப்பிடுங்க. ஏதோ நூறு செகண்ட் பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருக்கு.
0: சாமிக்கும் பூமிக்கு என்ன வித்தியாசம் சொல்லிருவோம்.
1: வாங்கோ
0: ஒரு எழுத்து வித்தியாசம் சொல்ல போறாங்க.
1: ப்ளீஸ் கம் கோ வெல்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம். யாரு?
2: நான் மதுரையில இருந்து சுந்தரி.
1: ரொம்ப நாளா இப்போ ஏரியாக்குள்ள வந்து
0: என்ன
1: வித்தியாசம்? நஞ்சை புஞ்சை சஞ்சை பூமிநாதன் அருமை சூப்பர்.
0: சாமிநாதன்மா
1: குலசாமி
0: காலை வணக்கம் சொல்லலாம்.
1: இந்த பசங்க
0: நாளை பேசலாம்.
3: சாமி வருது சாமி வருது வழிய விடுங்கடா அப்படின்னு தான் படிப்பேன். பூமி வருது வழிய விடுங்கடான்னு படிக்க மாட்டேன். மாமா
0: எங்க அந்த பாடுறத நல்லா பண்ணணும். சாமி வருது சாமி வருது என்ன
1: பக்தியில
0: முரட்டு சாமி.
1: பேருங்க
3: எங்க மாமா? ஏழ்ற மாமா ஜாண்டி திருட்டவுக்கும் பங்காளி கனிமுத்துக்கும் சாமி நூர்ஜகானுக்கும் சக்தி குமாருக்கும் மாலை
1: நேரம்
3: குரு
0: சக்கரபட்டி. ஒரு தரம்
3: மாவட்டத்துல இருந்து
1: அவர் பேச,
0: ரெண்டு தரம்
1: அவர் பேச விடுங்க. சொல்லுங்க.
3: சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து சாமிக்கும் பூமிக்கும் கேட்டிருக்கீங்க.
0: ஆமா
1: பாத்தியாமா இதை சொல்லி முடிக்க இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. எங்களுக்கு கொடுத்த நேரமே கொஞ்ச நேரம்
0: தான்.
1: இருக்கட்டும்.
0: யாரு? ஹலோ
1: வணக்கம்.
0: வணக்கம். உற்சாகமான வணக்கம் சொன்னாலே பரமேஸ்வரக்கா தான் எங்களுக்கு தெரியும்.
1: அப்ப நம்ம உற்சாகம் இல்லாம இருக்கோம்.
0: இல்லம்மா அப்பப்போ அப்பப்போ
1: சொல்லுங்க. பூமிக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம்? அது இப்பதான் சொன்னாங்கல்ல. அடுத்து
2: சாமி கண்ணன்.
1: சாமி கண்ணு அருமையான பேரு. பழைய நடிகரோட ஒருத்தர் இருந்த சாமி கண்ணு.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
6: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
7: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
9: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
11: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
12: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
11: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
12: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: என்ன சொன்னீங்க?
10: சம்மந்தி,
9: எப்படி
10: இருக்கீங்க?
9: சம்மந்தி,
10: பெரியவளம் பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப நேரம் உட்காந்துக்கே இருந்தீங்க, என்ன
9: பண்ணீங்க? இந்த மாதிரி சீக்கிரம் நீங்க வெளியே கொண்டு வந்தீங்கன்னா என்ன
10: ஆகுறது? சரி, இப்ப சொல்லுங்க.
9: வேணா
11: என் சகோதர கனிமுத்த பார்த்தேன், காலேஜ் வழக்குல பார்த்தேன், அவரே பாயிண்ட் பாயிண்டா இருக்காரு.
9: நேரம் இன்மையின் காரணமாக
10: பூமிக்கும் சாமிக்கும்
9: சாமிக்கு
10: தெளிவாக சொல்லுமாறு.
11: சாமிக்கு இந்த உலகத்துல அனைவருமே பூமியும் கும்பிடுறாங்க, சாமியும் கும்பிடுறாங்க,
10: என்ன நம்ம ஒரு கும்பிடு போட்டு வரப்போ.
9: நீங்க கேட்டீங்க இல்லையா பஸ் நாள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு, அதனால இப்படிதான் வழக்கம் கொடுப்பாரு.
10: அடுத்து யாரு?
9: என்ன
10: பஸ் எல்லாம் போய்க்கு இருக்கு?
11: சொல்லுங்க
10: மாப்பிளா. பூமிக்கு சாமிக்கும்
9: முனி சாமி இருக்கு,
11: ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசத்தை சொல்ல முடியாதாம். இந்த பேர் வச்சால பெரிய
10: குழப்பமா இருக்கு. ஏமா இன்னும் மணிக்கிறாங்க? அவ்வளவுதான். இந்த பொண்ணு விடாத போல தெரியுது.
9: சாமின்றதுல பேர் நிறைய இருக்கு, என்னவாமா? இனிலாம் நீ ஸ்ரீ சேர்த்துக்கலாம்.
10: அடுத்த என்ன சினிமா?
9: சாமி நாதன்.
10: சாமி 1, சாமி 2 னு பேர்
9: சொல்லு. ஓ சரி, ஆமா.
10: வாங்க, வணக்கம்.
9: படங்கள் தான இந்த மாதிரி பாத்துறோம்.
10: வாங்க.
12: மாமாவுக்கும் பங்காளிக்கும் இனிய மாலை வணக்கம். நலமா இருக்கீங்களா?
9: யார் பங்காளி?
12: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபலகிருஷ்ணன். ஓஹோ.

0: கோபாலகிருஷ்ணன். ஆ சரி சரி.
1: அந்த பக்கம் மழையா?
2: மழை பெஞ்சிட்டாங்க இருக்கு, அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கேங்க.
0: ஆமா, எங்க மாமன் அமுச்சு விடுறேன். சரி,
1: இன்னைக்கு சக்தி பாட்டே போட
0: மாட்டான். கண்டிப்பா
1: போடுங்க.
0: அவரும் இங்கிட்டு இங்கிட்டு கைய
3: பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கோவை.
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.
0: மாமா, இன்னும் ஒருத்தர் இருக்காரு.
1: கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி.
0: சரியா?
1: ஒரு கரும்பு ஜூஸ், ஒரு இளநீர், இதெல்லாம்
0: விட்டுப்பட்டு சாப்பிடுறீங்க.
1: பேசட்டும்.
7: வணக்கம். வணக்கம் சகோதரருக்கும் மாலை வணக்கம்.
1: யாரு?
7: சிவகங்கை மாவட்டம் ஆத்தங்குளம் சத்தியவாணி பேசுறேன்.
1: சத்தியவாணி?
7: ஆமா,
0: சத்தியமா சொல்லுங்க பாப்போம். அந்த சாமிக்கும் பூமிக்கு என்ன வித்தியாசம்?
1: நல்ல பதிலோட வாணி.
7: பூமி பூமி பூஜை இருக்கு.
1: ஆமா, பூமி பூஜை. அதுதான்
0: சாமி பூஜை இருக்கு.
7: பூமியிலே பாட்டு இருக்கு.
1: பொன்னை மீறும். சரி சரி.
7: சாமி சாமி கும்பிட போறோம்னு சொல்லுவாங்க.
1: பூமி கும்பிடலாம்.
0: கும்பிடலாம்.
7: சாமியே ஐயப்பா,
1: சரணம் பொண்ணு ஐயப்பா.
7: அது காத்தியமா முருகா காதி எடுத்துட்டு அந்த பாட்டு வரேன்.
1: சரி சரி. இவ்வளவுதான். நாங்க
7: புண்ணிய பூமி ஒரு படம் இருக்கு.
0: புண்ணிய பூமி,
1: புண்ணிய பூமி, புதிய பூமி, தியாக பூமி, எல்லா பூமி இருக்கு.
0: சரி அம்மா.
1: பூமி பூஜை, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஒண்ணு சாமி ரெண்டு படம்.
0: சரி,
1: குருசாமி கந்தசாமி சின்னசாமி பெரியசாமி பழனிசாமி
0: செய்மர செய்மர லிஸ்ட் பா இது.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
0: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
5: பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
6: மதுரை மக்களே, உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
7: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
6: May 8, 9, 10 and 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
8: கால் 8220782333.
9: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
10: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
9: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாட பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
11: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
14: எனக்கு ஒரு மேல சந்தேகமா இருக்கு.
15: யார் மேல?
14: ஆமா, ஒரு மாதிரி இருக்குது, மியூசிக் எல்லாம் ஒரு மாதிரி வருது, போகுது,
15: என்னன்னு
14: தெரியல. சக்தி இருக்குல்ல, அதனால கொஞ்சம் என்ன காரணம் இல்ல பரவாயில்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க. மாமனை கை வச்சவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது நான் வாங்கி
16: கொடுத்தேன்.
14: இப்ப முன்னாடி ரிசல்ட் சொல்றீங்கன்னா எப்படிப்பா பேசுறது?
15: இப்ப நான்
14: சொல்லுங்க.
15: அமைதி.
14: சரி.

0: என்ன கையில
1: கிடைக்குது
0: மாம்பழ சீசன் அப்படிங்கறதுனால
2: அப்படி இல்ல மாங்காய் சட்னி வைக்க தெரியுமா தெரியாது டெஸ்ட் பண்ணேன்.

0: இல்லப்பா அவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஏற்கனவே அடி பயங்கரமா விழுகுதுன்னு தெரியுது. தேங்காய் போல மாங்காய் ஒருவேளை மாம்பழ சீசன் அப்படிங்கறதுனால
1: அப்படி இல்ல. மாங்காய் சட்னி வைக்க தெரியுமா தெரியாது டெஸ்ட் பண்ணேன்.

0: அவருடைய பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கோவை.
5: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.
6: கலகலப்பான கேள்விகளை கேட்டு கலக்கனான பதிலை பெற்று நிகழ்ச்சியை கலகலப்பாக்கி நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 கலக்கல் கேள்வி. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றனர் மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ, உடன் கனிமுத்து.

நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் அனீஸ் நாகராஜ், மணிவண்ணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே நூர்ஜஹான். கணினியாக்கம் வி சக்திகுமார். இனினம் கோடி பண்பலை 100.5 இடிக்கால கானங்கள் உங்கள் செவியோரம் கவிப்பாடும் நேரமாய் சித்திரச்சு வண்ணம். வருமுன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை தவிக பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெற்றி பெற்றுள்ள இரண்டு உறுப்பினர்களின் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிக்கும் கடிதத்தை அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் இன்று மாலை தவிக நிர்வாகி திரு ஆதவ் அர்ஜுனாவிடம் அளித்துள்ளார். இதனையடுத்து அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை தவிக பெற்றுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 தொடங்குகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

இல மாலையில் கதிரவனின் மஞ்சள் கதிர்கள் மலை முகடுகளில் பட்டு பளிச்சிடும் நீரும். சிவந்த வானில் சிறகை விரிக்கும் பறவைகள் ஆங்காங்கே அழகிய ஓவியம் வரைந்து கொண்டிருக்க, இசைவானிலும் சித்திரம் வரைய காத்திருக்கிறது கூடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம்.

எஸ் ஜானகி தனித்து பாடிய சில பாடல்களோடு பயணிக்க காத்திருக்கிறது இன்றைய சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு சசிரேகா குமரகுரு. இனிய மாலை வணக்கம் நேர்களே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான admission நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156.
9: மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 இது சித்திரச்சபானம். மேகங்கள் ஓட, தென்றல் ஆட, மலர்கள் புன்னகையில் பூத்து குலுங்க, ஆனந்தம் பாடும் இசை மேடையில் மொழிகள் மௌனிக்க, விழிகள் மட்டும் பேசுகின்றன இந்த மங்கைக்கு.

காற்றலையில் இசைத்தது மௌனராகம் திரைப்பட பாடல். மெல்லிய கானங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடைப்பன் விலை 100.5 சித்திர செவ்வானம். மனதிற்குள் 1000 சலனங்கள் நதியென சலசலத்தாலும், ஒற்றை நம்பிக்கை எனும் வார்த்தைக்குள் 1000 வசந்த காலமாய் நிறைந்து ததும்பி வழிகிறது.

0: இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் பாடல் ஒலித்தது முதல் மரியாதை திரைப்படத்திற்காக.
1: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
2: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
5: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
6: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாட பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
7: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோவையின் நல்வாழ்த்துக்கள்.
0: மெல்லிய கானங்களோடு கோடை பண்பலை 100.5 சித்திரச்சி வனம். இன்றைய சித்திரச்சி வனம் எஸ் ஜானகி தனித்து பாடிய பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஊருக்குள் இருந்தாலும் இவளின் மனம் தனித்தே நிற்கிறது. தனித்தே நின்றாலும் உள்ளம் கவர்ந்தவனின் நினைவுகள் துணையாய் பயணிக்கிறது எப்போதும்.

0: மெல்ல திறந்தது கதவு. திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது.
1: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் உயிரெழுத்து.

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: கோடை பண்பலை 100.5 இனியும் தொடர்கிறது. கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

இதயங்கள் மகிழ பயணித்துக் கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம். இதயத்தில் ஓடும் எண்ணங்கள் உதயவானில் வண்ணங்கள் தீட்டுகிறது. குரலோசையில் இணைகிறது குறைவில்லா பாசமும் நிறைவான நேசமும்.

0: இசைநாதமாய் ஒலித்தது பாடல் காதல் ஓவியம் திரைப்படத்திற்காக.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: திண்டுக்கல் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. Computer Science, CSE, Artificial Intelligence and Machine Learning, Electronics and Communication Engineering, Electrical and Computer Engineering, B.Tech, Information Technology, Artificial Intelligence and Data Science. Counseling Code 5545.
5: பேருந்து வசதி உண்டு. GTN College of Technology, திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
9: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
10: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வெட்டுனா சரவெடி பாட்டுனா அதிரடி கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகள் எல்லாம் நெத்தியடி.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் நாவல் நேரம்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 23 நள்ளிரவில். சிறு தொண்டரும் சக்கரவர்த்தியும் பார்த்து மகிழ்வுடன் பேசிக் கொண்டனர். இனி அன்றிரவு ஏறக்குறைய 1.5 ஜாமம் ஆன போது உறையூர் நகரில் நிசப்தம் குடிக்கொண்டது. வீதி முனைகளில் கல் தூண்களின் மேல் எரிந்து கொண்டிருந்த அகல் விளக்குகள் ஒவ்வொன்றாக மங்கி அணையத் தொடங்கின. உறையூருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் இடையில் சென்ற காவேரி நதியின் மேல் காரிருள் படர்ந்திருந்தது. அன்று சுக்கில பட்சத்து சதுர்த்தி. போதாததற்கு வானத்தை கருமேகங்கள் மூடியிருந்தன. இரண்டொரு மழை தூறலும் விழுந்தது. அத்தகைய கார் இருளில் காவேரி நதியின் ஓரமாக ஜலத்தை கிழித்துக் கொண்டு படகு செல்லும் சலசலப்பு சத்தம் கேட்டது. கொஞ்சம் உற்று பார்த்தோமானால் ஒரு சிறு படகு கிழக்கே இருந்து மேற்கே கரையோரமாக போவதை காணலாம். படகில் யாரோ ஒருவர் உட்கார்ந்திருப்பதும் மங்கலாக தெரிந்தது. கரையில் நின்ற வண்ணம் ஒருவர் படகை கயிற்றினால் இழுத்து கொண்டு போவதும் புலப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் நெருங்கி பார்த்தோமானால் அவர்கள் இருவரும் நமக்கு தெரிந்த புள்ளிகள்தான் என்பதை நாம் காண்கிறோம். வேறு யாரும் இல்லை. கரையிலிருந்து படகை இழுத்து கொண்டு போகிறவன் படகோட்டி பொன்னன். படகில் உட்கார்ந்திருப்பது வள்ளிதான். வள்ளியின் கையில் ஒரு சிறு கூடை இருக்கிறது. அதற்குள்ளே அகல் விளக்கு ஒன்று மினுக் மினுக்கென்று எரிகிறது. அது அணைந்து விடாமல் வள்ளி தன்னுடைய சேலை தலைப்பால் மறைத்து கொண்டு ஜாக்கிரதையாக எடுத்து வருகிறாள். அந்த கும்பிருட்டில் பிரவாகத்துக்கு எதிராக படகை மேற்கு நோக்கி இழுத்து கொண்டு போவது லேசான காரியமில்லை. வழியில் படித்துறைகளும் நதிக்கரை மண்டபங்களும் ஓங்கி வளர்ந்து ஆற்றில் கவிந்திருந்த விருட்சங்களும் குறுக்கிட்டன. ஆனாலும் பொன்னன் சிறிதும் தளர்ச்சியடையாமல் மேற்படி தடங்கல்களையெல்லாம் தாண்டி படகை இழுத்து கொண்டு போனான். படகுக்கு பின்னால் சுமார் 300 அடி தூரத்தில் ஒரு நெடிய உருவம் வந்து கொண்டிருந்தது. படகு நின்ற போதெல்லாம் அதுவும் நின்றது. படகு மேலே சென்றால் அதுவும் தொடர்ந்து வந்தது. கொஞ்சம் நெருங்கி பார்த்தால் இந்த உருவமும் நமக்கு தெரிந்த மனிதனின் உருவம்தான் என்பதை காண்கிறோம். ஆமாம், மாரப்ப பூபதிதான் அப்படி பொன்னனுடைய படகை நள்ளிரவில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் இன்னும் கொஞ்ச தூரத்தில் அதே நதிக்கரை ஓரமாக இன்னொரு உருவம் சத்தம் செய்யாமல் வந்து கொண்டிருந்தது. ஜடாமகுடம் தரித்த சந்நியாசியின் உருவம் அது. ஆம், போர்க்களத்தில் பார்த்திபனுக்கு வரம் அளித்தவரும் பொன்னன் குடிசையில் நாம் சந்தித்தவருமான அதே சிவனடியார்தான். ஏறக்குறைய நள்ளிரவு ஆன சமயத்தில் பொன்னன் படகை நிறுத்தி மிகவும் மெல்லிய குரலில், வள்ளி இறங்கு, வந்துவிட்டோம் என்றான். அதே சமயத்தில் ஸ்ரீரங்கநாதரின் ஆலயத்தில் அர்த்தஜாம பூஜைக்குரிய மணிச்சத்தம் ஓம் ஓம் என்று கிளம்பி நள்ளிரவின் நிசப்தத்தை மீறிக்கொண்டு வான வெளியெங்கும் வியாபித்து எதிரொலி செய்தது. பொன்னனுக்கும் வள்ளிக்கும் உடம்பு நடுங்கிற்று. நல்ல சகுனம் வள்ளி, காரியம் ஜெயந்தான், சீக்கிரம் இறங்கு என்றான் பொன்னன். வள்ளி விளக்கு கூடையை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு

0: படகில் இருந்து இறங்கினாள். பொன்னன் படகை அங்கிருந்த மரத்தின் வேரில் கட்டினான். பொன்னனும் வள்ளியும் எங்கு செல்வதற்காக வந்தார்கள்? சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மழை தூறலும் நினைவுகளும் ஒன்றாம், இவை இரண்டும் மனதிற்குள் நினைத்தாலே தித்திக்கும் நாட்களை திருப்பிக் கொடுக்கின்றன.

0: அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 5:50.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
2: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட Top 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
1: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் 1ஆம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
2: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரகசிய கல்வன், ரசனையின் நாயகன், அவன் எப்போது வருவான்? கனவு நனவாகும் நாளேது? காற்றை தூது அனுப்பி காத்திருக்கிறாள் இந்த 16 வயது மங்கை.

இன்றைய வைக்கிங் பனின்சன் பிரீஃப்ஸின் சித்திர சிவானம் இசைத்தது எஸ் ஜானகியின் குரலோசையில். உங்கள் இதய வீணைகளில் இசைநாதத்தை மீட்டி பார்த்தமைகள் வில் விடைபெறுகிறேன். சசிரேகா குமரகுரு, நன்றி நேர்களே.

அது எஸ் ஜானகியின் குரலோசையில். உங்கள் இதய வீணைகளில் இசைநாதத்தை மேட்டி பார்த்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். சசிரேகா குமரகுரு, நன்றி நேர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வேதகரீஸ்வரர் திருக்கோவில்.
2: ஜெய ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர ஹர சங்கரா.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு வேதகரீஸ்வரர் திருக்கோவில். தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு சிவத்தலங்களில் இது 28வது தலமாகும். வேதமே மலையாய் இருப்பதால் இத்திருத்தலம் வேதகிரி என பெயர் பெற்றது. வேதாச்சலம், கதலிவனம், கழுக்குன்றம் என்பன இத்தலத்திற்குரிய வேறு பெயர்கள். மலை மேல் ஒரு கோவிலும் ஊருக்குள் ஒரு கோவிலும் உள்ளன. இவை முறையே திருமலை கோவில், தாளக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றன. கழுகுகள் பூசித்து பேறு பெற்ற காரணத்தால் கழுக்குன்றம் என்று பெயர் ஏற்பட்டது. முதல் யுகத்தில் சாபம் பெற்ற சண்டன் பிரசண்டன் என்னும் இரு கழுகுகளும், இரண்டாம் யுகத்தில் சம்பாதி ஜடாயு என்னும் கழுகுகளும், மூன்றாம் யுகத்தில் சம்புகுத்தன் மாகுத்தன் என்னும் கழுகுகளும், நான்காம் யுகத்தில் சம்பு ஆதி என்னும் கழுகுகளும் முறையே வழிபட்டு பேறு பெற்றன. மலையில் நாள்தோறும் உச்சி பொழுதில் இரண்டு கழுகுகள் வந்து உணவு பெற்றுச் செல்கின்றன. மலைக்கோவிலில் இறைவன்

வேதபுரீஸ்வரர் என்ற பெயரிலும் தாளக்கோவிலில் இறைவன் பக்தவத்சலேஸ்வரர் என்ற பெயரிலும் குடிகொண்டுள்ளனர். ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் என்ற நான்கு வேதங்களும் நான்கு பெரிய பாறைகளாக இருப்பதாகவும் அவற்றுள் அதர்வன வேத பாறை உச்சியில் சிவபெருமான் கோவில் கொண்டுள்ளார் என்றும் தலபுராணம் விவரிக்கிறது.

0: மலை சுமார் 4 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது. 500 அடி உயரம் கொண்டு மலைமேல் ராஜகோபுரம் ஒரு பிரகாரத்துடன் அமைந்துள்ளது. மலை மீது ஏறி செல்ல நல்ல முறையில் அமைக்கப்பட்ட படிகள் உள்ளன. மூலவர் வாழை பூக்குருத்து போன்று சுயம்பலிங்க மூர்த்தியாக வேதகிரீஸ்வரர் என்ற பெயருடனும், அம்பாள் சொக்கநாயகி என்ற பெண்ணின் நள்ளாள் அம்மை என்ற பெயரிலும் எழுந்தருளியிருக்கின்றனர். மலைமேல் உள்ள வேதகிரீஸ்வரர் கருவறையில் அனைத்து தெய்வங்களும் உள்ளனர். ஈசனை இந்திரன் பூஜிக்கும் தலம் இது. இந்திரன் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சன்னதியில் நுழைந்து இறைவனை வலம் வந்து பூஜித்து விட்டு செல்வதாக ஐதீகம். இதற்கு ஏற்றாற்போல் கோவில் விமானத்தில் ஒரு துவாரம் உள்ளது. அதன் வழியேதான் இந்திரன் இடி உருவில் வந்து செல்வார். இடி இறங்குவதால் இவ்வாலயத்திற்கு எந்த சேதமும் ஏற்பட்டதில்லை. தாள கோவில் சுமார் 12 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 4 புறமும் கோபுரங்களுடன் அமைந்துள்ளது. ஆலயம் 3 பிரகாரங்களுடன் அமைந்துள்ளது. இக்கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நேரெதிரே ஒரு 4 கால் மண்டபம் உள்ளது. இடதுபுறம் 16 கால் மண்டபம். இதிலுள்ள தூண்களில் அழகிய சிற்பங்களும் உள்ளன. கிழக்கிலுள்ள ராஜகோபுரத்திற்கு நேரே உள்ள தெருவின் மறுகோடியில் மிக்க புகழுடைய சங்கு தீர்த்தம் உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இக்குளத்தில் சங்கு பிறக்கின்றது. இவ்வாறு கிடைத்த சங்குகள் தாள கோவிலில் வைக்கப்பட்டுள்ளன. மார்க்கண்டேயர் இறைவனை வழிபட பாத்திரமின்றி தவித்த போது இறைவன் சங்கை உற்பத்தி செய்து தந்ததாகவும், அது முதற்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இக்குளத்தில் சங்கு பிறப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. 2 நீராழி மண்டபங்களும் நீராடுவதற்குரிய படித்துறை மண்டபமும் உள்ளன. சங்கு தீர்த்தத்தில் விடியற் காலையில் நீராடி மலையை கிரிவலம் வருபவர்களின் நோய்கள் யாவும் நீங்கும் என்பது நம்பிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோவில்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வல்வர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: இயற்கையை ரசிக்கிறதுங்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுங்களா? அதென்ன இயற்கையை ரசிக்கிறது என்றால், இயற்கையை கண்டு மகிழ்கிற போது அது கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, அது வந்து மனதுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரும், இன்னொன்று ஒரு பாடத்தை கூட தரும். நான் அமெரிக்காவில் இந்த கலிஃபோர்னியாங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துக்கு போகிறபோது கோல்டன் கேட் அப்படின்னு ஒரு இடம் அது. நிறையா ஹாலிவுட் படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கோல்டன் கேட் வழியாக உள்ளே போனவுடனே அந்த மரங்களை காமிச்சிட்டே போகிறாங்க. அதில் ஒரு மரம் 1000 வருஷத்து பழமையான மரம். உதாரணமாக தஞ்சை பெரிய கோயில் கட்டினிக்கு அந்த மரம் நட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பழசு. இந்த மரத்தினுடைய ஒரு பகுதியை வெட்டி வச்சுருக்காங்க. அதில் என்ன ஆச்சரியம்னாங்க, அந்த மரம் வந்து 10க்கு மேலே அதனுடைய விட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பெருசு வச்சுக்கோங்க. இதில் வெட்டப்பட்ட பகுதியில் அந்த அறுத்து வச்சுருக்கிறாங்க, அது வளைய வளையமாக காணப்படுது. இந்த வளையத்தில் அவங்க என்ன குறிப்பிட்ருக்காங்க தெரியுங்களா? ஒவ்வொன்றையும் ஆண்டு போட்டிருக்காங்க. இந்த முதல் வளையம் என்பது கொலம்பஸ் அமெரிக்காவுக்குள் வந்த ஆண்டு. இந்த 7வது வளையம் என்பது ஜார்ஜ் வாஷிங்டன் இந்த பதவியை ஏற்றுக்கொண்ட ஆண்டு. கடைசியாக ஒரு வளையத்தை கட்டுறாங்க, இது ஆப்ரஹாம் லிங்கன்

0: சுடப்பட்ட ஆண்டு ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன விஷயத்தை பார்த்த உடனே புத்தகத்தை படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்தை காட்டிலும் என்ன அபூர்வமாக இருந்தது என்று கேட்டால் ஒரு மரம் எத்தனை விஷயத்தை அது பார்த்துக்கிட்டு இருந்திருக்குங்க. அதான உண்மை. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு தடவை சொன்னார், அவருடைய தந்தையார் அவருக்கு 80 வயசு இருக்கும், அவரை கூட்டிகிட்டு ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போயிருக்காரு. அப்படி போகிறப்ப தந்தையார் வயசு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவர் கையை இவர் பிடிச்சிக்கிட்டார். அவர் என்னமோ நிறைய இவரை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த செவரை தொட்டுக்கிட்டே வந்திருக்காரு அவங்க அப்பா. அப்போ இவர் கேட்டாரா, ஏன்ப்பா நான் தான் கையை பிடிச்சிட்டு வரல, என்ன கீழே விழுந்துருவீங்களா, எதுக்கு செவரை தொட்டுக்கிட்டே வரீங்கன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, இல்லைப்பா இது வந்து ஆழ்வார்கள் தொட்ட செவராக இருக்கலாம் இல்லையா, அதனால் நான் வந்து தொட்டேன். ஏன் ராமானுஜர் கூட இது வழியாக நடந்து போயிருக்கலாம். சொன்ன உடனேயே அப்படியே மெய் சிலிர்ச்சு போகுது நமக்கு. என்ன என்று கேட்டால், ஒரு பொருள் என்பது வெறும் பொருள் அல்ல, அது காலம், அது அனுபவம், அதனுடைய படிமம். இது இன்னார் இந்த இடத்தில் இப்படி வந்தது, இந்த நாற்காலி இவர் உட்கார்ந்துருந்தது, இது இந்த பேனா இவர் பயன்படுத்தினது. இப்போ பாருங்கள், இத்தனை விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். சொன்னால் ஒரு இடத்துக்கு போகிற போது வெறும் பார்வையால் பொழுதுபோக்கால் இவற்றை மட்டுமல்லாமல் அதை தாண்டி நினைவுகளை அப்படி பின்னோக்கி இழுக்கக்கூடிய தன்மை அந்த இடத்துக்கு உண்டுங்க. நீங்கள் பழைய படங்களெல்லாம் பார்க்கலாம், அந்த இடத்துக்கு போனோடனே அவனுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் வந்துடும். இன்னும் கூட அழகாக சொன்னால், எந்த ஊருக்கு போனாலும் எனக்கே அந்த மாதிரி ஒரு யோசனை உண்டு, இங்கே முன்னாடி வந்திருக்கமோ அப்படின்னு ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும். அது காரணம் என்ன? இதை நான் ஒரு மனோ தத்துவ டாக்டர்கிட்ட கேட்டேன், அது என்னங்க அது ஏற்கனவே வந்த மாதிரியோ இல்லாட்டி இந்த செயல் ஏற்கனவே செஞ்ச மாதிரியோ கூட இருக்கு, அது என்ன காரணம் அப்படின்னா, அவர் சொன்னார், இல்லைங்க இது பற்றிய விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே படித்து ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் அப்போத்தான் வருவீங்க, ஆனால் நீங்கள் வந்தது போன்ற உணர்வை உங்களுடைய மனம் உங்களுக்கு அந்த பிரேமையை ஏற்படுத்தும் அப்படின்னார். உண்மையாகவே இது நான் பல முறை அனுபவிச்சிருக்கேன், இதை செஞ்சிட்டமோ அப்படின்னு கூட நமக்கு தோணும், ஆனால் அது அப்போ தான் செய்வோம். காரணம் என்னென்னா, இதை பெற்றுக்கொண்ட மாதிரியான எண்ணத்தை நம்ம அனுபவிச்சிருப்போம். சில பேர் வந்து இந்த வாழ்ந்து முடித்த மாதிரியே முடிச்சிருவாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் லாட்டரி டிக்கெட் வாங்குவார், வாங்கிட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு மாதம் சந்தோஷமாக தெரிவார். ஏங்க இதான் விழுகலை இல்லை அப்புறம் ஏன் வாங்குறீங்கன்னு கேட்பேன் நான். அப்படி இல்லைங்க, இந்த ஒரு மாதம் நான் என்னென்ன மாறி இருப்பேன் தெரியுமா, உங்களுக்கு இந்த பணம் வந்தால் இந்த கட்டடத்தை வாங்குறது, அந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் கட்டுறது, அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு கார் நிப்பாட்டுறது, எல்லாம் யோசிச்சு வச்சுருப்பேன், விழுகாது, அதை பற்றி கவலை இல்லை, அடுத்த வட்டம் வாங்குவேன். என்னென்னா இந்த ஒரு மாதம் நான் பணக்காரனாகவே அலைவேன் அப்படின்னார். அப்போ பாருங்கள், வெளியில் இல்லைங்க இன்பம், உள்ளே வந்து அகம் இன்பமாக இருந்தால் அது அத்தனை விஷயத்தையும் உள்வாங்கிக்கிறேங்க. அதனால் இந்த மகிழ்ச்சி பொங்க சில விஷயத்தை பண்ணோம்னா பயணப்படுகிற போதோ மற்றத்தின் போதோ அந்த வற்ற பார்த்த உடனே நமக்கு ஏற்படுற இனிமே இருக்கு பாருங்க, அது படிமங்களாக நம்முடைய மனதில் தங்குங்க.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் College, Kaveri Arts and Science College, the Kaveri College of Education, the Kaveri Nursing College, the Kaveri Physiotherapy College, the Kaveri Pharmacy College என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: இனி இசையால் உங்கள் இதயங்களை வருட கோடி பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
6: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
5: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
6: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544177.
8: புதை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ். சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ். ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், கோவையின் நல்வாழ்த்துக்கள்.

கோடி பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் குழந்தை செல்வங்களுக்காக. காலை 9 மணிக்கு வானவில். வானவில்லின் வண்ணம் தெரிந்து கொள்ளலாம். பொறியியல் கலந்தாய்வு 2026 மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்வது எப்படி? சிறப்பு விருந்தினராக பங்கேற்கின்றார் நாமக்கல் மகேந்திரா பொறியியல் கல்லூரியின் புல முதல்வர் முனைவர் வி சண்முகம் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை, பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, 4 மணிக்கு வண்ணத்துரிகை செப்புக செந்தமிழாக, 7 மணிக்கு நேயர்களின் விமர்சன கடிதங்களோடு தங்கள் அன்புடன், 8 மணிக்கு வரும் இளமை பேசுகிறது தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு, 9 மணிக்கு கொடைத்தென்றல், 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நம் கோடி பண்பலை 100.5 நிகழ்ச்சியாவையும் ரசித்திடுங்கள். இனி நம் கோடி பண்பலை 100.5 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக்காவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று பிசிக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுதி செய்துள்ளன. தாவேக்காவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்கவுள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள பிசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை இன்று பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துள்ளன. இதனையடுத்து தாவேக்கா தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். முன்னதாக இன்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தாவேக்காவுக்கு தங்கள் கட்சியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் நிபந்தனையற்ற ஆதரவை அளித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் மாநிலத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தங்கள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் திரு காதர் மொய்தீன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஜனநாயக முறையில் அரசு அமைய வேண்டும் என்ற நோக்கில் தங்கள் கட்சி சார்பில் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் தாவேக்காவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தார். இருப்பினும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தங்கள் கட்சி தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்றும் அவர் கூறினார். இதனையடுத்து தாவேக்காவிற்கு 120 இடங்கள் கிடைத்துள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தோழமை கட்சிகள் இன்றைய நெருக்கடியான சிக்கலை தவிர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும், கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்திருப்பதை தாம் வரவேற்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைநோக்கு சிந்தனையுடனும் வளமான திட்டமிடலுடனும் புதிய அரசு தொடர வேண்டும் என்றும், அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. அமையவிருக்கும் புதிய அரசுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31 நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40 மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையிலிருந்து வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5 தேதிகளில் இரவு மணி 11:50 இந்த ரயில்கள் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் வரும் 17, 24, 31 மற்றும் ஜூன் மாதம் 7 தேதிகளில் இரவு மணி 11:25 புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில

0: செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15 தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13 தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று பிற்பகலில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நடுவானில் தத்தளித்து கொண்டிருந்தது. பெங்களூர், மும்பையிலிருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் உட்பட 5 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நடுவானில் வட்டமடித்து கொண்டிருந்தது. இதனை சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதோடு இந்த விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். மேலும் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களான அகமதாபாத், டெல்லி, கண்ணூர், தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட 10 விமானங்கள் பலத்த மழை காரணமாக புறப்பட முடியாமல் சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: மயிலாடுதுறை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. பட்டறைமேடு, கொல்லப்பட்டி, கூட்டப்பள்ளி, மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், தோக்கவாடி, எலச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. கனமழை காரணமாக திருச்செங்கோடு சேலம் சாலை பகுதியில் மழைநீர் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. அந்த வழியாக சென்ற கார்கள் சாலையில் மிதந்து சென்றன. மேலும் தொடர்ந்து இடிமின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கூட்டப்பள்ளி, பட்டறைமேடு போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அவதி அடைந்தனர். இந்த கனமழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த விழா நாளை வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆழித்தேர் கொண்ட சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் தெப்பத் திருவிழா 2 நிகழ்ச்சி இன்று இரவு நடைபெற உள்ளது. நேற்று, இன்று, நாளை ஆகிய 3 நடைபெறும் இந்த தெப்பத் திருவிழாவின் துவக்கம் நேற்று இரவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2 இன்று இரவு 7 முதல் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. தேனி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டு ஓட்டுநர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் முகாம் வரும் 11 தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் இன்று நடைபெற்ற மூலிகை அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 147-144 என்ற புள்ளிக் கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகா

0: இந்தியாவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று வீசிக்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் உறுதி செய்துள்ளன. தாவேகாவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்க உள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள விசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது நம் கோடி பண்பலை நுறுப்புழையைந்து.
2: வணக்கம் நேர்களே.
3: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
2: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
4: எந்த ஒரு வேலைப்பாடாக இருந்தாலும் சரி, அதில் புதிய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கம் செய்யும் போதும் புதிய யுத்திகளை கையாளும் பொழுதும் தரத்துடன் கூடிய லாபத்தை ஈட்ட வழிவகை செய்ய முடியும். சிறுதானியங்கள் பொதுவாக உணவு மற்றும் ஊட்டச்சத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன. இந்த சிறுதானிய பயிர்களில் எவ்வகை உற்பத்தி தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும் என்பது குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் எஸ் சிவகுமார் அவர்கள்.
5: அன்பார்ந்த வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நாம் சிறுதானிய உற்பத்தி, பதப்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்றவைகளை பற்றி தெளிவாக கற்றுக்கொண்டு நடைமுறைக்கு உகந்ததை செய்ய முற்படுவோம். சிறுதானியங்கள் என்பது மிக முக்கியமான உணவு தானியங்களாகும். நம் முன்னோர்கள் அனைவரும் சிறுதானியத்தையே உண்டு வாழ்ந்து வந்தனர். இதன் பெருமையை சாற்றும் வகையில் 2018 சிறுதானியங்களை மத்திய அரசாங்கம் ஊட்டச்சத்து தானியங்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் முக்கியமாக கார்போஹைட்ரேட் உள்ளது. அந்த கார்போஹைட்ரேட்டில் செரிமானத்தில் மிகவும் அளவு குறைவுடன் குளுக்கோஸ் இரத்தத்திற்கு அனுப்பப்படுவதால் சர்க்கரை நோயிலிருந்து நம்மளை சிறுதானியங்கள் பாதுகாக்கிறது. மேலும் புரோட்டீன் சத்து மிக அதிக அளவில் உள்ளது. வைட்டமின் சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன. தாது சத்துக்கள் முக்கியமாக இரும்பு சத்து, துத்தநாக சத்து, காப்பர் சத்து, மக்னீசியம் சத்து போன்றவைகள் அதிக அளவில் உள்ளன. மேலும் உடம்புக்கு சத்து தரக்கூடிய அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அதாவது கொழுப்பு சத்துக்கள் மிக அதிக அளவில் உள்ளன. நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் இந்த ஆண்டு மில்லட் மிஷன் என்ற 5 திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இதில் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம், சிறுதானியங்களின் உற்பத்தி பரப்பளவை பெருக்க முக்கியத்துவம், பதப்படுத்தப்பட்ட பொருட்களை அதிகப்படுத்துதல், சந்தைப்படுத்துதல், முக்கியமாக விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்த இந்த சிறுதானியங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் மில்லட் மிஷன் என்ற 5 திட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள். சிறுதானியங்கள் மிக குறுகிய கால பயிர்கள். இந்த குறுகிய கால பயிர்கள் மாறி வரும் காலநிலைக்கு மிகவும் ஏற்றவை. குறிப்பாக நீர் குறைவான பகுதிகளிலும் மானாவரியிலே வந்துவிடும். ஒருவேளை மழை அதிகமாக பெய்தாலும் அல்லது குறைவாக பெய்தாலும் நல்ல விளைச்சல் கொடுத்துவிடும். சிறுதானியத்தை பொறுத்தவரை முட்டுவலி செலவு மிகவும் மிகவும் குறைவு. அதனால் மகசூல் வயலில் பண்ணி அறுவடை செய்யும் வரை இதனுடைய செலவு மிக மிக குறைவு. சிறுதானியத்தை பயிரிடுவதனால் லாபம் அதிகம். ஏனென்றால் முட்டுவலி செலவு குறைவு. நமது இந்திய அரசாங்கம் ஐக்கிய சபையில் சர்வதேச சிறுதானிய ஆண்டு 2020-21 கொள்கையை எடுத்து 72 நாடுகள் ஆதரவுடன் நிறைவேற்றி இந்திய அரசாங்கத்தின் தலைமையில் உலகம் முழுக்க இந்த சர்வதேச சிறுதானிய ஆண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் நோக்கம் என்றவென்றால் சிறுதானிய உற்பத்தியை பெருக்க வேண்டும், சிறுதானியத்தை உண்ண வேண்டும், சிறுதானியத்தை பதப்படுத்தி மதிப்பு மிக்க பொருள்களை கூட்ட வேண்டும், சிறுதானியத்தை சந்தைப்படுத்த வேண்டும், விவசாயியினுடைய வருமானம் அதிகரிக்கும், உற்பத்தி தேவை அதிகரிக்கும். ஆகையால்தான் சிறுதானிய உற்பத்தி நாம் அதிகப்படுத்த வேண்டும். குறிப்பாக சோளம், கம்பு,

0: கேழ்வரகு, சாமை, திணை, வரகு, பனிவரகு, குதிரைவாளி போன்றவைகளாகும். இதில் சோளம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கிட்டத்தட்ட 800,000-900,000 ஹெக்டேரில் தமிழ்நாட்டில் பயிரிட்டு வந்தோம். அது தற்பொழுது 3.5 லட்சம் ஹெக்டேராக குறைந்துள்ளது. மேலும் சோளம் உணவாக எடுத்துக்கொள்ளும் பழக்கம் மிக மிக குறைந்து விட்டது. நாம் உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும். அதேபோல் கம்பு வந்து 3 லட்சம் ஹெக்டேர் பயிரிட்டுகிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு வந்து 1 லட்சம் ஹெக்டேர் கூட கிடையாது, அவ்வளவு பரப்பளவு குறைஞ்சி போச்சு. கேழ்வரகு 3 லட்சம் ஹெக்டேர் பயிரிட்டுகிட்டு இருந்தாங்க, இப்ப வந்து ஒரு 1.5 லட்சம் ஹெக்டேர் தான் பயிரிட்டுகிட்டு இருக்கிறாங்க. மேலும் மலை பாங்கான இடங்களில் வளரக்கூடிய சாமை, திணை, ராகி போன்றவை பரப்பளவு மிக குறைந்து விட்டது. அதே போல் குதிரைவாளி, பனிவரகு போன்ற குறுதானியங்களினுடைய உற்பத்தி பரப்பளவும் மிகவும் குறைந்து விட்டது. நாம் இந்த உற்பத்தி பரப்பளவை மீட்டெடுத்து அதிக பரப்பளவில் பயிர் செய்ய நாம் முன்வர வேண்டும். நாம் பயிர் செய்ய வேண்டுமென்றால் லாபம் இருக்க வேண்டும். லாபம் இருக்க வேண்டுமென்றால் நிறைய தொழில்நுட்பங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இதில் முதலாவதாக கடைபிடிக்கப்பட வேண்டியது ஒவ்வொரு பயிரிலும், குறிப்பாக சோளம் எடுத்தால் என்ன ரகம் பயிரிடுவது, கம்பு எடுத்தால் என்ன ரகம் பயிரிடுவது, கேழ்வரகு எடுத்தால் என்ன ரகம் பயிரிடுவது, சாமை எடுத்தால் என்ன ரகம் பயிரிடுவது, திணை எடுத்தால் என்ன ரகம் பயிரிடுவது, வரகு எடுத்தால் என்ன ரகம் பயிரிடுவது, பனிவரகு எடுத்தால் என்ன ரகம் பயிரிடுவது, குதிரைவாளி எடுத்தால் என்ன ரகம் பயிரிடுவது என யோசித்து ரகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். குறிப்பாக சோளத்தில் தற்பொழுது Co30 என்ற ரகம் அதிக சக்தியுடன் உள்ளது, ஆரோக்கியமான உணவுக்கு மிகவும் ஏற்றது. கம்பு எடுத்துக்கொண்டீங்களானால் Co9 என்ற ரகமும் Co10 வீரியோட்டு ரகமும் உள்ளது. ராகி, சாமை, தெனை, வரகு, பனிவரகு, குதிரைவாளி இந்த 5 பயிரிலும் ATL1 திருவண்ணாமலை மாவட்டத்தில் அத்தியந்தல் என்ற கிராமத்தில் சிறுதானிய மகத்துவ மையம் என்று 2013 ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த மகத்துவ மையத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகங்களாகும் ATL1 என்று சொல்வது. இந்த ரகங்களை எப்படி பயிரிட வேண்டும்? மானாவரியாக பயிரிடலாம், அல்லது புரட்டாசி பட்டத்தில் பயிரிடலாம், அல்லது கோடையில் பயிரிடலாம். மானாவரியில் ஆடிப்பட்டத்திலும் புரட்டாசி பட்டத்திலும் பயிரிடலாம், ஆனால் கோடைப்பட்டத்தில் இரவை பயிராக நீர்ப்பாசனத்துடன் பயிரிட வேண்டும். இந்த சிறுதானியத்திற்கு நாம் அதிகம் செயற்கை உரங்கள் இட வேண்டி தேவையில்லை. முக்கியமாக எரு போன்றவைகளை போட்டால் போதும். பயோ ஃபர்டிலைசர் என்று சொல்லக்கூடிய இயற்கை நுண்ணுயிர் உரங்கள் நிறைய உள்ளன. அவைகளை குறிப்பாக சொல்ல போனால் சோளத்திற்கு அசடோஃபேக்டர், கம்புக்கு அசோஸ்பயர் இல்லம், மற்ற சிறுதானியங்களுக்கு இவை இரண்டும் சேர்த்து போடலாம். அப்புறம் பாஸ்போபாக்டர் என்ற உயிர் உரங்களையும் போடலாம். குறிப்பாக களை நிர்வாகம் சிறுதானியத்தில் ஒரு முக்கியமான அம்சமாகும். சிறுதானிய பயிர்கள் மிக மென்மையாக தெரிவதால் களை கூர்ந்து கவனித்து எடுக்க வேண்டும். இதை நிர்வகிக்க விதைக்கும் முன்னே நாம் நன்கு உழவோட்டி களை இல்லாமல் பராமரிக்க வேண்டும். கோடை பருவத்தில் பாத்தி போட்டு விதைப்பது மிகவும் சிறந்தது. இந்த சிறுதானியத்தில் கோடையில் 2-3 தண்ணீர் விட்டால் போதும். விதைக்கும் போது ஒரு தண்ணி, அடுத்தது பூட்டை வரும் பொழுது ஒரு தண்ணி, அடுத்தது பால் ஏறும் பொழுது ஒரு தண்ணி, கடைசியாக அறுவடைக்கும் ஒரு 20 நாளைக்கு முன்னால கொடுக்கலாம். இந்த சிறுதானியங்கள் நம்ம ஆடிப்பட்டத்திலையும் புரட்டாசி பட்டத்திலேயும் ஓரளவுக்கு நீர்ப்பாசனம் இல்லாமலேயே வந்துவிடும். ஆகையால் நம்மளிடம் உள்ள நிலங்களை நாம் சிறுதானியத்தை கொண்டு அவற்றை பயிரிட உபயோகப்படுத்த வேண்டும். நிலம் எந்த அமைப்பில் இருக்குதோ, மேடு பள்ளமா இருந்தாலும், நாம ஓரளவுக்கு இது வந்து மானாவரியா விதைக்கிறதுக்கு மிகவும் சிறந்தது. இந்த சிறுதானியத்திற்கு பூச்சிகளே அதிகம் வராது. முக்கியமாக சோளத்தில் ஷூட் ஃபிளை, ஸ்டெம்போரர் என்ற பூச்சிகள் வரும். அவைகளை நாம் இயற்கை உயிரியல் முறைகளை கொண்டு கட்டுப்படுத்தி விடலாம், அல்லது மினிமமாக விஞ்ஞானிகளை சந்தித்து, ஒவ்வொரு ஊரிலும் கிருஷி விஞ்ஞான் கேந்திரா என்று உள்ளது, அங்கு சென்று விஞ்ஞானிகளை சந்தித்து அவர்களிடம் கேட்டு மிக குறைந்த அளவில் வேதியியல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம். நோய்கள் அதிகம் சிறுதானியத்தில் வருவதில்லை.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். சிறுதானிய பயிர்களில் எவ்வகை

0: உற்பத்தி தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும் என்பது குறித்து விளக்கம் தந்தார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் எஸ் சிவகுமார் அவர்கள்.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் தௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வான வீதி எங்கும் இசை பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது இளையாங்குடி இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது அசன் மற்றும் நூருல் ஃபாத்திமா. இவர்களுக்காக புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி கோடைப்பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஏப்ரல் மாதம் 22 புதன்கிழமை முதல் 28 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் கடிதம். கடந்த ஏப்ரல் மாதம் 22 புதன்கிழமை அன்று காலை 8 மணிக்கு அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் தித்திப்பான பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் உற்சாகமாக உரையாடி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா ஜெயகாந்த் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேனி மாவட்டம் நாகுல கவுண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி கவி அமுதன், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசி, திருவாளம்பூரில் முனுசாமி கமலா தவமணி மற்றும் செல்வு கணபதி.
1: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 22 புதன்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் காத்திருந்து கற்றுக்கொண்டது என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் அவரவர் என்ன கருத்துக்களை யதார்த்தமாக பதிவு செய்தார்கள். காத்திருந்து கிடைத்த பலன்கள் குறித்தும், மற்றவர்கள் பார்வையில் காத்திருப்பால் உண்டான நிகழ்வுகள் குறித்தும், காத்திருப்பின் அவசியம் குறித்தும் பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்து உள்வாங்கி சிறப்பாக கையாண்ட அறிவிப்பாளர் செல்வபாலா அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல், தொண்டையூர் பால்சாமி, காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், உசிலம்பட்டி பாபு, கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன் பூபதி, தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், மதுரை மணிநகரம் சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யமித்ரன், அக்ஷய மீனாட்சி, தாராபுரம் டி கர்ணர் நாகராஜன், காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், நன்னிலம் நாராயணன், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி மற்றும் திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொளி சீதாராமன்.
0: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 22 புதன்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு இசைவாசம் தூவிய சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் ஒளி உலா வந்த இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் இதயங்களை வருடி சென்றன. பாடல்களுக்கு தகுந்த கவிதைகளை கோரி நிகழ்ச்சியை அழகு செய்த அறிவிப்பாளர் செல்வராணி அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் உள்ளார்கள். தேனி மாவட்டம் சுப்பலாபுரம் முருகன், கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன் தனலட்சுமி ஹரிஹரன் பூபதி, தேனி மாவட்டம் நாகுல கவுண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி கவி அமுதன், தேனி அன்னை இந்திரா நகர் இளஞ்செழியன் மற்றும் பொன்வதனா. நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது என்ன கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல்.

0: மின்னஞ்சல் முகவரி
1: codeyfm@gmail.com.
0: கட்சவி இலக்கம்
1: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர், பொன்ராணி சங்கர், சிவபால சங்கர், மதன் சஞ்சய் மற்றும் கிரண் சஞ்சய்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல், கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
3: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 23rd வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு அரங்கேறிய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் உலக புத்தக தின சிறப்பு கவிதைகளாக புத்தகங்களை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் வளம் வந்தது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்துணை கவிதைகளும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் அமுதா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தாராபுரம் DS கர்னர் நாகராஜன், சேலம் மாவட்டம் ஐயம்புதூர் கலைச்செல்வி, திருச்சி மாவட்டம் குன்றாக்கம் பட்டி குண்டுமணி, தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு, தேனி ராணி, பெரியகுளம் சாந்தி, ராஜபாண்டியன் மற்றும் விக்னேஷ்குமார்.
0: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 23rd வியாழக்கிழமை அன்று முன்னிரவு 11 மணிக்கு இசைராகம் மீட்டிய இரவு சிறகு நிகழ்ச்சியில் ஒலி உலா வந்த தொடரிசை பாடல்கள் ஒவ்வொன்றும் மனதை மயக்கி மௌன கீதங்களாக வந்து சென்றன. பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொளி சீதாராமன், தொண்டையூர் பால்சாமி, மதுரை மாவட்டம் ஆலம்பட்டி ராமர். நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தென்றலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன்.

குடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோவையின் நல்வாழ்த்துக்கள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 24 வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை 5 அரங்கேறிய அருள்மாலை நிகழ்ச்சியில் இசை உலா வந்த இறை கீதங்கள் ஒவ்வொன்றும் காலை வேளையில் மனதிற்கு அமைதியை தந்து சென்றன. நிகழ்ச்சியில் ஒழித்த அத்துணை பாடல்களும் இனிமை. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தேனி சுப்புலாபுரம் முருகன், திருப்பூர் மனவை சந்திரசேகர், திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சுமதி முருகேசன், கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் கோகுல், தேன்மொழி மற்றும் ரமேஷ்.
0: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 24 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 வண்ணம் தந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பாராட்டுங்கள் ஏன் என்ற கேள்விக்கு விடை தேடும் வகையில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது எண்ண கருத்துக்களை அழகாகவும் ஆழமாகவும் பதிவு செய்தார்கள். பாராட்டு ஒருவரின் தன்னம்பிக்கையை அதிகரித்து தொடர்ந்து சிறப்பாக செயல்பட தூண்டுகிறது. பாராட்டு பெறுபவர் மட்டுமல்ல, பாராட்டுபவரும் மகிழ்ச்சியான உணர்வை பெறுகிறார். மனமாற பாராட்டுவது ஒருவரின் திறமையை வெளிக்கொண்டு வந்து புதிய முயற்சிகளில் ஈடுபட வைக்கிறது என நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் அவரவர் கருத்துக்களை பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியை ரசிக்க செய்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளுகி செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன், தர்மபுரி மாவட்டம் கிங்கு செட்டிப்பட்டி பீமராஜன், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் மைதீன் பாத்திமா ஃபாரூக் மற்றும் புது திரு ஜிப்ரலி பாபு.
1: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 24 வெள்ளிக்கிழமை அன்று பகல் 1 அரங்கேறிய நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கடித வழி காவிய கானங்கள் ஒவ்வொன்றும் தித்திப்பாக இருந்தன. மலரும் நினைவுகளால் எங்கள் இதயங்களை மகிழ்ச்சி படுத்திய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பியூலா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் நத்தக்காடையூர் வளம்புரி பாலு, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், நாமக்கல் மாவட்டம் வெட்டுக்காடு சிங்காரம், பெரியகுளம் சாந்தி ராஜபாண்டியன் விக்னேஷ்குமார், திருப்பூர் மாவட்டம் கனக்கம்பாளையம் இளங்கோவன், பெருந்துறை ஆயிக்கவுண்டன் பாளையம் கௌசல்யா தேவராஜ். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். சின்னத்தம்பி திரைக்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
3: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397933 1.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 25 சனிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் சகிப்புத்தன்மை பலமா அல்லது பலவீனமா என்ற கேள்விக்கு விடை தேடும் வகையில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் ஆர்வமாக கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை முன்வைத்தார்கள். சகிப்புத்தன்மை என்பது தன் தவறுகளை உணரும் போது பொறுமையுடன் அதை சரி செய்யும் மனப்பக்குவத்தை அளிக்கிறது. இது பலவீனத்தின் அறிகுறி அல்ல, மாறாக மன முதிர்ச்சி, பொறுமை மற்றும் ஆளுமை திறனின் அடையாளமாகும். பிடிக்காத விஷயங்களையும் மாறுபட்ட கருத்துக்களையும் புரிந்து கொண்டு அமைதியை காத்து சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்கு சகிப்புத்தன்மை இன்றியமையாதது என நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியை நெறியாளிகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள்.

0: திருப்பூர் மாவட்டம் கனக்கம்பாளையம் இளங்கோவன், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், பெரியகுளம் இளங்கோவன் நாகலட்சுமி மற்றும் திருச்சி திவாகர்.
1: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்று இரவு 9 மணிக்கு வீசிய கொடைத்தின்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் உயிரில் உறைந்தவை என்ற தொகுப்பில் அவளை தொடர்ந்து அவள் வழி நடந்து என்ற தலைப்பில் இரவின் இசையாய் இனிமையான காதல் கீதங்களோடு பயணித்தது. நிகழ்ச்சியை படைத்த கொடை பண்பலையின் உறுப்புழி 5 நிகழ்ச்சியினை வழங்கிய மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, திருப்பூர் மணவை சந்திரசேகர், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா, அருண்மொழி சந்திரமோகன், கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஷ்.
0: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8 இசை உலா வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் குழந்தைகளுக்காக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் குழந்தைகளோடு குழந்தையாக மாறி அவர்களின் எண்ணம் அறிந்து அவர்களுடன் உற்சாகமாக உரையாடி நிகழ்ச்சியை ரசிக்க செய்த அறிவிப்பாளர் கனிமுத்து அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் மதுரை பாண்டியன், சேலம் ரெஜினா மற்றும் கரூர் மனோகரன்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். விழிகள் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மதுரை கைத்தறி நகர் ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா மற்றும் சீதாமணி.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 27 திங்கட்கிழமை அன்று இரவு 7 இன்ப ராகங்களால் இதயம் நினைத்த ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கட்சவி விருப்ப பாடல்கள் ஒவ்வொன்றும் இரவை மயக்கிய இதயத்தில் இடம் பிடித்த பாடல்களாக வந்து சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலையின் 1.5 அறிவிப்பாளர் ரகுநாதன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் கரூர் மனவை சாகுல் ஹமீத், திருப்பூர் மாவட்டம் வாழவாடி ஜானகி, பெரியசாமி, மலரவன் மற்றும் இனியவன்.
0: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 28 செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 6 இசைவாசம் தூவிய கதம மலர்கள் நிகழ்ச்சியில் வலம் வந்த திரை இசை கானங்கள் ஒவ்வொன்றும் மாலை வேளையில் எங்கள் மனங்களை குளிர்வித்து சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ஞானலட்சுமி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், தாராபுரம் DS கார்னர் நாகராஜன், கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கே, சிவராஜ் மற்றும் மகேஷ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்களின் நிகழ்ச்சியில் கடந்த ஏப்ரல் மாதம் 22 புதன்கிழமை முதல் 28 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம்.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக் மற்றும் புது திரு ஜிப்ரிலி பாபு இவர்களுக்காக என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் கல்வி திறன் வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
1: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
0: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
1: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மின்னஞ்சல் பக்கத்தில் இணைந்துள்ள நேர்களையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 22 புதன்கிழமை அன்று இரவு 7 ஒளித்த ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேர்களின் கட்சவி விருப்பப்பாடல்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன என பாராட்டி மின்னஞ்சல் பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் விஜயமங்கலம் குணசீலன் மற்றும் சென்னை அன்புராணி.
2: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 23 வியாழக்கிழமை அன்று மாலை 4 விரிந்த பண்பலைக்கழகம் நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. ஓசிஐ என்பதன் விரிவாக்கம் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா போன்ற தகவல்கள் குறித்து தெரிந்து கொண்டோம். பாடல்களும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா அவர்களுக்கும் பாராட்டுக்களின் மின்னஞ்சல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார்கள் மதுரை மணிநகரம் சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய் மீனாட்சி மற்றும் சிவநாதன் கருப்பண்ணன்.
0: நீர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
3: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: திண்டுக்கல் மகாலட்சுமி. அவர் கடந்த ஏப்ரல் மாதம் 24 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய வானவில் நிகழ்ச்சியானது பாராட்டுங்கள் ஏன் என்ற தலைப்பினை தாங்கி வந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நமது நேயர்கள் அவரவர் எண்ண கருத்துக்களை எடுத்து கூறினார்கள். தெரிந்தவர்கள் அறிந்தவர்களை பாராட்டுவதை விட நமக்கு கெடுதல் செய்பவர்களையும் பாராட்டும் போது அவர்களின் பகை மறந்து மனம் மாறக்கூட வாய்ப்புண்டு. சிறு விஷயங்களுக்காக கூட அவர்களை பாராட்ட வேண்டும். பிறரை பாராட்டும் போது அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரும். சின்ன சின்ன பாராட்டுகள் கூட ஒருவரின் வாழ்க்கையை பிரகாசமாக்கி உளவியல் ரீதியான நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும். எந்த செலவும் இல்லாத ஆனால் பணத்தினால் உருவாக்க முடியாத ஆரோக்கியமான சூழலையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும். பாராட்டுவது ஒரு சிறந்த குணம் என அவரவர் என்ன கருத்துக்களை நிகழ்ச்சியின் பக்கம் கூறி சென்றார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அன்றைய தினம் நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது என்ன கருத்தினை தெரியப்படுத்தியிருக்கிறார் திண்டுக்கல் மகாலட்சுமி. அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை இரவு 7 இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் தாராபுரம் டி எஸ் கார்னர் நாகராஜன்.

0: நவீன எம்ஐஆர்வி அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறனை இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வின் மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களோடு நெருங்கிய தொடர்புடைய தலைவராக சுவேந்து அதிகாரி திகழ்ந்தார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும் அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் பிரதமர் வாழ்த்தியுள்ளார். திரு சுவேந்து அதிகாரிக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று 2வது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன்வரை 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 67 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ISL கால்பந்து போட்டியில் கோவா மோகன் பகான் அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாகில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் 147-144 என்ற புள்ளிக் கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடி பண்பலை 100.5

செய்தி அறிக்கை. வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் அறுதி பெரும்பான்மை பெற்றதை அடுத்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மாலை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சென்னை கிண்டி மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஆதரவு அளித்த கட்சித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளித்தார். இதனிடையே தாவேக தலைவர் திரு விஜய் நாளை பிற்பகல் 3:15 முதலமைச்சராக பதவியேற்கவுள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த விழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

இது கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. மாணவர்கள், நாளைய உலகின் ஒளிவிளக்குகள், அறிவால் உயர்ந்து உயர்வை தரும் தலைவர்கள். சிறு கனவுகள் பெரிய சாதனைகளாகும். முயற்சி இருந்தால் எதுவும் சாத்தியமே. ஒவ்வொரு நாளும் புதிய பாடம், ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கான அடிக்கல். இன்று வாழ்க்கை பாடத்தை கற்று வாழ்வை நோக்கி காத்து கொண்டிருக்கும் மாணவர்களை சந்திக்க கோடி பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில இரண்டு விளையாட்டுகள் உள்ளன. ஒன்று பஞ்சதந்திரம், மற்றொன்று தை தை தத்தை. இந்த ரெண்டு விளையாட்டையும் விளையாட அறிமுக மாணவர்கள் 24, 24, 24 வழக்கமான மாணவர்கள் 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சுழியம் 4542. நிகழ்ச்சியில் உங்களோடு பேச காத்திருக்கின்றேன் ஜெனிஃபர்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேரம் இரவு 8:13. இது நம் கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்கு வரும் முதல் மாணவர், வாங்க. வணக்கம்.
3: திண்டுக்கல் மாவட்டம் பாளையம் பேரூராட்சி கோவில்பட்டியிலிருந்து பேசுறேன்.
2: கோவில்பட்டியிலிருந்து பேசுறீங்க, என்ன படிக்கிறீங்க?
3: 5th ஸ்டாண்டர்ட்.
2: 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? இப்ப விடுமுறை நாட்கள் தானே?
3: ஆமா.
2: விடுமுறையில என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாடுவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம் அப்படின்றீங்களா? வேற என்ன பண்ணுவீங்க?
3: வேற ஆடு மேய்ப்போம். அப்புறம் மாட்டை குடிச்சு கட்டுவோம்.
2: வீட்டு வேலையெல்லாம் செய்வீங்களா? 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்வீங்களா? வீட்டுல என்ன வேலையெல்லாம் செய்வீங்க?
3: ஆடு மேய்ப்போம்.
2: இல்ல இல்ல, வீட்டு வேலை பாப்பேன்னு சொன்னீங்கல்ல. என்ன விளையாட போறோம் தெரியுமா உங்களுக்கு? என்ன விளையாட போறோம்? சரி, இந்த விளையாட்டு எப்படி விளையாடணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்ப நான் உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா? கரம்,
3: சிரம்,
2: முரம்,

0: சிரம்,
1: சிரம்,
0: மரம்,
1: மரம்,
0: கரம்.
1: பின்னாடி இருந்து யார் சொல்லி கொடுக்கறா? யார் சொல்லி கொடுத்தா கரம்னு? இல்லை, எங்க எல்லாருக்கும் கேட்டுருச்சே, யாரோ சொல்லி கொடுத்தாங்க.
0: அண்ணா.
1: அண்ணாவா? அண்ணா என்ன படிக்கிறாங்க?
0: அண்ணா
1: 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சரி, இருந்தாலும் அடுத்த தடவை பேசும்போது நீங்க தனியா பேசுங்க, அண்ணா தனியா பேசட்டும், சரியா? ரொம்ப அழகா முயற்சி செஞ்சீங்க, ரொம்ப அழகா விளையாண்டீங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். கோடை பண்பலை 100.5 நன்றிமா.

0: இது கோடி பண்பலை 100.5 நிலைமை பேசுகிறது. நேரம் 8:21. இப்ப இணைப்பில் வருமானவர் வாங்க. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? என்ன படிக்கிறீங்கம்மா? 9-10 போறீங்க. சரி, உங்களுக்கு பிடித்த பாடம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எதனால பிடிக்கும்? அதனால உங்களுக்கு பிடிக்கும். சரி, விளையாட்டுல என்ன விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்னம்மா? கொக்கோ பிடிக்கும். சரி, இப்போ வந்து விளையாடலாமா? நிகழ்ச்சியில் உங்களுக்கான விளையாட்டு பஞ்சதந்திரம். சரி, சொல்லட்டுமா உங்களுக்கான வார்த்தை? மருத்துவமனை. மருத்துவர். என்னம்மா? ஓகே, மருத்துவர், நோயாளி. தமிழ் முயற்சி செய்யுங்க. செவிலியர். நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கீங்கன்னு சொல்றீங்களா? ஆமாக்கா. சரி, இன்னும் மூணு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. மருத்துவமனையில இது மட்டும்தான் இருக்குமா? ஊசி. ஆம்புலன்ஸ். மருந்து சீட்டு. மாத்திரை. இப்படி நிறைய இருக்கும். அப்படிதானே மருத்துவமனையில? இருந்தாலும் ரொம்ப அழகாவே முயற்சி செஞ்சீங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். கோடி பண்பலை 100.5. நன்றிமா.
1: நன்றிங்கக்கா.

0: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தென்காசி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் 2 விளையாட்டுகள் விளையாடிட்டு இருக்காங்க மாணவர்கள் எல்லாம். ஒன்று தைத்தை தத்தை, மற்றொன்று பஞ்சதந்திரம். இப்ப இனிப்பில் வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: மேம், நான் ஸ்ரீஹரி பேசுறேன்.
0: ஸ்ரீஹரி, என்ன படிக்கிறீங்க ஸ்ரீஹரி?
1: மேம், நான் 9th.
0: நேத்து பேசுனீங்க தானே?
1: ஆமாங்க மேம்.
0: தினமும் பேசிடுவீங்களா?
1: மேம், நேத்து வந்து பேச ஆரம்பிச்சேன் மேம்.
0: நேத்துல இருந்து தான் பேச ஆரம்பிச்சீங்களா? பாருங்க, நீங்க பேச ஆரம்பிச்சோனே தினமும் வந்து உங்களுக்கு லைன் கிடைக்குது.
1: எஸ் மேம்.
0: சரி, எதனால பேசணும்னு உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு?
1: மேம், ரிலேட்டிவ்ஸ்லாம்

0: அதனால
1: ஆமாங்க மேம்.
0: சரி, உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்
1: மேம்? எனக்கு
0: இந்த நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சி பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: மேம் தெரியல மேம்.
0: தெரியலையா? அப்புறம் எப்படி இந்த நிகழ்ச்சி பிடிக்கும்னு சொன்னீங்க
1: மேம்? எனக்கு கேட்டிருக்கேன் மேம், ஆனா என்னோட பேர் தெரியாது. ஆனா கேட்டிருக்கேன், எங்க அம்மா தினமும் லைட் போடுவாங்க மேம், அதுல கேட்பேன் மேம்.
0: கேப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பேரு இளமை பேசுகிறது, மாணவர்களுக்கான நிகழ்ச்சி, உங்களை மாதிரி மாணவர்களுக்கான நிகழ்ச்சி.
1: சரிங்க மேம்.
0: சரி, நிகழ்ச்சி பேர் என்ன
1: மேம்? இளமை பேசுகிறது மேம்.
0: நேத்தும் பேசிருக்கீங்க, இன்னைக்கும் பேசுறீங்க, ஆனா நிகழ்ச்சி பேர் தெரியல.
1: ஆமாங்க மேம்.
0: சரி, இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. சரி, என்ன விளையாடலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில? ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு, உங்களுக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
1: மேம்
0: தை தை தத்தை தத்தை வரமாட்டேங்குது. இங்க வரைக்கும் தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, வெளியே வரமாட்டேங்குதுன்றீங்களா?
1: ஆமாங்க மேம்.
0: பஞ்சதந்திரம்.
1: பஞ்சதந்திரம்.
0: சரி, உங்களுக்கான விளையாட்டு தை தை தத்தை.
1: சரிங்க மேம்.
0: சரி, இது எப்படி விளையாடணும்னு தெரியுமில? அர்த்தமுள்ள வார்த்தைகளா இருக்கணும்ல. மேடு. சரிதான். சரி, எத்தனை வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருப்பீங்க? நாடு
1: பேசிட்டீங்களா?
0: ரொம்ப அழகா கூட பேசுறீங்க நீங்க, ரொம்ப அழகாவும் முயற்சி செஞ்சீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்ப பாடல். என்னமா
1: போன வாட்டி பேசும்போது
0: யார் சொன்னா அப்படின்னு? எந்த சார் சொன்னாங்க அப்படி? அப்படி சொன்னாங்களா? சரி, எந்த சார் சொல்லியிருந்தாலும் ஓகே, ஆனா நீங்க ரொம்ப அழகாவே விளையாண்டீங்க, நிஜமா சொல்றோம்.
1: தேங்க்யூ மேம்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: ஆ, சரி.
0: நன்றிமா.

0: ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: நேரம் 8:41. இது கோடி பண்பலை 100.5 நிலைமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த மாணவர், வாங்க. வணக்கம்
6: அக்கா. ஐயோ,
5: ஐயோ அக்கா, சொல்லுங்க. பேசுங்க. இனிப்புல வந்தாச்சுல.
6: நல்லா இருக்கீங்களா?
5: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கும் அக்கா.
5: என்ன படிக்கிறீங்க? யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
6: சிவகங்கை மாவட்டம் மெரியான்குடியில இருந்து நூறு சாஹினா பேசுறேன்.
5: சரி, என்ன படிக்கிறீங்க?
6: 12th போறேன்.
5: 12th இப்பதான் போறீங்க? சரி, இப்ப இந்த விடுமுறை நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு?
6: என்னென்ன
5: வேலையெல்லாம் பாப்பீங்க? வீட்டு வேலை கத்துக்கிறது நல்லது தானே? அப்புறம் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? எப்போ பார்த்தாலும் அம்மாவே வேலை பார்த்துட்டு இருந்தா அம்மாவுக்கும் ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்ல. விடுமுறை நாட்களில் தானே நம்ம உதவி செய்யணும்.
6: ஆமாங்கக்கா.
5: சரி, இன்னைக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தீங்க சொல்லுங்க.
6: இன்னைக்கு டீ போட்டீங்களா?
5: டீ போட்டீங்களா? நல்லா போட்டீங்களா?
6: நல்லா போடுவேங்க்கா.
5: சரி, அப்புறம்
6: துணி துவைச்சேன்.
5: துணி துவைச்சிங்க? அழுக்கு போச்சு அதில்?
6: எல்லாமே
5: சமைப்பீங்க? எல்லாமே கை வந்த கலை அப்படின்றீங்களா? என்ன
6: விளையாட்டு
5: விளையாடுவோம்? தெரியாதனமா போன பண்ணி விட்டேன். நீங்க வேற கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படிலாம் இல்லையா? சரி, உங்களுக்கான விளையாட்டு பஞ்சதந்திரம். சரியா? நான் ஒரு தலைப்பு தருவேன், அந்த தலைப்பு ஒட்டிய பெயர்கள் அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். சரியா? திருவிழா,
6: ராட்டினம், குழந்தைகள், பஞ்சுமிட்டாய், ரோல் பொட்டேட்டோ சிப்ஸ்,
5: காலிஃப்ளவர் பொரியல், இந்த ரோல் சிப்ஸ், அது எல்லாமே வந்து நார்மல் டேஸ்லயும் நமக்கு கிடைக்கும்ல, திருவிழால மட்டும்தான் கிடைக்குமா?
6: நிறைய பேரை பார்க்கலாம்க்கா.
5: சரி,
6: தெரியாதவங்கலாம் பார்க்கலாம்.
5: சரி,
6: நிறைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.
5: சரி, நான் கேட்டது திருவிழாவில் சம்மந்தப்பட்டதை நீங்கள் சொல்லணும். இப்போ ராட்டினம் சொன்னீங்க, சரியானது. அதுக்கடுத்து என்னது திருவிழாவில் என்னது முக்கியமானது? சாமி பார்ப்போமா? தேர் இருக்குமா? புத்தாடை போடுவோமா? எல்லாத்துக்கும் நான் சொல்கிறதுக்கு ஊவும் சொல்கிறீங்க. என்னாச்சு? யோசிக்கிறீங்க? சரி, யோசித்துட்டே இந்த பாடல் கேளுங்க. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. யோசித்து அடுத்த தடவை நல்லா விளையாடுங்க. சரியா? பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிமா.

0: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தென்காசி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5. நேரமிரவு 8:53 நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான மாணவர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நான் திருப்பூர் மாவட்டம் தொங்குளூர்ல இருந்து பிரியா பேசுறேன்க்கா.
0: பிரியா, விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: உங்களுக்கான விளையாட்டு தைத்தை தத்தை.
1: சரிங்கக்கா.
0: சரி. பட்டு,
1: தட்டு, வெட்டு, கட்டு, மட்டு,
0: அவ்வளவுதானா?
1: இருக்கு.
0: வர மாட்டேங்குது. எத்தனை வார்த்தைகள் வந்துச்சு?
1: தெரியலங்கக்கா.
0: 5 வந்துருச்சு.
1: ஓகேங்க.
0: அதனால போதுன்றீங்களா?
1: இல்லங்கக்கா.
0: இதுக்கு முன்னாடி விளையாண்டு இருக்கீங்களா?
1: ஒரு வாட்டி விளையாடு.
0: என்ன விளையாட்டு விளையாண்டீங்க? நினைவில்
1: இல்லை.
0: சரி, இருந்தாலும் பரவாயில்லம்மா. நிறைவான மாணவராக வந்து ரொம்ப அழகாகவே முயற்சி செஞ்சு அழகாக விளையாண்டீங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். கோடி பண்பலை 100.5. நன்றிம்மா.

இளைய உள்ளங்களின் பங்களிப்பில் இனிதே வளம் வந்தது கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. மீண்டும் கேட்கலாம் இளமை பேசுகிறது நாளை இரவு 8 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேர்களே. இனி நம் கோடி பண்பலை 100.5 கொடைத்தென்றல்.

நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்சல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடை தென்சல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை. உயிரில் உறைந்தவையில் இப்பொழுது ராகங்களாய் கானங்களாய் காதல் இங்கே ராகங்களாய் கானங்களாய் ஒவ்வொரு இதயத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் அனுபவங்கள். ஆனால் இங்கே இரண்டு இதயங்களுக்கும் இருக்கின்ற ஒரே ஒரு ஆசை இவர்களின் காதல் நேசம். எப்போதும் இவர்களின் காதல் வானில் ராகங்களாய் கானங்களாய் வலம் வர வேண்டும். அப்படியாக இங்கே இரண்டு மனங்கள் தொடுக்கின்ற இசையும் ஸ்வரமும் ராகங்களாய் கானங்களாய்

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: வீணையாய் அந்த வான் மகள், விரல்களாய் இந்த விந்தை மணாளன், இவர்கள் மீட்டுகின்ற கீதங்கள் இப்போதும் எப்போதும் சங்கீத சங்கமமாய்

மன்னவனின் வருகைக்காய் சின்னவள் அவள் காத்திருக்கிறாள். தென்னகத்து மழை பொழிவாய் அவனோடு அந்த கானமுகில் இணைவது எப்போது?

தேடி தேடி அலைந்து பார்த்து நிலை தடுமாறி நிற்கிறது ஆண்மகனின் மனது. பெண்ணவளின் ஈர இதயம் அவனோடு இணையட்டுமே.

மஞ்சள் வண்ண மகரந்தமாய் மணக்கும் அவளின் இணக்கமான இதயம் இவன் வசம் வந்துவிட்டாலே எல்லாமே நல்லதாம் அவனுக்கு.

இந்த இரவின் நீளம் இன்னும் இன்னும் நீண்டு கொண்டே போனால் இனிமைதானே? தனிமை இப்போது இல்லாத காரணத்தினால் இரவின் நீளத்தினை அதிகமாக்கிட நினைக்கின்றன அவர்களின் இதயங்கள்.

குடை FM புதுமை குடை FM 100.5 மெகாஹெர்ட்ஸ்.

பார்வை என்பது ஒன்றேதான், ஒன்று மட்டும்தான். அவனை அவள் பார்ப்பதும் அவளை அவன் பார்ப்பதும் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை.

துணை இல்லாத வாழ்க்கையாய் இருந்த காலம் தூரமாய் போனது. இப்போது இணைந்து வந்திருக்கும் இனியவளோடு இதமான காதல் பயணம்.

இந்த பறவைகளுக்கு மட்டும் ஏன் இந்த ஓர வஞ்சகம்? இந்த காதலர்களை பார்க்கும் போது மட்டும் என்ன அழகாக சிறகடித்து பறக்கின்றன காதல் மேகங்களின் நடுவே.

முகத்தையும் முகத்தையும் முகங்கள் மட்டுமே பார்த்து பார்த்து ரசிக்கின்றன. அகங்கள் இங்கே அங்கலாய்ப்போடு காத்து கிடக்கின்றன.

குழலின் இசை அந்த குழந்தை மனதோடு இழுத்து கொள்கிறது. இந்த காதலில் வீணையின் நாதமாய் அந்த காதல் காதலோடு இணைந்தே செல்கிறது.

காதலிலே கண்டுகொண்ட வெற்றி இன்று மனநாளை நோக்கிய பயணம். பயணம் சிறக்கட்டும். பக்குவமான காதலில் வெற்றி.

நேச நேயங்களே, காதல் வானில் ராகங்களாய் கீதங்களாய் அவனும் அவளும் இங்கே ஜதிமீட்டி செல்லுகிறது. இவர்களின் காதல் ரதியவளின் அழகினில் மதிதன்னை தந்துவிட்ட இவனது காதல் எப்போதும் ராகங்களாய் கானங்களாய் காதல் இசையும் காதல் ஸ்வரமும் தொடர்ந்து கொண்டே போகின்றன. சந்திப்பு.

இவர்களின் காதல். ரதியவளின் அழகினில் மதி தன்னை தந்துவிட்ட இவனது காதல் எப்போதும் ராகங்களாய் கானங்களாய் காதல் இசையும் காதல் ஸ்வரமும் தொடர்ந்து கொண்டே போகின்றன. சந்திப்போம் நேச நேயங்களே, சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது. நேசத்தோடு உங்கள் ஜான் டி.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இரவின் அமைதியில் இமைகள் மூடும் நேரம், நிலாவின் ஒளியில் நினைவுகள் பூக்கும் நேரம், காற்றின் மென்மையில் கனவுகள் பீசும் நேரம், மனதின் ஆழத்தில் நினைவுகள் தேடும் நேரம். இரவு ஒரு கவிதை, அதில் ஒவ்வொரு நொடியும் ஒரு உணர்ச்சி. தனிமையில் கூட நினைவுகள்தான் நமக்கு துணை. அப்படிப்பட்ட நினைவுகளை நிஜங்களாக மாற்ற கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம்.

0: இன்றைய நினைவி சுகம் யாருக்காக? இயற்கை எழில் கொஞ்சும் மாவட்டம், தமிழகத்தின் 33வது மாவட்டம், ஆன்மீக மற்றும் சுற்றுலா தலம் அமைந்துள்ள மாவட்டம், நீர்வீழ்ச்சிகள் அமைந்துள்ள மாவட்டம், தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்ட நேயர்களை அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. தென்காசி மாவட்ட அறிமுக நேயர்கள் வரலாம் 24, 24, 24 வழக்கமான நேயர்கள் 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சுழியம் 4542. நிகழ்ச்சியில் உங்களோடு பேச காத்திருக்கின்றேன் ஜெனிஃபர். இப்ப இணைப்பில் வரும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: என் பேரு செல்வ பிரபு மேடம்.
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் குருவிகுளம் வட்டம் ஐயநெறியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
1: மேடம்? இந்த மம்முட்டி நடத்திய அழகன் படத்துல இருந்து ஒரு பாடல் மேடம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கய்யா.

0: செல்வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: தென்காசி மாவட்டம் சுந்தரபணி பொறுத்து பெரிய
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சூரிய நமஸ்காரம், தாள நமஸ்காரம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கய்யா.

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுங்க
1: மேடம். தென்காசி மாவட்டத்துல இருந்து ஜீவா பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க
1: மேடம். நீதியின் மது பக்கத்துல இருந்து மாலை சாரு சொல்லி கோலை கருங்கு பாடல வழங்க மேடம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி, வணக்கம்.

0: இது தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: என் பேர் செல்வராஜி. தென்காசி மாவட்டம் வீரகரம் கிளச்சுரண்டையிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சொக்கத்தங்கம் படத்திலிருந்து என்ன நினைச்சேன் என்ன நினைச்சேன்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: தென்காசி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இனிப்பில் வரும் நேயர் வாங்க வணக்கம்.
1: தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலிருந்து மகாலிங்கம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: அந்நிய மேடம்,
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க,
1: நன்றிங்க மேடம்.

0: காற்றின் வெளியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம் இனிப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆழ்வாச்சி பரமசிவானந்தம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படத்தின் பெயர் உயிரே உனக்காக. பாடல் பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்கும் என்ற ஒரு இனிய பாடல்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி, மகிழ்ச்சி.

0: நேரமிரவு 10:35. இது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம் இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுங்க.
1: மாவட்டத்துல இருந்து ஜீவானந்தம் பேசுறேங்க மேடம். காவல்காரன் படத்துல இருந்து நினைத்தேன் வந்தாய் 100 வயது
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.

0: தித்திக்கும் தேனமுத கானங்களுடன் இது நம் கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
1: மேடம், சந்திரன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: நினைத்தால் நினைத்தேன் நினைத்தேன் பாட்டு கதை
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கோடி பண்பலை 100.5 கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: இது நினைவி சுகம் நம் கோடி பண்பலை 100.5 நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் வணக்கம். இனிப்புல வந்தாச்சு பேசலாம்.
1: குழு குழு கோடை பண்பலைக்கும் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிப்பான இரவு வணக்கம் சொல்வது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் புஷ்பல்லதா துரைமணி.
0: சொல்லுங்க என்ன பாடல் வேணுமா?
1: தர்ம பத்னி படத்துல இருந்து நான் தேடும் செவ்வந்தி பூ இது அந்த பாடல்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: தென்காசி மாவட்ட நேயர்கள் இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றனர். இப்ப இனிப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: அனைவருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் வட்டம் கடிவள வந்தநல்லூர் கணேசன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ஆமா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க மன்னன் படத்துல இருந்து அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கய்யா.

0: நினைவி சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க வணக்கம். சொல்வது யார்?
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலிருந்து ராஜாம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: இந்த சங்கர் குரு பாட்டு சின்ன சின்ன பூவை பாடல்
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.

தென்காசி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்தது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். மீண்டும் கேட்கலாம் நினைவே சுகம் நாளை இரவு 10 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், ஜெனிஃபர். நன்றி நேயர்களே.

எங்கேயோ தொலைந்த மனது ஓரிடத்திலேயே நிற்கிறது. மீண்டும் பயணத்தை தொடரலாமா, இங்கேயே நிற்கலாமா என கால்கள் கேட்க மனம் சொல்கிறது. ரசனையின் நிமிடங்களை மீண்டும் தித்திக்கத் தரும் இடைவிடாத கீதங்களை ரசித்து மகிழ்வோம் என கோடை பண்பலை நொறுபிழியைந்தில் ஒலிக்கிறது இரவு சிறகு. மீண்டும் இனிய இரவு. வணக்கம் நேர்களே.

ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு சிறகு. பிரிவோம், சந்திப்போம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேர்களே.

கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 அனில் பாஸ்தா, டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரசாமி எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும், 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும், போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று ஆகியவை இடம்பெறும். 8:30 ரசிக்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். நாளை ராகம் இசைக்கு காத்திருக்கிறது குழந்தை செல்வங்களுக்காக. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளோராயில் அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், வானவில்லின் வண்ணம் தெரிந்து கொள்ளலாம் பொறியியல் கலந்தாய்வு 2026 மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்வது பற்றி.

சிறப்பு விருந்தினராக நாமக்கல் மகேந்திரா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வி சண்முகம் அவர்கள். 10 மணிக்கு அம்மன் TRY TMT கம்பிகள், DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங்

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சகவரிடம் 1948 வைசாக 20 பராபவ சித்திரை திங்கள் 27 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே மாதம் 10 ஆம்

தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 4:56. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகளை நள்ளிரவு 12 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

அழகான கலை வணிக்கம் நீர்களே. உண்மை ஞானம் கொண்ட இறைவனை இறை கீதங்களால் பூஜிக்க கோடை பண்பலை நொறுப்புழியைந்தில் எப்போது கேட்கலாம் அருள்மாலை.

அடியவர் அகம் புறம் காக்கும் அரண் என அமைந்த லட்சுமி கஜலட்சுமி. அணுகும் அடியவர் அகம் புறம் காக்கும் அரண் என